ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்காண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 21 நாள், ஸ்ரீ பராபருவ வருடம் வைகாசி திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 11 தேதி, வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் இப்பொழுது 5:56. மங்கள இசை. இன்று இடம்பெறும் ராகம் மலையமாருதம்.

மங்கள இசை கேட்டீர்கள். இன்றைய குரளமுதம் அதிகாரம் 106, இரவு, குரல் எண் 8. இறப்பாறை இல்லாயின் ஈர்க்கண் மாஞ்ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. பொருள்: யாசித்து ஒரு பொருளை பெறுபவர் இல்லையானால் இந்த உலக இயக்கம் பொம்மலாட்டம் போன்றதாகிவிடும் என்பதாகும். குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 106, இரவு, குரல் எண் 8. இறப்பாறை இல்லாயின் ஈர்க்கண் மாஞ்ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று. யாசித்து ஒரு பொருளை பெறுபவர் இல்லையானால் இவ்வுலக இயக்கம் பொம்மலாட்டம் போன்றதாகிவிடும் என்பதாகும். குறளமுதம் கேட்டீர்கள்.

நிகழ்ச்சி நிரல் இன்றைய காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை இரா நடராஜன் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் அரிய வகை தாவரங்கள் குறித்து ஆராய்ச்சி மாணவர் முகேந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ, வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள் வழங்கும் தகவல்கள் தொடர்ந்து திரைகாணும். நிறைவாக சட்டம் அறிவோம். பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் தடுப்புச் சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் தன்யா அவர்கள். ஏழு 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீல்கிரீட்ஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்களோடு புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 3 பருவம். தொடர்ந்து ஞான அமுதம் வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள், 9:00 ரெட்ரோ ராகங்கள் உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள், 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:15 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள், 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:30 இளமை உலகம் இளைஞர்களின் கருத்து பகிர்வு, 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். இன்றைய பேசும் பொருள் உங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தும் நபர். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 நலவாழ்வின் நம்பிக்கை குரல் ஸ்நேகிதியே மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 4 பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலில், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி பொருந்தாத ஒன்றை கண்டறிக. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Finland today to attend the 14th edition of the Kultaranta Talks. And that is the end of this news bulletin.
1: இளையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
3: வாழ்க்கை என்பது சின்ன சின்ன விஷயங்களாலான பெரிய விஷயம். சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருப்பவர்கள்தான் பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் எந்த நாட்டு கலாச்சாரத்தில் இருந்தாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அமரும் போதும் எழுந்திருக்கும் போதும் நாற்காலி இழுக்கும் சத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்பதில் ஐரோப்பியர்கள் கவனமாக இருக்கின்றனர். ஐரோப்பியர்கள் நாம் நாற்காலியை இழுத்து ஏற்படுத்தும் சத்தத்தை நமது அலட்சியம் அசிரத்தை என்கின்றனர். உளவியலும் இதனை உறுதிப்படுத்துகின்றது. இனி எங்கு அமரும்போதும் எழும்போதும் நாற்காலிகளின் சத்தம் வராமல் அமர்வதையும் எழுவதையும் உறுதிப்படுத்துவோம். ஒரு வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு உள்ளவர்களின் மனநிலை என்ன போன்றவற்றை உடனடியாக அறிவதற்கு அந்த வீட்டு உறுப்பினர்கள் தங்கள் வீட்டின் வாயில் ஓரத்தில் தங்கள் காலணிகளை எவ்வாறு வைத்திருக்கின்றனர் என்பதன் மூலமாக அறிவதை ஓர் உத்தியாக வைத்துள்ளனர். காலணிகளை சீராக ஒழுங்காக அடுக்கி வைக்கும் மரபை பின்பற்றினால் அவர்கள் மற்ற விஷயங்களையும் ஒழுங்காக நேர்த்தியாக செய்வர் என நம்பப்படுகிறது. ஐரோப்பியர்களுடன் ஜப்பானியருடன் இணைந்து வேலை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் வாழ்க்கைக்கு என்றென்றும் பயன்படுபவை. ஓர் இடம் நமக்கு எப்படி தரப்பட்டதோ அப்படியே அவர்களுக்கு மீண்டும் தரப்பட வேண்டும் என்பதில் ஜப்பானியர்கள் மிக மிக கவனமாக உள்ளனர். தங்கும் விடுதியின் அறையில் இருந்து கிளம்புவதற்கு முன் அந்த அறையை சுத்தம் செய்த ஜப்பான் நண்பரை பார்த்தபோது எங்கள் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. தெருவில் உள்ள நாய்களுக்காக இலையில் சிறிது மீதி உணவை வைப்பது எங்கள் மரபு என்று நாங்கள் கூறிய போது, நீங்கள் உங்கள் செல்லப்பிராணிகளுக்கும் தெரு நாய்களுக்கும் எச்சில் உணவைதான் வைப்பீர்களா என கேட்ட ஜப்பான் நண்பருக்கு கூறுவதற்கு எங்களிடம் பதில் எதுவுமே இல்லை. எந்த பொருளையும் தூக்கி எறியாமல் மறு சுழற்சி உணர்வுடன் பயன்படுத்தும் வழக்கம் ஜப்பானியரிடம் உண்டு. எந்த ஒரு செயலுக்கும் சிறந்த திட்டமிடுதலை ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் பின்பற்றுகின்றனர். கிழிந்த ஆடைகளை தைத்து பயன்படுத்தும் வழக்கம் இன்றும் ஜப்பானியரிடம் உள்ளது. ஜப்பானியர்கள் பையில் ஊசியும் நூலும் புத்தகங்களும் கண்டிப்பாக இருக்கின்றன. தொழில்நுட்பம் மிகுந்த நாடான ஜப்பானில் காத்து கொண்டிருக்கும் நேரங்களை மொபைலில் செலவழிக்காமல் புத்தகங்களை படிப்பதில் செலவழிக்கின்றனர். ஜப்பானில் டாய்லெட்டிலும் கூட படிக்கும் வசதி உள்ளது. இன்று எரிபொருள் சிக்கனம் குறித்து நாம் அதிக அளவில் பேசுகிறோம். மகாத்மா காந்தியடிகள் இயற்கை மருத்துவம் குறித்து பேசும்போது அடுப்பில்லாத சமையல், சூரிய ஒளி சமையல், இயற்கை உணவு குறித்து அதிகம் பேசியிருக்கிறார். இது குறித்து அதிகம் நாம் அறிய ஆரோக்கிய திறவுகோள் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் எழுதிய நூலை படிக்க வேண்டும். ஆங்கிலம் அறிந்த ஜப்பானியர்கள் இந்தியாவில் வாங்கும் புத்தகங்களில் முதல் புத்தகமாக மகாத்மா காந்தியடிகளின் ஆரோக்கிய திறவுகோள் கீ டு ஹெல்த் என்ற புத்தகம் உள்ளது. நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களை நம்மிடமிருந்து கற்றுக்கொண்டு வெளிநாட்டவர் செல்லும் போது அவர்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை நாமும் கற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். வாழ்க்கை என்பதே தொடர் கற்றல்தானே.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:15.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: அருளிசை பக்தி பாடல்கள்.

0: அருளிசை கேட்டீர்கள். நேரம் 6:41. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். முதலில் நீலகிரி மாவட்டத்திற்கான நாளை மறுநாள் காலை வரையிலான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும், மிதமான மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13°C முதல் 17°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 9°C முதல் 13°C ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-93% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவுக்கு வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.

வேளாண் பரிந்துரைகள். வெங்காய உற்பத்தியில் ஆந்த்ராக்னோனஸ், திருக்கல் நோய் மற்றும் கோடிக்கால் நோய் என பல பெயர்களில் அழைக்கப்படும் பூஞ்சான நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதிக மழை, 20 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் 75 முதல் 100% காற்றின் ஈரப்பதம் இருக்கும் சூழலில் இந்த பூஞ்சான நோய் வேகமாக பரவும். பாசன நீர் பாதிக்கப்பட்ட இடங்களில் பயன்படுத்தப்பட்ட பண்ணை உபகரணங்கள், பாதிக்கப்பட்ட விதை குமிழ்கள் மூலமும் இந்த நோய் பரவும். மழைக்காலங்களில் வெங்காயம் பயிரிடுவதை தவிர்க்கலாம். நோய் தாக்கம் அதிகம் ஏற்பட்ட வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். நீரில் மூழ்கக்கூடிய நிலையில் காற்றோட்ட வசதி குறைவால் நோய்க்காரணிகள் இறந்துவிட வாய்ப்புள்ளது. பயிர் வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடிவுரமாக ஏக்கருக்கு வேப்பம் பின்னாக்கு 100 கிலோ மற்றும் ட்ரைகோடெர்மா அசோஸ்ஃபைதிலம் 2 கிலோ 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேயர்களே, உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 இன்றிரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில்
1: உப்புன் தேவையை பத்தி சொல்றதுக்கு போறேன். மனிதர்கள் மாதிரிதான் கால்நடைகளுக்கு ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து உயிர் வாழ 6 ஊட்டச்சத்துக்கள் மிகவும் இன்றியமையது சார். இன்றியமையல் முதல்ல வந்து என்ன, நீர் தான். தண்ணி இல்லைனா, அதாவது சாப்பாடு இல்லைனா 10 நாள் கூட படுத்துருந்தலாம், ஆனால் வந்து நீர் இல்லைனா 3 நாள் செத்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து நீர் தான் மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து சார்.
0: கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம், இது குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் சாண்டினல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்கள். கேட்க தவறாதீர்கள்.
2: தொடர்வது 6:45 மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடையும் நோக்கில் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது இந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். வயது, பிராந்தியம், பாலினம் அல்லது சமூக பொருளாதார பின்னணி பேதம் இல்லாமல் அனைவரது நல்வாழ்விலும் வளர்ச்சியிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் நோக்கமாகும். இந்நோக்கத்தை அடைவதற்கான அணுகுமுறை குறித்து இந்த ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாட்டில் தொழில் முனைவை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டை அதிகரித்தல், வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதாரம், ஊட்டச்சத்து, நலவாழ்வு ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தலைமைச் செயலாளர்கள் மாநாட்டின் பரிந்துரைகள் குறித்து இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து மண்டலங்களிலும் இரவு நேர ரோந்து பணிக்காக 125 வாகனங்களின் சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பணிக்காக 500 மேற்பட்ட பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்தடை குறித்து பெறப்படும் புகார்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் தகவல்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கடந்த 10 நாட்களாக சில பகுதிகளில் ஒரே மாதிரியான மின்தடை சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதால் அவற்றின் பின்னணி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் காற்றாலை மின் உற்பத்தி குறைந்த காரணத்தால் அதிக பயன்பாடுள்ள நேரங்களில் சில இடங்களில் தற்காலிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எனினும் மாநிலத்தில் போதுமான மின் உற்பத்தி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின் விநியோக பிரச்சினைகள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிரச்சினைகளால் ஏற்பட்டதாகவும் மின் பற்றாக்குறையால் ஏற்படவில்லை என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கி அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேசிய அவர், மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகளில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்துமாறு ஆசிரியர்களை அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களுக்கு ஊக்கமுடைய வார்த்தைகளையும் நேர்மறையான கருத்துகளையும் தெரிவிக்க வேண்டும் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். மாணவர்கள் ஆசிரியர்களை மதித்து நன்றாக கல்வி கற்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனியில் இன்று நடைபெறவுள்ளது. அவரது உடல் சொந்த ஊரான தேவதானப்பட்டி அருகே காற்றோடு பகுதியில் உள்ள பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. பிற்பகல் 3 மணிக்கு மேல் அன்னாரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மறைந்த பாரதிராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளதை அடுத்து அதற்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக திண்டுக்கல் மாவட்ட டிஐஜி திரு சசிமோகன் நேற்று ஆய்வு செய்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம்.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாடு முழுவதும் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம்கள் மூலம் தொழில் பழகுனர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசின தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்திய அரசின் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் மூலம் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தில் அந்தந்த அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் மூலமாக 3 மாதத்திற்கு ஒருமுறை சேர்க்கை முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்று ஆர்வமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் முடிவில் அவர்களுக்கு தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்பட்டு அதன் மூலம் அரசு பணிகளில் சேர்வதற்கு பல்வேறு மத்திய அரசு வழங்கி வருகிறது. இந்த திட்டத்தில் உதவித் தொகையுடன் தொழில் பழகுனர் பயிற்சி வழங்கப்படுவதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தங்கள் துறையில் வேலைவாய்ப்புகளை பெற முடிகிறது. பயிற்சி காலத்தில் அரசு மற்றும் பயிற்சி அளிக்கும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து 10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை தொழில் பழகுனர் உதவித் தொகையும் வழங்கப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இந்த முகாம் தங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததென்று இப்பயிற்சியில் பங்கேற்றுள்ள பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: என் பேர் சாதனா, நான் நாமக்கல்ல இருந்து வரேன். வள்ளிபுரத்துல கவர்மெண்ட் ஐடி இருக்கு, அங்க வந்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட் வந்து முடிச்சிருக்கேன். கவர்மெண்ட் ஐடிஐல பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் மேலா வந்து போட்டிருக்காங்க. கம்பெனில வந்து செலக்ட் ஆகி நல்ல ஒரு அப்ரெண்டிஸ் வந்து 1 இயர் முடிச்சுட்டு ஜாப் வந்து போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
4: என்னுடைய பெயர் வந்து கே லங்கேஸ்வரி, கொல்லிமலை
5: கவர்மெண்ட் ஐடிஐல இருந்து வந்திருக்கோம். நான் வந்து ஸ்விங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நாமக்கல் ஐடிஐக்கு வந்து கம்பெனி அப்ரண்டிஸ் போனோம். 9,000 சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்று ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000+ விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. பல்கேரியா சென்றுள்ள வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராடேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். மேற்குவங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை வளர்ச்சிப் பணிகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் மருத்துவ படிப்பு முடித்த 90 பேருக்கு அமைச்சர் திரு அருண்ராஜ் பட்டங்களை வழங்கினார். 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வு எழுத சிறப்பு அனுமதி திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சட்டவிரோதமாக பட்டாசு கருந்திரியை தயாரித்தபோது ஏற்பட்ட விபத்தில் பெண் தொழிலாளர் ஒருவர் உயிரிழந்தார். ராணிப்பேட்டையில் வேளாண்துறை, வேளாண் வணிகம், விதை சான்றளிப்பு தொடர்பாக செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் அணைக்கட் அருகே காவல்துறை அதிகாரி போல போலியாக சீருடை அணிந்திருந்த பெண் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ரயில்வே மேம்பால பணிகள் மற்றும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் நாளை மறுநாள் பொது விநியோகத் திட்ட மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நித்தி ஆயோக்கின் ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடையை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களில் உயர் அலுவலர்களாக பணியாற்றி வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மறைந்த திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி அருகே இன்று நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம்

0: வாய்ப்புகள் மற்றும் தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.

0: இயற்கையின் மொழி. நிகழ்ச்சியில் இப்போது
1: அரிய வகை தாவரங்கள் பற்றி ஆராய்ச்சி மாணவர் எஸ் மகேந்திரன் அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம்.
2: ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலை. இந்த மஞ்சள் காமாலையை வந்து யூஸ் பண்ணக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்சது. மஞ்சள் காமாலையை கியூர் பண்ணக்கூடியது வந்து சென்ட்ரலா ஏசியாட்டிக்கா, அதாவது வல்லாரை. வல்லாரையும் வந்து மஞ்சள் காமாலையை கியூர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான மெடிசன் பிளான்ஸ் இருக்கு. அதோடைய லீவ் பேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அந்த லீவ் பேஸ்ட்டை வந்து ஒரு பில்ஸ் மாதிரி, ஒரு மாத்திரை வடிவில், ஒரு 10-25 grams இருக்க மாதிரி அதை பவுடர் பண்ணி, அதை பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு, அதை பில்ஸ் பிடிச்சி வச்சுட்டேன்னா, அதை வந்து அந்த பில்ஸை வந்து ஒரு நாளைக்கு 3 times அப்படிங்கிற மாதிரி ஒரு 7 நாள் குடிச்சு தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது இந்த ஜாண்டிஸ் அப்படிங்கிற மஞ்சள் காமாலை வந்து கம்மியாகிறது நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அடுத்து வந்து ஹைட்ரோகோடைல் ஜவானிக்கா, அதாவது தமிழில் வந்து காமாலை கொடின்னு சொல்லுவாங்க. இதை எப்படின்னா, இதே மாதிரி வந்து மஞ்சள் கூட சேர்த்து, மஞ்சள் இதையும் வந்து இது இந்த பிளான்ட்டையும் காமாலை கொடியையும் மஞ்சளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி, அதே மாதிரி வந்து 10-25 grams ஒரு சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு, அதை வந்து 4-5 சரிங்களா, அதை வந்து 3 times ஒரு நாளைக்கு அப்படி குடிச்சிட்டு வரும்போது வந்து இதுலயும் டிஃபரன்ஸ் கிளியரா தெரியும். அடுத்து வந்து என்னன்னா மைக்ரேன், தலைவலி, ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் தலைவலி. இதை வந்து கியூர் பண்றது எப்படின்னா, நம்ம இது எல்லாமே வந்து நம்ம டைரக்டா இதை சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்றதை லோக்கலா யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைப்ஸ் சொன்ன மெடிசனல் பிளான்ஸ் யூசஸ் எல்லாம் சரிங்களா, இதை வந்து நம்ம டைரக்டாவே நம்ம யூஸ் பண்ணக்கூடியதுதான். இதெல்லாம் வந்து நம்ம அவங்க சொல்லி வச்சதை இதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணி வச்சதை அதை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து கேரட்ரோபிஸ் ஜைஜான்சியா, அதாவது எருக்கு செடி. இந்த எருக்கு செடியை வந்து அதோடைய ஃபிளவர் இருக்கு இல்லைங்க, அந்த ஃபிளவரை எடுத்து நீங்க டீப்பா அப்படியே ஸ்மெல் பண்ணும் போதே, அதை இன்ஹேல் பண்றீங்க, நீங்க டீப்பா இன்ஹேல் பண்ணும் போதே அந்த ஒற்றை தலைவலியெல்லாம் வந்து கம்மியாகுமா சரிங்களா. அடுத்து வந்து பைல்ஸ், இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லைங்க, பைல்ஸ் ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிராபிலிஸ் ஜலாபா அப்படின்னு தாவரவியல் பெயரை கொண்ட அந்திமல்லி, அந்த பிளான்ட் தமிழ் நேம். இதை எப்படின்னா மிராபிலிஸ் ஜலாபா, அந்த பிளான்ட் டியூபர் இருக்கும், அந்த ரைசோம் இருக்கும், அந்த ரைசோமை அதை எடுத்து ஒரு 4-5 சரிங்களா, அதை வந்து காய்ச்சி குடிக்கும் போது பைல்ஸ் சம்பந்தமான வியாதிகள் வந்து கம்மியாகிறத நீங்க கண் கூட பார்க்கலாம். அதுக்கு அடுத்து என்னன்னா ஸ்கின் டிசீஸ். ஸ்கின் டிசீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தவிர்க்க முடியாத ஒரு நோயை சொல்லலாம். இதை வந்து கியூர் பண்றதுக்கு அக்காலிஃபா இண்டிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குப்பைமேனி செடி. இந்த குப்பைமேனி செடியை வந்து அதோட லீஃப் இருக்கு இல்லைங்க, அந்த லீஃபை வந்து பேஸ்ட் பண்ணி அதையும் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நீங்க ஹாட் வாட்டர்ல போய் குடிக்கும் போது தொடர்ந்து ஒரு 1 week குளிச்சுட்டு இருந்தா போதும், இந்த சரும சம்பந்தமான எல்லா வியாதியும் கியூர் ஆயிரும். அது இல்லாம அஸ்பராகஸ் ரெசிமோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சதாவரி பிளான்ட். இந்த சதாவரி பிளான்ட்டை வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அதோடைய ரூட் தான், இந்த டியூபர் இருக்கு இல்லைங்க, அதோட கிழங்கு, அந்த கிழங்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த கிழங்கு மட்டும் இல்லாம அதோடைய மேலே வளரக்கூடிய அந்த இலையும் வந்து அதுவும் மெடிசனில் யூஸ் பண்ணக்கூடியது தான். அது வந்து இந்த ஸ்கின் சம்பந்தமான எல்லா வியாதியும் கியூர் பண்ணும். இதோடைய லீஃப் பேஸ்ட் பண்ணி இதே மாதிரி வந்து 2-3 நாளைக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த ஸ்கின் சம்பந்தமான எல்லா வியாதியும் வந்து கியூர் ஆயிரும். அடுத்து வந்து ஸ்டொமக் ஏக், வயிறு வலி சரிங்களா. இந்த வயிறு வலியை கியூர் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா கீழே பிளைன்ஸில் எல்லாம் போனீங்கன்னா இதனை காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடிய மெடிசனல் பிளான்ஸ் சீசஸ் குவாட்ராங்குலாரிசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரவிய பெயர் கொண்ட பெரண்டை. பெரண்டைங்கிறது எல்லாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிளான்ட் வந்து நம்ம மார்க்கெட்டில் கூட கிடைக்கும், எல்லாம் அந்த கீரைகள் கடையில் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த சீசஸ் குவாட்ராங்குலாரிசிங்கிறத. இந்த பிளான்ட்டை வந்து நம்ம டைரெக்டாக அந்த ஸ்டெம் இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்டெம்மை வந்து டைரெக்டாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அதில் சட்னி பண்ணி சாப்பிடுவாங்க. அப்படியே டேரெக்டாக சட்னி பண்ணி சாப்பிடும்போது நம்ம வயிறு வலி சம்பந்தமானது கியூர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து பசி உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மெடிசனல் பிளான்ட். இதை வந்து நம்ம டேரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸா இல்லை மந்த்லி டுவைஸா த்ரைஸா வந்து இதை நீங்கள் கண்டினியூ பண்ணும்போது நம்ம வயிறு சம்பந்தமான எந்த ப்ராப்ளமும் வராது சரிங்களா. அடுத்து வந்து ஜிஞ்சிபர் அஃபிஸ்னாலிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இஞ்சி, நம்ம காமனாக இஞ்சி நம்ம டெய்லி சமையலில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்க இஞ்சி, அந்த இஞ்சி அதை எப்படின்னா ஒரு அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணி ஒரு 25 ml வர்ற மாதிரி அந்த ரைசோமில் எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது வயிறு சம்பந்தமான எல்லா வியாதியும் கியூர் ஆயிரும் சரிங்களா. அடுத்து சொல்ல போனோம்னா டூத் திக், வயிறு நம்ம பல்வலி. இந்த பல்வலியை வந்து கியூர் பண்ணக்கூடிய ஏற்கனவே நான் சொன்னேன் கிராம்பு. கிராம்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைலந்தஸ் அக்மெல்லா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல்வெளி பூண்டு ரோட்டோரங்களில் பார்க்கலாம். ரோட்டோரங்களில் வந்து நம்ம குடலூர் சைடெலாம் போனீங்கன்னா நீங்கள் ரோட்டு எல்லா சைடும் பார்க்கலாம். இந்த பிளாரை பார்க்குறதுக்கே ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும் பூ, அந்த ஒரு சின்ன மொட்டு மாதிரி தான் இருக்கும். அதை எடுத்து ஒரு

0: பார்த்தீங்கன்னா அந்த பல் வலிக்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த வாயிலிருந்து எச்சில் வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அந்த எச்சில் வர வர வர வர வர உங்களுக்கு அந்த பெயின் கியூர் ஆகிறது வந்து உங்களுக்கு கண் கூடவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வலி இருக்கிற இடம் வந்து சீக்கிரம் மரத்தை கூட போயிடும், சரிங்களா? மரத்து போகும்போது சீக்கிரம் அந்த பல் சம்பந்தமான எல்லா வலியும் வந்து கியூர் ஆயிரும்.
1: இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில் இதுவரை அரிய வகை தாவரங்கள் குறித்து ஆராய்ச்சி மாணவர் எஸ் முகேந்திரன் அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: வலிப்பு நோய்கள். முதலாக காய்ச்சல் வலிப்பு நோய்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சல் வலிப்பு நோய்கள்னா என்னது? காய்ச்சல் இருக்கும் நேரத்தில் ஏற்படும் வலிப்புக்கு தான் காய்ச்சல் வலிப்புன்னு சொல்றது. இது பெரும்பாலும் 6 மாதங்கள் முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளுக்கு தான் பார்க்கறது. எதனாலே வலிப்பு நோய்கள் வருது? முதலாக ஜெனட்டிக் ப்ரீடிப்போசிஷன், இன்னொன்று உடம்புட டெம்பரேச்சர் ஜாஸ்தியாவது, இன்னொரு காரணம் உடம்பில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது வரும்போது. யூஸ்வலி குழந்தைகள் இன்ஃபெக்ஷன்ஸ் கோஸ் பண்ணுற வைரஸுகள் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், அடினோ வைரஸ், என்ட்ரோ வைரஸ் முதலாக வைரஸுகள் தான். இதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது ரத்தத்தில் இருக்கிற சைட்டோகைன்ஸோட அளவுகள் ஜாஸ்தியாயிடும். இது பிளட் பிரெயின் பேரியரை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கும் வலிப்பு நோய்கள் வருதுக்கும் காரணமாயிடும். வலிப்பு நோய்கள் முக்கியமாக 2 டைப்ஸ் இருக்கு, சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷரும் காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷரும். மோஸ்ட்லி பார்க்கறது சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் தான். வலிப்பு நோய்களில் ஒரு 60-80% சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் தான். சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் முக்கியமாக பார்க்கறது 6 மாதங்கள் முதல் 5 வயது வரையிலான குழந்தைகளில் தான். இது வரும்போது 5 மினிட்ஸ்க்கும் குறவாக தான் நீடிக்கிறது. ஒரு வாட்டி சீஷர் வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்குள்ள இன்னொரு வலிப்பு நோய் வருதுக்கு சான்ஸ் கம்மி தான். இதோட மற்றொரு ஃபீச்சர் தான் ஜெனரலைஸ் டோனிக் க்ளோனிக் சீஷர்ஸ்னு சொல்றது. அப்படின்னா இந்த சீஷர் வரும்போது அட் எ டைம், அப்போவே 2 கைகளும் 2 கால்களும் ஒரே டைம்ல ஸ்டிஃப் ஆயிடும். ஒரு கை இல்லைன்னா ஒரு சைடு தனியாக, இல்லைன்னா 2 கைகள் மட்டும், இல்லைன்னா 2 கால்கள் மட்டுமா ஸ்டிஃப் ஆகாது. சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸ் வரும்போது என்னெல்லாம் பண்ணிக்கலாம்? முதலாக பானிக் ஆகக்கூடாது. யூஸ்வலி சீஷர்ஸ் வரும்போது பேரண்ட்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆகிடும், டென்ஷன் ஆகாது, இதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கேயாவது டேபிள், சேர், ஷார்ப் ஆப்ஜெக்ட் அப்படி ஏதாவது இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணணும். இன்னொன்று பாப்பாவை இடது பக்க நிழல் படுக்க வைக்கணும். கையில் கீஸ் அந்த செயின் அந்த மாதிரி ஒன்றும் பிடிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. வாய்க்குள்ளே ஒன்றும் போடக்கூடாது. தண்ணி, ஃபுட்டு அப்படி ஒன்றுமே அப்போ சாப்பிட வைக்கக்கூடாது. இது எதனாலேனா ஆஸ்பிரேஷன் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். தண்ணி லெங்ஸுக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் வந்துடும். சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷரில் ட்ரீட்மெண்ட் ஆன்டி சீஷர் மெடிக்கேஷன்ஸ் ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் யூஸ்வலி வருது ஃபீவர்னாலே, இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷனாலே இருக்கும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் பண்ண வேண்டியது. யூஸ்வலி சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர்ஸில் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இல்லைன்னா ஸ்கேன்ஸ் ஒன்றுமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சீஷர்ஸ். யூஸ்வலி இது பார்க்கறது 6 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு, இல்லைன்னா 5 மந்த்ஸுக்கு கீழே இருக்கிற நியூபோர்ன்ஸ்க்கு தான். யூஸ்வலி இந்த சீஷர் 5 மினிட்ஸ்க்கு மேலே லாஸ்ட் பண்ணிடும்.
1: நலமுடன் வாழ.
4: நிகழ்ச்சியில் இதுவரை வலிப்பு நோய் ஏற்படுவதற்கான காரணங்களும் அதன் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர் ஏஞ்சல் அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கும் சட்ட ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம்.
2: ஜென்ரல் செனாரியோவில் எப்படின்னா, ஒரு சொசைட்டியில் ஒரு ஆல்ஃபா மேல் அப்படின்னு இருப்பாப்புல. ஆல்ஃபா மேல் யார் அப்படின்னா, நல்லவன், வல்லவன், நல்ல வேலை இருக்கும், ரொம்ப வெல் பிஹேவ்டாக இருப்பாங்க, பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, ஒரு நல்ல சேவிங் இருக்கும், அவர் அவரை நல்லா பார்த்துப்பார், நல்லா ட்ரெஸ் பண்ணுவார், அழகில் சொல்லலை, இந்த மாதிரி நிறையா குவாலிட்டிஸ் இருக்கிறவர்.

0: செய்யுது. அதுல ஆண்களை நம்ம கண்டிப்பா பிளேம் பண்றோம், கண்டிப்பா பிளேம் பண்றோம், அதுல ஒரு குவெஸ்டனே கிடையாது. ஆனா இதுல இருக்கிற பெண்களையும் நம்ம ஈக்குவலா பிளேம் பண்றதுல கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்றோம். எந்த லிமிட் வரைக்கும் போறீங்கிறது வந்து காஷியஸா இருங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப ஸ்கூல்ல இருந்தே பிரெக்னன்சிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இப்ப சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேயா இருக்கட்டும், இல்ல வேற எந்த விஷயத்திலயா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் பசங்க பொண்ணுங்க 10th பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகி கலைக்க வீட்டில் சொல்ல பயந்துட்டு 4 மாதம் 5 மாதம்ல இருந்தாலும் கலைக்க கூட முடிய மாட்டேங்குது. அந்த குழந்தைங்களை பெற்று அனாதாஷ்ரமத்துக்கு தான் கொடுக்குறாங்க. அனாதாஷ்ரமத்துக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தைங்கள நிலைமை என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க, அவ்வளோ கஷ்டமான நிலைமை இருக்குது. இன்னொரு இது சொல்கிறோம் அப்படின்னா, திஸ் இஸ் தி அதர் சைட் ஆஃப் பாஷ், ப்ரொடெக்ஷனுக்காக இவ்வளோ லா இது பண்ணாலும் இந்த +2 எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு ஜென்ரலி போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இங்கே இல்லை கீழே இடத்துல எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்குமாமா. ஏன்னா கண்டிப்பாக ரெண்டோ மூணோ கப்பிள் வந்துட்டு +2 எக்ஸாம் எழுதின கையோடு வந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு வந்து நின்றுறாங்களாமா. இது அதுக்குன்னு நிற்கிறாங்க, 18 வயசு முடிச்சது, எக்ஸாம் முடிச்சது, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்ட்டு. எவ்வளோ சொன்னாலும் கேட்காம கல்யாணம் பண்ணுறாங்க. இங்கே ஜென்ரலி நாங்கள் பார்க்குற AWPS எப்படி தான், அப்பா அம்மா வந்து கெஞ்சி கூத்தாடி அழுதாலும் சரி இவங்க கூட தான் போவேன்னு அடம் பிடிச்சி போகிறது. அடம் பிடிச்சி போய் 3 மாதத்துக்கு அப்புறம் அதே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறது, அதே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நிற்கிறது. இல்லைங்க என்னை அடிக்கிறான், அவனை ஒதுக்கிறான், அவனுக்கு வேற யாருக்கூடியோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு என்னன்னே தெரியாது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது என்னென்னா, +2 படிக்கிற ஒரு பொண்ணு இப்போ லவ் பண்ணுற ஒருத்தவங்கள ஒரு லவ் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸுக்கு பஞ்சாயத்து வரும்போது என்னதான் லவ்னு போய் பார்த்தா அந்த ஆளுக்கு 24-25 வயசு, ஆல்ரெடி 3 பொண்ணுங்க இதே மாதிரி தான் ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்கள் 2-3 பேரை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறது. பத்தாக்குறைக்கு எங்கள் ஊரில் தான் இப்போ தான் கொலை நடந்திருக்கு, கள்ளக்காதலன் கள்ளக்காதலி, அவருக்கு 3 பசங்க, இந்த அம்மாவுக்கு 3 பசங்க, இந்த கள்ள அவருக்கு ஒரு புண்டாட்டி இருக்கு, இந்த அம்மாவுக்கு ஒரு புருஷன் இருக்கு, இது பத்தாம ஒரு கள்ளக்காதல், இந்த கள்ளக்காதலனுக்கு ஏமாத்தி வேற ஒரு கள்ளக்காதல், அந்த கள்ளக்காதலன் இந்த பொம்பளையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாப்ல, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்போ நமக்கு இந்த பர்சனல் லைபிலிட்டி, இந்த பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத வரைக்கும் சொசைட்டி வந்துட்டு இப்படியே தான் போயிட்டு இருக்கும். இப்போ இதே தான் டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கும் வந்துட்டு இருக்கு. டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னா, போய் ஒரு பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ண ஆச்சுங்கிற நிலம்பை வந்து வந்து வந்து வந்து இப்போதான் கோர்ட்டு மாற்றி திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அதனால ஒரு ஆக்ட் வந்துட்டு சேஃபாக இருக்கணும், நமக்கு ஒர்க்கபிளாக இருக்கணும் அப்படின்னா அதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம நிற்க கூடாது.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் தன்யா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
3: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி FM-இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
4: திறந்த வெளியில் தேங்கும் நீர் கொசுக்களின் உற்பத்திக்கு காரணமாகிறது. மலேரியா, டெங்கு போன்ற நோய்களை பரப்பும் கொசுக்களிடமிருந்து நம்மை பாதுகாக்க திறந்த வெளியில் தண்ணீர் தேங்குவதை தவிர்ப்பீர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை

0: நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரியா இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கானோரின் விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் 140 கோடி மக்களின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இக்கூட்டணி நாட்டின் நம்பிக்கையை என்றும் வலுப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ஒரு அரசு சரியான நோக்கத்துடன் நடைபெறும்போது வளர்ச்சியும் அதிவிரைவாக நடைபெறும் என்பதை நாட்டு மக்கள் முதல் முறையாக கண்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையிலிருந்து விடுபட்டுள்ளதன் மூலம் அரசின் கொள்கைகள் சரியானது என்பது பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். 2014 ஆண்டுக்கு முந்தைய 10 ஆண்டுகளில் நிலையற்ற தன்மையால் நாடு பெரும் பாதிப்புக்குள்ளானதாக அவர் கூறினார். தற்போது மக்கள் ஒரு நிலையான அரசின் செயல்பாட்டை கண்டு அதனை பாராட்டுவதாக தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், புதிய வாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகியவற்றின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதாக அவர் கூறினார். எரிசக்தி துறை குறித்து குறிப்பிட்ட பிரதமர் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இலக்கை விரைவில் அடைய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சூரிய சக்தி விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அணுசக்தியிலும் முயற்சிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். பசுமை ஹைட்ரஜன், பசுமை அமோனியாவில் இந்தியா பெரும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இது உலகளாவிய பசுமை எரிசக்தி மாற்றத்தில் நாட்டை முன்னோடியாக வைக்கச் செய்யும் என்று அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நாட்டில் உள்ள அனைவரது கனவாகவும் தீர்மானமாகவும் மாறியுள்ளது என்று குறிப்பிட்ட பிரதமர் இந்த கனவை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தருணத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அரசின் பொருளாதார மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் அரசியல் நிர்பந்தத்தால் அல்லாமல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்படும் விளைவு என்று கூறினார். உலகின் முக்கிய நாடுகள் பொருளாதார ரீதியாக இடர்பாடுகளை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா கடந்த நிதியாண்டில் 7.7% வளர்ச்சியை எட்டியதாக தெரிவித்தார். பலவீனமான 5 நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியா விடுபட்டு தற்போது உலகில் விரைவாக வளரும் பொருளாதார நாடாக மாறியுள்ளது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி மாநாட்டில் உரையாற்றிய அவர் தங்கள் கூட்டணி 22 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக கூறினார். இந்த மாநிலங்கள் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 75% கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 10 மாநிலங்களில் பழங்குடியினர் பெரும்பான்மையாக வசிப்பதாகவும் அதில் 7 மாநிலங்களில் பிஜேபியும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் ஆட்சியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் தங்கள் கூட்டணி கவனம் செலுத்துவதை இந்த சாதனை பிரதிபலிப்பதாக திரு நிதின் நபின் கூறினார். நீண்டகாலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனை படைத்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு உலகத் தலைவர்கள் பலர் தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி சிறந்தவர் என்றும் வலிமை மிக்க ஞானமுடையவர் என்றும் அவர் கூறியுள்ளார். ரஷ்ய செய்தி தொடர்பாளர் திரு டிமித்ரி பேஸ்கோவ் கூறியபோது இருதரப்பு வளர்ச்சிக்கு திரு நரேந்திரமோடி தொடர்ந்து பங்களிப்பார் என்று ரஷ்யா நம்புவதாக தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வோன் டெர் லேன், ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, கனடா பிரதமர் மார்க் கார்னி, பிரிட்டன் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக் உள்ளிட்ட தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வாழ்த்து தெரிவித்த அனைத்து உலகத் தலைவர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி நன்றி தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பல்கேரியாவின் சோபியா நகரில் அந்நாட்டு பிரதமர் திரு ரூமன் ராதேவை வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வர்த்தகம் மற்றும் முதலீடு, மருந்து உற்பத்தி, செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, சுற்றுலா, பொழுதுபோக்குத்துறை உள்ளிட்டவற்றில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்து விவாதித்ததாக அவர் கூறியுள்ளார். தமது பல்கேரிய பயணத்தை முடித்துக் கொண்டு பின்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் இன்று அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார். மேற்கு வங்கத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக இந்திய வர்த்தக சபை பிரதிநிதிகள் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினர். அம்மாநிலத்தில் தங்கள் நிறுவனங்கள் மூலம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீடுகளை ஈர்ப்பதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தனர். மாநிலத்தின் பொருளாதார சாத்தியக்கூறுகள் மீதான நம்பிக்கையின் காரணமாக தொழில்துறையினர் முதலீடு செய்ய விரும்புவதாக அவர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிடம் கூறினர். இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை தொடர்ந்து இறக்குமதி செய்வதை நேபாள அரசு உறுதி செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்தவித இடையூறுமின்றி நேபாளத்திற்கு மாம்பழம் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் மாம்பழங்களின் தன்மை குறித்து நேபாளம் அண்மையில் விதித்துள்ள நிபந்தனைகளின்படி இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும் மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. பஹ்ரைன், குவைத், ஜோர்டான் நாடுகளில் உள்ள அமெரிக்க தலைநகர் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதையடுத்து தாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இதற்கிடையே அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பணிந்து ஈரான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடாது என்று ஐநாவுக்கான ஈரான் தூதர் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் அனைத்து வகை கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஈரான் கூறியுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்க குடியுரிமையை சட்டவிரோதமாக பெறுவதை தடுக்கும் நோக்கில் அந்நாடு இந்நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஐரோப்பா, மேற்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சில நிறுவனங்கள் சட்டவிரோதமாக அமெரிக்கா செல்வதற்கு விசாக்களை பெற்றுத்தர உதவுவதை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து வடக்கு ஆப்பிரிக்காவில் வழங்கப்பட்ட 100 விசா உரிமங்களை அந்நாட்டில் உள்ள அமெரிக்க தூதரகம் ரத்து செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஒடிஷா, சிக்கிம், கேரளா மாநிலங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், பீகார், ஆந்திரப்பிரதேசம் மற்றும் கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாரணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். மற்றொரு போட்டியில் தன்வி சர்மா மால்விகா பன்சோதை எதிர்கொள்கிறார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 தொடங்குகிறது. மெக்சிகோ சிட்டியில் நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ அணி தென்னாப்பிரிக்க அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க அனைவரின் பங்களிப்பும் அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையின் கீழ் நாடு வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். இந்தியா பல்கேரிய இடையேயான இருதரப்பு உறவு குறித்து பல்கேரிய பிரதமர் திரு ரூமன் ராதேவுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். அமெரிக்காவில் தங்கள் குழந்தைகளை பிரசவித்து குடியுரிமை பெற அந்நாட்டிற்கு சென்ற ஐரோப்பா, ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 100,000,000 விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷாராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால்

நேர்களே, சுவாரஸ்ய தகவல்களோடு இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸில் நீங்கள் திரைப்பட பாடல்களையும் பிற தகவல்களையும் கேட்டு மகிழலாம். இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸில் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, கண்ணாடி. நாம் இன்னைக்கு பார்க்குற இடமெல்லாம் கண்ணாடிகள் நிறைந்திருக்கு இல்லையா? இந்த கண்ணாடி உருவான வரலாறு அப்படின்றதும் கூட ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். பொதுவாக கண்ணாடி எங்கே, எப்படி, யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கப்படாத ஒரு தகவலாக தான் வரலாற்றில் சொல்லப்படுது. ஆனாலும் கூட வரலாற்றோட முந்தைய காலகட்டத்தில் கண்ணாடிகள் வந்து எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயற்கையாக கிடைக்கும் எரிமலை குழம்புகளிலிருந்து தயாரிக்கப்படும் கண்ணாடி அப்சிடியன் அப்படின்னு சொல்லப்படுதாம். இதில் இன்னொரு வகையான கண்ணாடி ஃபுல்க்ரைட் அப்படின்றது. இது மின்னல் தாக்கி அது மண் மீது விழும்பொழுது அங்கு மண் மற்றும் பாறைகளிலிருந்து ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றத்தால் உருவாகக்கூடிய கண்ணாடி இப்படி அழைக்கப்படுது. சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு மெசபட்டோமியா இந்த இடத்துல செயற்கை கண்ணாடிகள் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு தொல்பொருள் சான்றுகள் குறிப்பிடுகின்றன. இதை பல கைவினை கலைஞர்கள் தயாரித்தார்கள் என்றும் வரலாறு கூறுகிறது. இந்த கண்ணாடியை பற்றி தான் இன்றைக்கி சில சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைய குட் மார்னிங் நீல்கிரிஸில் இடம்பெறப்போது. வாங்க கேட்கலாம். அதுக்கு முன்னால் இதோ உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒன்று.

குட் மார்னிங் நீல்கிரீஸ் தொடர்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் சுவாரஸ்ய தகவலாக நம்ம கண்ணாடியை பற்றி பேச போகிறோம், பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக கண்ணாடி அப்படின்னதும் நம்ம மனக்கண்ட தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு ஊடுருவி பார்க்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள். இன்னொன்று, முகம் பார்க்குற கண்ணாடி. கண்ணாடிகளுக்கு பின்னால் பாதரசம் தடவி அதை வந்து முகம் பார்க்கும் கண்ணாடியாக பயன்படுத்துகிற ரெண்டு விஷயங்கள் தெரியும். அதுவும் போக காலப்போக்கில் வண்ண வண்ண கண்ணாடிகள் தயாரிப்பில் வந்ததும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்சிட்ரியன் அப்படின்ற ஒரு கண்ணாடி எரிமலை குழம்புகளிலிருந்து தயாரிக்கப்பட்டது அப்படின்னு. இந்த கண்ணாடியோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது கருப்பு நிறத்தில் இருக்குமா. இன்று அறியப்படக்கூடிய தெளிவான ஒளி ஊடுருவக்கூடிய கண்ணாடி வகையை போல அல்ல அன்றைய காலகட்டத்திலிருந்த அந்த கண்ணாடி. அந்த எரிமலை குழம்புலிருந்து தயாரிக்கப்பட்ட கண்ணாடியில் அந்த காலத்து மக்கள் நகைகள், பணம், கத்திகள், ஆயுதங்கள், அம்புகள் போன்றவற்றை தயாரிக்க பயன்படுத்தினர் அப்படின்னு வரலாற்றில் சுவாரஸ்யமான தகவல் சொல்லுது.

டியர் ரதி படத்திற்காக ஜோன்ஸ் ரூபர்ட் இசையமைத்து பாடியது அந்த பாடல். நவீன் பாரதி எழுதியது. குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. கண்ணாடியோட மூலப்பொருள் எரிமலை குழம்பு, அப்புறம் மின்னல் தாக்கிய மணல், இப்படி ஆரம்ப காலத்து வரலாறு சொன்னாலும் கூட நவீன காலத்தில் இது வந்து பல்வேறு பரிணாம மாற்றங்களை கடந்து கண்ணாடி தயாரிப்பு அப்படின்றது 70% சிலிக்கா, அதாவது மணல், 18% சோடியம் ஆக்சைடு, சோடா சாம்பல் மற்றும் 12% கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்பு, இவை ஆகியவற்றை கலந்து ஒரு கலவையாக இந்த கண்ணாடி தயாரிப்பிற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோடா சாம்பல் மணலின் உருகுநிலையை குறைத்து அதை சுத்திகரிக்கிறது. அதே சமயம் சுண்ணாம்பு ஒரு நிலைப்படுத்தியாக செயல்படுகிறது. சாதாரண மணலில் கண்ணாடிக்கு நிறம் கொடுக்கக்கூடிய அசுத்தங்கள் இருக்கலாம். நிறத்தை நீக்கும் ஒரு காரணியாக மாங்கனீஸ் டைஆக்சைடு பயன்படுத்தப்படுகிறது. இது நவீன கால கண்ணாடிகளின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஒரு முறை. ஐரோப்பாவில் கிபி 1 நூற்றாண்டில் கண்ணாடி ஊதுதல் என்ற ஒரு முறை தொடங்கியதாக கருதப்படுகிறது. இருப்பினும் உருகிய கண்ணாடியை ஒரு அச்சில் ஊற்றி உருவாக்கப்பட்ட வார்ப்பு கண்ணாடியால் செய்யப்பட்ட ஜன்னல்கள் ரோம் மற்றும் பாம்பேயில் உள்ள முக்கியமான கட்டிடங்களில் அன்றைய காலகட்டத்தில் கண்டறியப்பட்டதாக தகவல்கள் சொல்கின்றன. கண்ணாடி தயாரிப்பு ஐரோப்பா முழுவதும் பரவி 17ஆம் நூற்றாண்டிற்குள் தேவாலயங்கள் மற்றும் பேராலயங்களில் வண்ண கண்ணாடிகள் பயன்படுத்தப்பட்டது இன்றும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம்.

0: குட் மார்னிங் நீல்கிரிஸில் தொடர்கிறது புதின பக்கங்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம்.

விழாவின் காரணமாக அறிஞர்கள் ஒன்று கூடியிருந்த நாளங்காடி சதுக்கத்தில் தன்னை எதிர்ப்பவரை தலைக்குனிய செய்யும் இணையில்லாத ஞானத்தோடு இளங்குமரன் சமயவாதம் புரிந்து கொண்டிருந்த இதே சமயத்தில் பூம்புகாரின் வேறொரு பகுதியில் அவனை அழித்து ஒழிப்பதற்கு சமயத்தை தேடி வாதம் புரிந்து கொண்டிருந்தனர் இரண்டு மனிதர்கள். புறநகரில் சக்கரவாள கோட்டத்து மதிலருகே நகைவேழம்பரும் பெருநிதி செல்வரும் தாங்கள் இருவரும் ஏறி வந்திருந்த தேரை நிறுத்திவிட்டு பேசியவாறே நடந்து கொண்டிருந்தார்கள். பூதம் நின்ற வாயிலில் மேல் நோக்கி வானளாவ நிற்கும் பூதச்சிலையின் தலையிலே சூட்டினார்போல நிலவின் ஒளி பரவிக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் அவர்கள் இருவரையும் தவிர வேறு மனித சஞ்சாரமே இல்லை. நகரமே மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் மாபெரும் திருவிழா தொடங்கியிருக்கும் போது சுடுகாட்டு கோட்டத்துக்கு போகிற பாதையில் வேறு யார்தான் வருவார்கள்? பெருநிதி செல்வர் ஆத்திரமடைந்தார் போன்ற கண்டிப்பான குரலில் நகைவேழம்பரிடம் பேசிக் கொண்டு வந்தார். உலகத்தையெல்லாம் ஏமாற்றுகின்ற சாமர்த்தியத்தை வைத்துக் கொண்டு நேரே சில சமயங்களில் பிறரிடம் ஏமாந்து விடுகிறீர்கள் நகைவேழம்பரே. இந்த பிள்ளையாண்டான் துறவியாகி எங்கோ கண்காணாத நாடுகளுக்கு சென்று விட்டதாக கூறினீரே. இரண்டு மூன்று ஆண்டுகளுக்குப் பின் இப்படி கொடிசுமந்த தோற்றத்தோடு யானை மேல் அமர்ந்து இவன் இங்கே வருவான் என்று நீர் எதிர்பார்க்கவில்லையோ? சாதுரியமாக வாழ விரும்புகிறவன் தங்களுடைய வழிகளில் வேண்டாதவர்களுடைய குறுக்கீட்டை எந்த கணத்திலும் எதிர்பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். உமக்கும் எனக்கும் நிர்பயமான வாழ்க்கை சாகின்ற வரையில் இருக்க முடியாது. பயமுறுத்தி வாழ வழி செய்து கொண்டவர்கள் பயந்து பயந்து வாழ்வதுதான் நியதி. பிறரை அலற அலற அழ அழ பயமுறுத்திய நாட்களே நீரும் மறந்திருக்க மாட்டீர், நானும் மறக்கவில்லை. உம்முடைய திறமையையெல்லாம் செலவழித்து இரண்டு முறை இந்த பிள்ளையாண்டானை கொலை செய்ய முயன்றீர், முடியவில்லை. இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இந்திர விழாவின் முதல் நாள் இரவில் சம்பாவதி வனத்தில் இவனையும் இவன் வளர்ப்பு தந்தையையும் சேர்த்து அழித்து விடுவதற்காக முரட்டு நாகர்கள் இருவரை ஏவினோம், முடியவில்லை. பின்பு இவனும் இவனை வளர்த்த அருட்செல்வரும் தங்கியிருந்த தவச்சாலைக்கு தீ வைக்க வேண்டும் என ஏற்பாடு செய்தோம். அந்த ஏற்பாட்டிலும் அருட்செல்வ முனிவர்தான் எரிந்து சாம்பலானார். இந்த பிள்ளை அப்போது தவச்சாலையில் இல்லாததால் தப்பிவிட்டான். இவன் சாகாமல் வளர்ந்து நமக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தெய்வசித்தம் போலிருக்கிறது என்று பெருநிதி செல்வர் கூறியதை கேட்டு நகைவேழம்பர் சிரித்தார். தெய்வசித்தம் என்று ஒன்று இருப்பதாக நம்புகிற அளவு நீங்கள் தளர்ந்து விட்டீர்களே. நம் சித்தப்படி இவ்வளவும் நடந்திருப்பதை கண்ட பின்பும் உங்களுக்கு எப்படி இந்த பிரம்மை ஏற்பட்டது? எல்லா ரகசியமும் தெரிந்த அந்த கிழட்டு முனிவனே மண்ணோடு மண்ணாகி போன பின் இந்த பிள்ளையாண்டானை பற்றி கவலைப்படுகிறீர்களே. முன்பாவது நாலு பேரை அடித்து தள்ளுகிற வலிமை இவன் உடம்பில் இருந்தது. இப்போது வெறும் ஏட்டு சுரக்காயாகிவிட்டான். தெய்வம் இல்லை, சித்தமும் இல்லை. எல்லாம் நாம் ஆசைப்படுகிற விதமே நடக்கிறது. நடத்துகிறோம், இனியும் நடக்கும். அப்படி தடையில்லாமல் நடப்பதனால்தான் எனக்கு பயமாயிருக்கிறது. நகைவிழம்பரே, யாருக்கும் தெரியாத நேரம் என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டு திருடினாலும் திருடனுக்கு தன் செயலில் அதிகமான பயம்தான். நீடித்து நிலைக்க வேண்டிய காரியத்துக்கு ஒரு தடையும் இல்லாமல் போவதே பெரிய தடை என்பார்கள். நிற்கவும் நிலைக்கவும் ஆசைப்படுகிற காரியத்துக்கு தடையின்மையே அவலட்சணம். யாரும் சந்தேகப்படாமல் இருப்பதை பார்த்தே எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. யாரும் எதிர்த்து வராமல் இருப்பதே எனக்கு பெரிய எதிர்பார்க்கப்படுகிறது. யாரும் பயமுறுத்தாமல் இருப்பதே எனக்கு பெரிய பயத்தை தருகிறது. போதாத குறைக்கு இந்த பிள்ளையாண்டானுக்கு நீலநாகமரவருடைய ஆதரவு வேறு இருக்கிறது. வீட்டுக்குள் அடைத்து விட்டதனால் என் மகள் சுரமஞ்சரியின் ஆதரவு இனி இவனுக்கு கிடைக்க வழியில்லை. ஒருவேளை வானவெளியின் ஆதரவு கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று ஒரு வார்த்தைக்காக சொல்லுகிறவர் போல சொல்லி சிரித்தார் நகைவேழம்பர். பெருநிதி செல்வர் கடுமையாக அதனை மறுத்தார். நகைவேழம்பரே, அது ஒரு காலம் சாத்தியமில்லை. சாத்தியமில்லை என்று உறுதியாக சொல்ல முடியாது. எவனுடைய கண்களில் தன்னுடைய ஆசைகள் பிறவாமல் பிறருடைய ஆசைகளை பிறப்பிக்கும் ஆற்றல் நிறைந்திருக்கிறதோ அவனுடைய கண்களின் முன் பெண்கள் நிறை இழைத்தலை தவிர்க்க இயலாது. இந்த பிள்ளையின் கண்கள் அத்தகையவை என்றார் நகைவேழம்பர். இருவருக்கும் வேண்டாத வழியிலிருந்து அந்த பேச்சை திருப்பினார் பெருநிதி செல்வர். இப்படி பார்த்தாலும் இன்னும் இந்த பிள்ளையை அழிக்க வேண்டிய அவசியம்தான் நமக்கு இருக்கிறது. அதை வற்புறுத்தத்தான் இவ்வளவு சொன்னேன் நகைவேழம்பரே. அழிப்பது பெரிய காரியமில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த முயற்சியின் அருகில் போகும்போது எப்படியோ நான் தோற்றுவிடுகிறேன். கடைசியாக இவனை அழிக்கும் எண்ணத்துடன் இவனது ஓவியத்தை பலரிடம் கொடுத்தனுப்பிய போதும் இப்படியேதான் ஆயிற்று. ஆளு முற்றத்து முரடனிடம் நான் அடிவாங்கிக் கொண்டு வந்ததுதான் மிச்சம். அதெல்லாம் பழைய கதை. இப்போது என்ன செய்யப் போகிறீர் என்று சொல்லும். இதற்கு சிறிது நேரம் மறுமொழி கூறாமல் இருந்தார் நகைவேழம்பர். அவர் ஏதோ சிந்திப்பது போல் இருந்தது. உமக்கு கூட இப்படி செயல்களுக்கெல்லாம் யோசனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டதா? யோசனை ஒன்றுமில்லை. இந்த முறை எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று திட்டமிட்டேன்.
தேர் இங்கேயே நிற்கட்டும், வாருங்கள், நடந்தே உட்பக்கம் போய் வரலாம். இந்த காரியத்தை பைரவி மூலமாக செய்தால் நினைத்தபடி முடியும். இப்போது போனால் சுடுகாட்டு கோட்டத்தில் வன்னிமன்றத்தின் அருகே அவளை சந்திக்கலாம் என்றார் நகைவேழம்பர். பைரவி என்ற பெயரை கேட்டதும் பெருநிதிச் செல்வரின் முகம் பயத்தால் இருண்டது. பைரவியா, அந்த பைசாசத்தையா இப்போது பார்க்க வேண்டும் என்கிறீர்கள் என்று தயங்கினார் பெருநிதிச் செல்வர். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை என்பது போல் இருந்தால் ஒன்றும் முடியாது. இந்த அகாலத்தில் சுடுகாட்டு கோட்டத்தை கடந்து போக கூசுகிறீர்கள். நீங்கள் கூசினால் கூசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நான் ஒன்றும் கூசவில்லை, இதோ வருகிறேன், புறப்படுங்கள் என்று உறுதியானதொரு தீர்மானத்துக்கு வந்தவரைப் போல முன்னால் நடந்தார் பெருநிதிச் செல்வர். நகைவேழம்பரும் தொடர்ந்தார். சக்கரவாள கோட்டத்துக்கு உள்ளேயே சுற்றி சுற்றி நீண்ட தொலைவு நடந்து போன பின் அடர்ந்த வன்னிமரங்கள் நிறைந்த ஓரிடத்தை அடைந்ததும் இருவரும் நின்றார்கள். அங்கே சுற்றிலும் கபாலங்கள் கிடந்தன. அருவருக்கத்தக்க முடை நாற்றம் வீசியது. சுற்றிலும் எரிந்து கொண்டிருந்த கொள்ளித்தீயில் எலும்புகளும் கபாலங்களும் அச்சுறுத்தும் விதத்தில் தெரிந்தன. வன்னிமரங்களின் கீழே அங்கங்கே கபாலிகர்கள் தனியாகவும் கூட்டமாகவும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வெறி கூப்பாடுகள் ஒலிப்பதும் அடங்குவதுமாக இருந்தன. மயானத்தின் கோர சூழ்நிலை நிலவிய அந்த பகுதியின் ஒரு மூலையில் தரையோடு தரையாக தாழ்ந்த முள் நிறைந்த கொடிகளால் குடிசையைப் போல படரவிட்டிருந்த வன்னிமரத்தின் பந்தல் ஒன்றின் வாயிலருகே சென்று, பைரவி என்று வினயமாக குரல் கொடுத்தார் நகைவேழம்பர். முதலில் உள்ளே இருந்த மறுமொழி இல்லை. பின்பு முன்னிலும் உரத்த குரலில் அதே பெயரை சொல்லி கூப்பிட்டார் அவர். பாய்ந்து வெளியே வரும் அவசரத்தில் வன்னி முட்கள் கீறிய குருதி சாம்பர் பூசிய உடலில் செந்நிறம் காட்டிட, கையிலிருந்த கபாலம் பயத்தை காட்டிட முரட்டுப்பேய் பெண்ணுறுத்தி வந்து நின்றாள். அந்த கபாலிக பெண்ணுக்கு முன் பெருநிதிச் செல்வர் மெய்நடுங்கி நிற்க நகைவேழம்பர் சிரித்தபடியே சுபாவமாக பேசுவதற்கு தொடங்கினார். நீண்ட நாட்களுக்கு பின் உன்னை சந்திக்க வந்திருக்கிறோம் பைரவி. வந்திருக்கிற காரியமும் அவசியமானதுதான். அது இரண்டு பேரும் வந்து சேர்ந்திருப்பதை பார்த்தாலே தெரிகிறதே என்று சொல்லி கோரமாக சிரித்தாள் பைரவி.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

குட் மார்னிங் நீல்கிரிஸ் தொடர்கிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமான தகவலா கண்ணாடியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கண்ணாடி தயாரிப்புகள் இன்று வந்து ரொம்ப ரொம்ப நவீன ஒரு காலகட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் கண்ணாடிகள் எடுத்ததுமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கட்டிடங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள், ஜன்னல்கள் கதவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள், பிற பொருட்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகள் போல பளிச்சுன்னு இருந்ததா அப்படின்னா இல்லைன்னு தான் வரலாறு சொல்லுது. 11 நூற்றாண்டில் கிரவுண்ட் கிளாஸ் அப்படின்ற செயல்முறை மூலம் கண்ணாடி தகடுகள் உருவாக்கப்பட்டனவாம். இந்த செயல்முறையில் உருகிய கண்ணாடி கட்டி ஒன்று ஒரு தடியின் முனையில் வைக்கப்பட்டது. பின்னர் கண்ணாடி தயாரிப்பாளர் அந்த தடியையும் கண்ணாடியையும் ஒரு பீட்சா போன்ற தட்டாக மாறும் வரை சுழற்றினார். அந்த தட்டு குளிர்விக்கப்பட்டு சதுர அல்லது செவ்வக தகடுகளாக வெட்டப்பட்டதாம். இந்த உற்பத்தி முறை பல ஒளியியல் சிதைவுகளை ஏற்படுத்தினாலும் 19 நூற்றாண்டின் நடுப்பகுதி வரை கண்ணாடி தயாரிப்புக்கு இந்த முறைதான் பயன்படுத்தப்பட்டதாம். இந்த கிரவுண்ட் கிளாஸ் முறை தயாரிப்புக்கு பிறகு 1958 ஆண்டுதான் ஃபில் கிங்டன் மற்றும் பெக்கர் ஆகியோரால் கண்ணாடி தகடுகளை தயாரிப்பதற்கான ஒரு புரட்சிகரமான முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுதான் மிதவை கண்ணாடி செயல்முறை, ஃப்ளோட் கிளாஸ் ப்ராசஸ். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் ஜன்னல் கண்ணாடிகள், கதவுகளுக்கு பயன்படுத்தப்படும் இந்த ஃப்ளோட் கிளாஸ் முறை 1958 ஆண்டிற்கு பின்னர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு, அதாவது நவீன தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்கிறது.

2026 வெளிவந்த யூத் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டீங்க. கென் கருணாஸ் பாடியிருந்தார், ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில்.

குட் மார்னிங் நீல்கிரீஸ் தொடர்கிறது. கண்ணாடி தயாரிப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப புரட்சிக்கு பின்னால் இந்த கண்ணாடி தயாரிப்பில் பல முறைகள் நடைமுறைக்கு வந்தது. வலிமையான வகை கண்ணாடிகளின் உற்பத்தியும் புதிய கட்டுமான முறைகளின் வளர்ச்சியும் ஜன்னல்கள் கதவுகள் இதில் பொருத்தப்படும் கண்ணாடிகளை தவிர பிற்காலத்தில் சுவர்களுக்கே நேரடியாக பயன்படுத்தக்கூடிய சுவர்களாகவே பயன்படுத்தக்கூடிய கண்ணாடிகளும் கூட மிக வலிமையாக தயாரிக்கப்பட்டதாக வரலாறுகள் பதிவு செய்துள்ளது. முதல் பெரிய அளவிலான கண்ணாடி கட்டுமானம் இங்கிலாந்தின் ஹைட் பார்க்கில் 1850 தொடங்கப்பட்ட த கிறிஸ்டல் பேலஸ் என்ற ஒரு கட்டிட அமைப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1851 மாபெரும் கண்காட்சியை நடத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டது இந்த தி கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்ற கண்ணாடி மாளிகை. ஒரு தோட்டக்காரரும் பசுமை குடில் வடிவமைப்பாளருமான ஜோசப் பாங்ஸ்டைனால் வடிவமைக்கப்பட்டு கண்ணாடி துண்டுகளை கொண்டு கட்டப்பட்டது இந்த பேலஸ். இந்த வடிவமைப்பில் அந்த காலத்தில் புதுமையானதாக இருந்த மாடுலர் பிரிவுகள் இணைக்கப்பட்டிருந்தன. இதன் விளைவாக இந்த கட்டிடம் சாதனை கட்டிடமாக கட்டி முடிக்கப்பட்டு மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. ஆனால் பிற்காலத்தில் 1936 ஏற்பட்ட தீ விபத்தில் இந்த கட்டிடம் சேதமடைந்தது என்பதும் கூட ஒரு வரலாற்று தகவல்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-26-43-542 9442643542.

நேரம் 7:59:45. குட் மார்னிங் நீலகிரிஸில் தொடர்கிறது ஞான அமுதம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனைக்கு தலைப்பு, மனிதருள் வேறுபாடு ஏன்? இந்த சிந்தனை, இந்த கேள்வி அநேகமாக எல்லோருடைய உள்ளத்திலும் ஏதேனும் ஒரு காலத்தில் நிச்சயமாக எழுந்திருக்கும். சிலருக்கு அடிக்கடி எழுந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரணத்தை சொல்ல கேட்டிருப்பார்கள். அவரவர்கள் ஒரு காரணத்தை அறிந்திருக்கின்றீர்கள். ஆனாலும் முழுமையாக விரிந்த அறிவிலே இந்த கேள்விக்கு விடை கண்டுவிட்டோமே ஆனால் நாம் வாழ்நாள் முழுவதும் நமது வாழ்விலே ஒரு பெருஞ்சுடராக எல்லாவித வாழ்க்கை இரகசியங்களையும் நாம் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு ஏற்றவாறு நமது கடமைகளை ஆற்றுவதற்கும் வேண்டிய ஆக்கமும் ஊக்கமும் பெற முடியும். வேறுபாடு என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கேயாகிலும் இரண்டு பேர் ஒரே மாதிரியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தோமாயானால் இல்லை, இருக்க முடியாது என்றுதான் முடிவுக்கு வருவோம். அப்படியானால் என்னென்ன வகையிலே அந்த வேறுபாடுகளை நாம் பிரித்து நோக்கலாம் என்றால், எத்தனை வேறுபாடுகள் மனிதர்களுக்குள்ளாக இருக்கின்றன என்று பார்த்தோமேயானால் அவற்றை ஏழு மதிப்புகள், ஏழு சம்பத்துகள் என்று சொல்லலாம். ஏழு மதிப்புகளில்தான் மனிதன் வேறுபடுகின்றான். அவை: உருவமைப்பு, குணம், அறிவிலே உயர்வு, உடல் வலிவு, புகழ், செல்வம், சுகம். இந்த ஏழு சம்பத்துக்களில்தான் ஒருவர் வேறுபட்டு இருப்பதை நாம் காணலாம். இதற்கு மேலாக ஒரு வேறுபாடு இருக்க முடியாது. அப்படி ஏதேனும் இருப்பதாக தென்பட்டாலும் அது இந்த ஏழுக்குள் அடங்குவதாகவே இருப்பதை காணலாம். இந்த வேறுபாடுகள் எவ்வாறு உண்டாயின என்பதை நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் அந்த சிந்தனையிலே ஒரு அமைதி கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வேறுபாடுகளினுடைய காரணமும் கண்டுவிட்டால் எந்த வேறுபாட்டை போக்க வேண்டும், எதை போக்க இயலாது, எப்படி நாம் மேன்மையடையலாம் என்பதை தெரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள உதவும் 16 காரணங்கள் உள்ளன. இந்த 16 காரணங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு மனிதனுடைய தன்மை உருவாகின்றது. அவற்றால்தான் அந்த ஏழு விதமான சம்பத்துகளும் உண்டாகின்றன. அந்த 16 காரணங்களில் எந்தெந்த அளவிலே கூடுதல் குறைதல் இருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு இந்த ஏழு விதமான சம்பத்துகளும் ஏற்படுகின்றன. முதலில் கருவமைப்பு. இந்த உலகத்திலே 800 கோடி மக்கள் இருந்தாலும் ஒருவரை போல் இன்னொருவர் இருப்பதில்லை. ஒரே வயிற்றில் பிறக்கும் இரட்டை குழந்தைகள் கூட ஒரே மாதிரி உருவமைப்பு இருந்தாலும் வாழ்வு ஒன்றே போல் அமைவதில்லை. வயிற்றில் கரு உருவாகும் காலத்தில் இந்த இரண்டு கருவுக்கும் ஓடுகின்ற இரத்த ஓட்ட வேறுபாட்டால் அவை இரண்டும் வேறுபட்டு நிற்கும். ஒரு மரத்தில் உருவாகின்ற கனிகளில் கூட அதற்கு கிடைக்கின்ற காற்று வெளிச்சத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு பக்கம் இனிப்பாகவும் மறுபக்கம் புளிப்பாகவும் இருக்க காண்கிறோம். ஒரு குழந்தை உருவாகும் காலத்திலே சூரியன், சந்திரன் போன்ற நட்சத்திரங்கள், கோள்கள் எல்லாம் எந்த கோணத்தில் எவ்வளவு தொலைவிலிருந்து தம்முடைய அலைகளை வீசிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த கோடான கோடி நட்சத்திரங்களிலிருந்து வருகின்ற காந்த அலைகளின் அழுத்தத்திற்கு ஏற்ப, அதை வாங்கி கொடுக்கும் நவகிரகங்களின் தன்மைக்கு ஏற்ப விளைவை கொடுக்கத்தான் செய்யும். ஆகவே அந்த நாளில் எந்தெந்த முறையில் கோள்கள் அமைந்ததோ மீண்டும் இன்னொரு குழந்தை உருவாகும் பொழுது அந்த மாதிரி இருப்பதற்கு வழியே இல்லை. அதற்கு பின் அதே தாய் தந்தையருக்கு உடல்நிலையிலும் மனநிலையிலும் எத்தனையோ வேறுபாடு இருக்கும். வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கரு என்ற மூலதனத்தை வைத்துத்தான் நாம் வாழத் தொடங்குகின்றோம். கருவமைப்பு என்றால் தாய்

0: தந்தையர் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பெற்றோர்கள், அவர்களின் பெற்றோர்கள் என்று பின்னோக்கி சென்று கொண்டு போவோமேயானால், கருத்துடராக உலகில் தோன்றிய முதல் மனித உருவம் வரை எங்கும் விடுபடாமல் செல்வோம். அதற்கு முன்பாக இருந்த விலங்கினத்திற்கும் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே அவர்கள் ஒவ்வொருவரும் செய்த செயல்கள், நினைத்த நினைவுகள், எண்ணிய எண்ணங்கள், அனுபவங்களின் பதிவுகள் எல்லாமே கருமைய பதிவு நியதியின் மூலம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பிறவியில் ஒரு பதிவு தூண்டப்பெறும் அல்லது அடங்கியிருக்கும். இன்னொரு பிறவியிலே மற்றொன்று தூண்டப்படும். இப்படி தோன்றவும் அடங்கவுமாக பல செயல்கள், விளைவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. எப்படி ஒரு மரத்தினுடைய தன்மையெல்லாம் ஒரு சிறிய வித்திலே இறைநிலை சுருக்கி வைத்திருக்கிறதோ, மீண்டும் அதை முளைக்க வைக்கும் பொழுது அந்த மரத்தின் உருவம், குணம், தன்மையெல்லாம் மீண்டும் இயக்கத்திற்கு வருகின்றதோ, அதேபோல பரிணாமம், இயல்போக்கம் எனும் இரண்டு இயற்கை நியதிகளாலும் ஓரறிவு முதல் ஆறறிவு வரையுள்ள பதிவுகள் அனைத்தும் மனிதனுடைய ஜீவகாந்த கருமையத்திலே, தற்கால கம்ப்யூட்டர் சிப்பிலே லட்சக்கணக்கான செய்திகள் அமைவது போல சுருக்கி இருப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கருமையம் என்ற ஒரு அதிசயத்தை கண்ணால் பார்த்திட முடியாது. கருவிகளாலே அளந்துவிடவும் முடியாது. கரு அமைப்பானது எல்லா ஆற்றல்களுக்கும் அடிப்படை காரணமாக, மூலதனமாக அமைந்துள்ளது. அடுத்தது உணவு வகை. நாம் பிறந்தது முதல் இன்று வரை எந்த வகையான உணவு உட்கொண்டோமோ, அந்த உணவினுடைய இரசாயன தன்மைக்கும் ஆற்றலுக்கும் தக்கவாறு நம்முடைய உடல் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. உணவேதான் உடலாக மாறியிருக்கிறது. உணவில் பொருந்தும் உணவு, பொருந்தா உணவு என்ற இருவகை உண்டு. அதை சாத்வீகம், ரஜோ, தாமச உணவு என்று பிரிப்பார்கள். உணவை அளவோடு உண்ண வேண்டும். அளவாக உண்டால் உடல் உணவை ஜீரணிக்கும். அளவுக்கு அதிகமானால் உணவு உடலை ஜீரணிக்கும். புலால் போன்ற உணவுகள் முரட்டுத்தனமான எண்ணத்தை கொடுக்கும், செயல்களை தூண்டும், நோயை உண்டாக்கும். பொதுவாக புலால் நீக்கி உண்ணலும், அளவு முறையோடு உண்ணலும் உணர்வாளர்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் உண்ணும் உணவுக்கு தக்கவாறு குணங்களும் உடல் நலமும் வேறுபடும். காலம். கற்காலம் முதல் இன்றைய கம்ப்யூட்டர் காலம் வரை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது பெரிய அறிவாளியாக இருக்கக்கூடிய மனிதன் கற்காலத்தில் தோன்றியிருப்பானே ஆனால் எந்த அளவிலே அவனுடைய அறிவு பிரகாசித்திருக்க முடியும்? அன்றிருந்த சூழ்நிலை தேவை வரையிலேதான் வளர்ந்திருக்க முடியும். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒருவர் கண்ட உண்மைகளை பிற்காலத்தில் ஒருவர் விளக்கினால் அந்த விளக்கங்கள் அந்த காலத்திற்கு தகுந்தவாறு வேறாகத்தான் இருக்கும். அதே விளக்கம் இன்றுள்ள ஒருவனுக்கு வருவுமே ஆனால் இச்சூழ்நிலையில் அது வேறு விதமாகத்தான் இருக்கும். முன்பு 25 வயது இளைஞனுக்கு தெரிந்த அறிவு விஞ்ஞான முன்னேற்றத்தால் இன்று 10 வயதுள்ள குழந்தையும் அறிந்திருக்கிறது. அன்று கல்லூரிகளில் வைத்த பாடத்தை இன்று உயர்நிலை பள்ளியிலேயே வைத்துள்ளார்கள். ஒவ்வொரு தலைமுறையும் அறிவிலே உயர்ந்து நிற்பதை பார்க்கிறோம். அறிவானது பரிணாமத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறது. இவ்வாறாக காலத்திற்கு தக்கவாறு மனிதனுடைய குணாதிசயங்கள், தன்மைகள் வேறுபாடு அடைய பார்க்கிறோம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

நேர்களை இன்றைய குட் மார்னிங் நீலகிரிஸோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியோட சுவாரஸ்ய தகவலா கண்ணாடியின் வரலாறு பற்றி பேசினோம். இன்றைய காலகட்டத்தில் கண்ணாடி தயாரிப்பு அப்படின்றது ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படின்ற ஒரு உச்சத்தை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டிஜிட்டல் திரைகள், செயற்கை நுண்ணறிவு ஏஎல் ஏஐ மற்றும் இணைய வசதியை ஒருங்கிணைத்த அதிநவீன சாதனங்கள் ஆகியவற்றையெல்லாம் தயாரிக்க இன்றைய ஸ்மார்ட் கிளாஸஸ் பயன்படுத்தப்படுகிறது.

வல்லுநர்களுக்கு ரியல் டைம் வழிகாட்டுதல்களை கண்முன்னே திரையில் காட்டி உதவ நவீன ஸ்மார்ட் கண்ணாடிகள் இன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் நாம் கண்களுக்கு பயன்படுத்தக்கூடியவை. மேலும் அதிக வெப்பநிலை மற்றும் கதிர்வீச்சு உள்ள தொழில்துறை சூழல்களில் தொழில்துறை பயன்பாடுகளில் கண்ணாடி மற்றும் டிஜிட்டல் லென்ஸ்கள் மனிதர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இன்று பயன்படுத்தப்படுகிறது. இப்படி கண்ணாடி என்றோ எங்கோ கண்டுபிடிக்கப்பட்டு இன்று டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது.

கடுக்கா படத்திற்காக தேவா பாடியத இந்த பாடலோடு இன்றைய குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

மது பாலகிருஷ்ணா, மதுஸ்ரீ, தீனா குழுவினர் பாடியது கேட்ட பாடல், பொறி படத்திலிருந்து கேட்டீர்கள்.

வல்லவன் படத்திற்காக சிலம்பரசன் பிளாஸ் குழுவினர் பாடியது யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் ஒலித்தது. நேரம் 8:42:30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ் திரைப்பட பாடல்கள்.

ஆர்யா பட பாடலை கேட்டீர்கள். பா விஜய் எழுதி, மணி சர்மாவின் இசையில் ரஞ்சித் ரீட்டா குழுவினர் பாடியது.

நா முத்துக்குமார் எழுதிய பாடல் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒலித்தது. அழகிய தமிழ்மகன் படத்திலிருந்து பெண்ணிதயாள் உஜ்ஜயினி குழுவினர் பாடியது அந்த பாடல்.

பீமா படத்திற்காக நாம் முத்துக்குமார் எழுதி, ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் கிரிஷ் நரேஷ் குழுவினர் பாடிய இந்த பாடலோடு இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் திரைகானம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஊட்டி FM 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. அந்த பாடல் வாலியின் பாடல், பாபி லஹரியின் இசையில் ஒலித்தது.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வீரா படத்திற்காக மனு குழுவினர் பாடியது அந்த பாடல் பஞ்சாருணாச்சலம் எழுது இளையராஜாவின் இசையில் ஒலித்தது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9:10.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுள்ளாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கள்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் ஒரு வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா எங்கேயாவது

0: படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம், அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுகிட்டே போயிடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. மூன்றாவது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை, அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம், எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9:15. நேர்களே, இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரம் இதோ உங்களுக்காக. விலை அளவுகள் யாவும் கிலோ 1க்கானவை மட்டும். கத்தரிக்காய் கிலோ 55 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 45 முதல் 50 ரூபாய், ஆப்பிள் ரகம் 55 ரூபாய், அவரை 85 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 35 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 முதல் 45 ரூபாய், சின்ன வெங்காயம் 55 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய். பொரியல் தட்டை 35 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. முருங்கைக்காய் கிலோ 1க்கு 60 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சக்கரவள்ளிக்கிழங்கு

முப்பத்தைந்து ரூபாய். உருளைக்கிழங்கு 50 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 முதல் 50 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், நூல்கோல் 35 ரூபாய், டர்னிப் 30 ரூபாய், முட்டைகோஸ் 30 முதல் 35 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 160 முதல் 190 ரூபாய், இஞ்சி 140 ரூபாய், கரிபீன்ஸ் 50 முதல் 60 ரூபாய், புஷ்பீன்ஸ் 60 முதல் 70 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80 ரூபாய், ஊட்டி அவரை 110 முதல் 120 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரோக்கோலி 120 ரூபாய். கீரை வகைகளில் கறிவேப்பிலை கிலோ ஒன்றுக்கு 45 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 50 ரூபாய். மற்ற கீரை வகைகள் யாவும் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய். வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 முதல் 35 ரூபாய், மக்காச்சோள கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 120 ரூபாய், கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 45 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 முதல் 200 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது, மாம்பழம் 100 முதல் 150 ரூபாய், வாழைப்பழம் பூவன் ரகம் 50 ரூபாய், ரஸ்தானி 60 ரூபாய், மோரிஸ் 35 முதல் 40 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவல்லி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய்க்கும், ஆரஞ்சு 150 ரூபாய்க்கும், அன்னாசிப்பழம் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதுவரை இன்றைய உதகமண்டலம் உழவர் சந்தையின் காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பழ வகைகளின் விலை நிலவரங்கள் வழங்கப்பட்டது உங்களுக்காக.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 9:20.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ ராகங்கள்.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

அச்சமில்லை அச்சமில்லை படத்திற்காக வி எஸ் நரசிம்மன் இசையில் பி சுஷீலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது அந்த பாடல். நேயர்களே, சேவை செய்தி ஒன்று உங்களுக்காக. நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026 மற்றும் 27 கல்வியாண்டிற்கான முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டிற்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. விண்ணப்பங்களை www.tnpoly.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், சிவில் என்ஜினியரிங், மெக்கானிக்கல் என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் என்ஜினியரிங் மற்றும் கமர்ஷியல் பிராக்டிஸ் ஆகிய பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 10 மற்றும் 12 வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து விண்ணப்பிக்கலாம் என உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் தெரிவிக்கின்றார். சேவை செய்தி கேட்டீர்கள். ரெட்ரோ ராகங்கள் தொடர்கிறது.

கேட்டது ஹீரோ படத்தின் பாடல். கீரவாணி மரகதமணியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது ஒலித்த அந்த பாடல். நேயர்களே, உங்களின் கவனத்திற்கு இன்று காலை 10:30 இளமை உலகம் இளைஞர்களின் கருத்து பகிர்வு இடம்பெற கேட்கலாம். 11:02 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்றைய பேசும் தலைப்பாக உங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தும் நபர் குறித்து உங்களுடைய ரகசியங்களை இன்னைக்கு நீங்கள் வெளிப்படுத்தலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0423 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2966781 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். அலைபேசி எண்களாக 9344901018 அல்லது 8300019118 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம். உங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தும் நபர் குறித்து நீங்கள் பேசலாம் இன்றைய நீங்கள் கேட்டவையில்.

வாணி ஜெயராம் குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். வாலியின் பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விற்பனை சார்ந்த சேவைகளை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு செல்ல ஆகாஷ்வாணி ஒரு சிறந்த தளமாகும். ஆகாஷ்வாணியுடன் இணைந்து விளம்பர நிறுவனமாக பதிவு செய்து வாடிக்கையாளர்களுக்கு தரமான மற்றும் நம்பிக்கை வாய்ந்த விளம்பர சேவைகளை வழங்கும் வாய்ப்பை பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044249986458, தொலைபேசி எண் மீண்டும் 044 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 24986458 என்ற எண்ணிற்கு அழைக்கலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchni@gmail.com. இன்றே பதிவு செய்து ஆகாஷ்வாணியுடன் உங்கள் வளர்ச்சிப் பயணத்தை தொடங்குங்கள்.

அடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் மாரியின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

மே மாதம் படத்தின் பாடலை ஷாகுல் ஹமீத் ஸ்வர்ணலதா குழுவினர் பாடக் கேட்டீர்கள். ஏ ஆர் ரகுமானின் இசையில் ஒலித்தது வைரமுத்துவின் பாடல் வரிகள். நேரம் 9:43. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

தாவணி கனவுகள் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. குருவிக்கரம்பை சண்முகம் எழுதியது.

0: எழுதாத சட்டங்கள் படத்திற்காக புலமைப்பித்தன் எழுதி இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா பாடியதை கேட்டீர்கள்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 இது ரெட்ரோ
2: ராகங்கள்.
3: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.
4: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
5: நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இது நமக்கு சொல்லுது மேதினந்தா.
4: உழைப்பால் உருவாக்க முடியாதது எதுவும் கிடையாது, ஆனால் உழைப்பவருக்கும் உண்டு களைப்பு.
6: பாட்டாளி கூட்டம் எல்லாம் பார வண்டி இழுக்குது,
7: பாடுபட்டு உழைக்குது, பாட்டுகள் எழுந்து படிக்குது.
4: உங்க களைப்ப போக்கி கலகலப்பாக்க நாங்க இருக்கோம்ல. பாட்டு பாடுங்க, கவிதை சொல்லுங்க, கடி ஜோக் சொல்லுங்க, என் கதை கூட சொல்லுங்க.
8: பாட்டாலே மனம் கொண்ட பாரங்கள் நீங்குவதாலே நாம் கூட ஒரு கச்சேரி வைப்பமாடா.
4: உங்களோட சேர்ந்து நாங்களும் கேட்கிறோம். இனி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மதியம் 2:30 உழைப்பவர் அரங்கம். ரெடியா இருங்க, உங்களை தேடி நாங்க வரோம்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 10 மணி. என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி இதோ.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. இளமை உலகம். இளமை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் கண்காணிப்பு கேமராக்கள், அதாவது சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து தொழில்நுட்ப நிபுணர் மனோஜ் யாதவ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம். இன்னத்த நாளில் தகவல் தொழில்நுட்ப யுகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தகவல் தொழில்நுட்ப யுகம் அப்படிங்கிறது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ஸ், ஸோ ஐடி வேலை, கோடிங் எழுதுறது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம தகவல் தொழில்நுட்ப யுகம் அப்படி சொல்லியிருந்தோம். அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்டகிரேட்டடாக மாறிடுச்சு. கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், மற்றபடி ஃபார்மிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளார ஒன்று வந்துருச்சு. அதாவது ஸ்மார்ட் யுகம் அப்படின்னு தான் சொல்லணும். கையில் இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மூலமாகவே நீங்கள் உங்களை சுற்றி இருக்கும் டிவைசஸை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஏன் அக்ரிகல்ச்சர்லேயும் கூட இங்கேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். அதாவது ரிமோட்டாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போது ரொம்பவும் நார்மலாக மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி துறையில் பணியாற்றி அனுபவத்தோடு இருக்கக்கூடிய மனோஜ் யாதவ் அவர்களை தான் நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்றுவோம். வணக்கம் மனோஜ் யாதவ்.
2: வணக்கம் பிரதாப், சொல்லுங்கள்.
1: மனோஜ், உங்களை பற்றி நான் ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். டெக்கில் வந்து நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆள் அப்படின்னு. மனோஜ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நீங்கள் வந்து அடையாளம் படுத்திப்பீங்க?
2: ஓகே, மனோஜ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், அதில் வந்து நம்ம எப்படி க்ரோ பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம க்ரியேட்டிவாக இனோவேட்டிவாக அதை பற்றி சர்ச் பண்ணி, ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியோடு இருக்கிற ஒரு ஆளாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம்.
1: ஓகே, ஐடியா இருக்கிற ஆள் அப்படின்ட்டு இருக்கீங்க. அப்போ ஸ்டில் யூ ஆர் லேர்னிங்.
2: யா, அஃப்கோர்ஸ் லேர்னிங் தான். நமக்கு வந்து எப்போவுமே லேர்னிங் அப்படின்றது வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நம்ம எப்போவுமே லேர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் டெக்னாலஜின்றது வந்து நம்ம இதோட நிற்க போகிற ஒரு விஷயம் கிடையாது. ரன்னிங்கில் தான் இருக்கோம். இன்னும் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டது கை மண்ணளவுன்னு சொல்கிற அளவு தான். ஸோ இன்னும் நிறைய வரும். இப்போ நேற்று நாங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜ் அப்படின்னு நான் ஒர்க் பண்ண ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது 10 இயர்ஸ் முன்னாடி வந்து நான் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணேன்னா இதே எலக்ட்ரானிக் ஃபீல்டில் தான் இருந்தேன். ஸோ இப்போ ஆஃப்டர் 10 இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த டெவலப்மெண்ட்டோட ஹிஸ்ட்ரி நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வெறும் மெயில் கம்யூனிகேஷன்லேயே இருந்த நம்ம இப்போ வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம இன்னும் ஈஸியாக்கிட்டு இருக்கோம். ஏஐ வந்துருச்சு, ஸோ ஈஸி ஆகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் வந்து நமக்கு பத்தாது. அடுத்த ஸ்டேஜில் நமக்கு என்ன வருதுன்னு தெரியாதப்போ நம்ம ஸ்டில் லேர்னிங் தானே?
1: நிச்சயமா நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு நாளும் வந்து நியூ அப்டேஷன் வந்து டெக் ரீதியாகவும் வந்துகிட்டே இருக்கு. மேனுவல் ரீதியாகவும் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் நியூ பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளை காட்டிலும் நிறைய அறிவுடன் வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க.
2: கண்டிப்பாக.
1: ஸோ அவங்களோட போட்டி போடணும் அப்படின்னா நமக்கு
2: லேர்னிங் தேவை.
1: நிச்சயமா நிச்சயமா. நான் நிகழ்ச்சியை உங்களுடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எங்கே படிச்சிங்க?
2: ஸோ நான் வந்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் சோலூர் கிராமம் அங்கே தான் பிறந்தேன். ஸோ ஸ்கூலிங் முடிச்சுட்டு நான் டிசைட் பண்ணது என்னென்னா, ஸ்கூலிங் டைமில் வந்து நமக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஆனால் ஸ்கூலிங் முடிக்கிறப்போ நமக்கு சின்ன ஒரு ஐடியா வரும். ஸோ அப்போ தான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மேலே ஒரு சின்ன க்ரஷ் இருந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நம்ம இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி வரப்போ அப்போயே வந்து சின்ன ஒரு மோட்டரை வச்சு ஏதோ ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். தண்ணியில் கப்பல் செஞ்சு விடுறது, நார்மலாக எல்லாரும் பேப்பர் கப்பல் விட்ட டைமில் தெர்மோகோலும் மோட்டரும் வச்சு கப்பல் செய்ய எனக்கு அது வந்து மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், டிப்ளமோவில் இசி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணேன். ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கல, டென்த்து முடிச்சுட்டு அதை வந்து நான் சூஸ் பண்ணேன். அந்த ஸ்டடீஸ் முடிக்கிற டைமில் தான் என்ன தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம படிக்கிறது வந்து ஒரு 50% தியரி, மற்றது எல்லாமே ப்ராக்டிக்கல் தான். இப்போ அந்த ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் வந்து நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து அந்த தியரியை வந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணணும் நம்ம. ஸோ அதில் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும், அந்த ஃபெயிலியர்ஸு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஃபெயிலியர் வந்து ஒரு டைம், ரெண்டு டைம், 10 டைம் கூட வரலாம், எப்போவாவது ஒரு டைம் சக்ஸஸ் ஆகலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பண்ணுறப்போ நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ அது ப்ராக்டிக்கலாக மூவ் ஆன் ஆகுது, நம்மளால் ஒரு ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ண முடியுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதுக்கு மேலே இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி க்ரியேஷனாக மாற்ற முடியும்.
1: ஸோ அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எங்களுக்கு சொல்ல முடியுங்களா? அதாவது லைஃப்பில் வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஏதோ ஒரு செகண்டில் தான் நடக்கும்.
2: ஓகே,
1: நீங்கள் சொன்ன மாதிரி கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கும்போது
2: ப்ராஜெக்ட்ஸ் தான்.
1: எஸ், அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் மேலே வந்து ஒரு லவ் அதிகமாக ஆக்கிச்சு. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் தான் என்னோடய ஃபீல்டு அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு தருணம்.
2: ப்ராக்டிக்கல் செஷனில் நாங்கள் பண்ணும்போது வந்து நிறைய அந்த வாட் மீட்டர்ஸ், மல்டிமீட்டர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஒர்க் பண்ணுற டைமில் இப்போ சொன்ன மாதிரி ஃபெயிலியர்ஸ் அதுலேயே இருந்தது. பட் அதை நமக்கு ஒரு போர்டு க்ரியேட் பண்ணணும், ஒரு பிசிபி போர்டு க்ரியேட் பண்ணணும்னா இப்போது நார்மலாக நம்ம வீட்டில் டிவி இருக்கு இல்லையா, அந்த டிவியோட பிசிபி போர்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிஸ்டர், அதில் உள்ளே வந்து இருக்கிற டிவைசஸ் காம்போனன்ட்ஸ் நான் சொல்கிறேன், ரெசிஸ்டரு கெப்பாசிட்டரு இந்த மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு மூலம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதோட பர்பஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போர்டை நான் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஒரு போர்டை ப்ராக்டிக்கலாக வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, என்னானாலும் பரவாயில்ல நம்ம போய்ட்டு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு காம்போனன்ட்ஸையும் போர்டையும் தனியாக வாங்கி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ முதல்ல வந்து ஆக்சுவலாக ஒரு போர்டெல்லாம் கரைஞ்சி போய் வெடிச்சு போயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், திருப்பி கீப் ஆன் ட்ரைங் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன டிஜிட்டல் தெர்மோமீட்டர் கம் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி ஒன்று ரெடி பண்ணோம். ஸோ அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்றது நம்ம ஹீட் டிடெக்ஷன் ப்ளஸ் இதெல்லாம் வந்து நமக்கு பண்ணும், ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு வந்து நம்ம பாடி ஹீட்டு டிடெக்ஷன் எல்லாம் பண்ணும். அதையே வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் அப்படின்றது வந்து நம்ம ஆக்சுவலாக ஒரு தெர்மோமீட்டர்லேருந்து என்ன வேல்யூ பார்க்குறோமோ இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டரை வந்து ஆட்டோ கண்ட்ரோலராக எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படின்றத வந்து இது பண்ணோம், நம்ம டெக்னிக்கலாக வந்து ரெடி பண்ணோம். ஸோ அங்கேருந்து தான் அந்த இன்ட்ரெஸ்ட். ஸோ டிப்ளமோ முடித்து நெக்ஸ்ட் இன்ஜினியரிங் போகும்போதும் அந்த இந்த விஷயத்தெல்லாம் வந்து எப்படி தியரட்டிக்கலேருந்து ப்ராக்டிக்கலாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றத இன்னும் மோர் அண்ட் மோர் நாங்கள் வந்து ட்ரை கீப் ஆன் ட்ரைங் தான். அதுவும் நான் தனியாக நம்ம பண்ண முடியாது, அதுக்குன்னு நம்ம கூட ஒரு டீம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸஸ் இருப்பாங்க, நிறையா லெக்சரர்ஸ்ட்டு ஐடியா வாங்கியிருப்போம். ஸோ அந்த ஐடியாலஜி, அதாவது நம்ம ஐடியாலஜியை வந்து எடுத்துக்கிட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்து எப்போ வந்து அது க்ரியேட்டிவிட்டியாக மாறுது, எப்போ அது சக்ஸஸ் ஆகுது, இதுதான். இதில் வந்து என்னென்னா சொன்ன மாதிரி டிவைசஸில் வந்து முதல்ல இருந்த மாதிரி இல்லைண்ணே, இதை சொல்கிறதெல்லாம் வந்து அரௌண்ட் 2010 அந்த டைமில் சொல்கிறேன் நான், இப்போ 26 வந்துட்டோம். ஸோ இந்த 16 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து இன்னும் எவ்வளோ க்ரோ இப்போ ஆயிருக்கு அப்படின்ற நம்ம பேச போனால் இன்னும் நிறையா பேசலாம் அந்த ரிவைசஸ் பற்றி.
1: ஸோ அந்த ஒரு பாயிண்டில் தான் அவங்களுடைய அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக தான் நினைக்கிறீங்க. ஓவர் நைட் சக்ஸஸ் அப்படிங்கிறதுல வந்து பெருசாக நம்பிக்கை கிடையாது.
2: கண்டிப்பாக
1: இந்த கீப் ஆன் ட்ரையிங் கீப் ஆன் லேர்னிங் அப்படி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதில் தான் நம்ம கற்றுக்கிற விஷயம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அங்கே கற்றுக்கிட்டதே இங்கே யூஸ் ஆகுது, ஸோ இதுதான் அதுவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா?
2: ஓகே.
1: ஸோ இதற்கு அப்புறம் உங்களுடைய கரியர் பாத்தை வந்து நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க?
2: ஸோ கரியர் பாத் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் இன்ஜினியரிங் முடித்ததுக்கப்புறம் ஸோ அங்கேயும் இதே மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இதை வந்து யாருக்காவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். இப்போ நம்மளே படிச்சுட்டு இருந்தோம்னா அதை வச்சு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது வந்து நம்ம படித்த நாலேஜை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்னும் நமக்கு அதிகமாக அதை பற்றியான நாலேஜ் கிடைக்கும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சோன்னே 1 இயர் லெக்சராக ஒர்க் பண்ணுறக்காக நான் எந்த பாலிடெக்னிக்கில் படித்தனோ அதே பாலிடெக்னிக்கில் போய் லெக்சராக ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு 1 இயர் நான் படித்த விஷயங்களையும் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் இன்னும் அதில் என்னென்ன வந்து நம்ம ஆட் ஆன் பண்ண முடியும், நம்ம பண்ண ஃபால்ட் என்ன, படிக்கும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், படித்து எழுதி பாஸ் பண்ணிட்டு போயிடுவோம். பட் அதே புக்கை நம்ம திருப்பி கையில் எடுத்து அதை நம்ம ஒருத்தருக்கு எஜுகேட் பண்ணும்போது நம்ம அதில் என்னென்ன ஓட்டையெல்லாம் விட்டுருக்கோம், ஸோ என்னென்ன அதில் மிஸ் பண்ணியிருக்கோம் இது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் எனக்கு மெயினாக தேவைப்பட்டுச்சு, நான் படித்தது எது மிஸ் பண்ணேன். ஸோ அது ஒரு லெக்சராக போனால் தான் தெரியும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம எதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நமக்கு இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம். ஸோ அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாலேஜை ஷேர் பண்ணுறது மூலிமா நம்ம எவ்வளோ கெயின் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாலஜியோட நான் ஸ்டார்ட் பண்ண கரியர் வந்து முதல்ல லெக்சராக.
1: சரிங்க மனோஜ், நம்ம படிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டோட மைண்ட் செட்டில் இருப்போம்.
2: ஆமாம்,
1: படித்து முடிச்சதுக்கப்புறம் லெக்சரரும்போது அதோட மைண்ட் செட் வேறு.
2: கண்டிப்பாக.
1: எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை அப்படின்னு தமிழில் ஒரு மக்கள் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அடுத்த

0: ஜென்ரேஷன் வச்சுக்கலாமே. ஸோ நம்ம படிக்கும்போது ஒரு விஷயம் வந்து படிச்சிருப்போம், நான் தான் டாப்ல இருக்கேன் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் அதையே வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது அந்த விஷயத்தை ஈஸியாக இன்னொருத்தர் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, இல்லை அதை விட வந்து ஒரு ஸ்டெப் அதிகமாக ஒரு பண்ணும்போது நமக்கு தெரியும், ஓ நம்மளை விடையும் சாதிக்கிற ஒரு ஆள் இருக்கு அப்படின்ட்டு.
1: ஆமாம்.
0: ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு
1: நாங்கள் நினைக்கிறேன்.
0: ஸோ இந்த ஒரு ஒரு ஜாயோட நம்ம ஒரு சூப்பரான பாட்டையும் கேட்டுட்டு அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள் ஓடி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்.

0: மீண்டும் ஒரு முறை இளமை உலகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களி. இன்றைய நிகழ்ச்சியில் சிசிடிவி பொருத்துவதில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து மனோஜ் யாதவ் அவர்களுடன் பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இடைவேளைக்கு முன்பு உங்களுடைய படிப்பு, நீங்க எப்படி உங்க கேரியரை வந்து தொடங்கினீங்க, இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு மனோஜோட ஒரு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்னிக்கலா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அதுலயும் இந்த கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி இன்ஸ்டாலேஷன் பிளஸ் அந்த மெயின்டெனன்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரீலான்சரா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ இன்னைக்கு சிசிடிவிங்கிறது அத்தியாவசியமாயிருச்சு, எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கணும், அரசாங்கமே கூட வந்து பரிந்துரைக்குது. ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அபார்ட்மெண்ட்ல போடுங்க, இல்ல ஒரு ஒர்க் பண்றீங்களா ஃபிரிம்ல நீங்க போடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சோ சிசிடிவியோடைய தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு அத்தியாவசியமான ஒன்று. இதை வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க, இந்த ஃபீல்டில் வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ மீன் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் பேசலாம்.
1: ஓகே. ஸோ சிசிடிவி இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, க்ளோஸ்ட் சர்க்கியூட் டெலிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிவிஷனுக்கும் இந்த க்ளோஸ்ட் சர்க்கியூட் டெலிவிஷனுக்கு என்ன வித்தியாசன்றது நமக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல டெலிவிஷன் அப்படின்றப்போ, மீடியா டெலிகாஸ்டிங் பண்ணுறப்போ ஒரு இடத்துல நடக்கிற சம்பவங்களை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, ஸோ பல பேருக்கு அதை தெரியணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய விஷயம் தான் அந்த டெலிவிஷன் அப்படின்றது. ஸோ இது க்ளோஸ் சர்க்கியூட் டெலிவிஷன் அப்படின்றது என்ன, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை ப்ரைவசியாக நம்ம மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இது வந்து சர்வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிசிடிவி கேமராஸ் பொறுத்துறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து தெரியக்கூடிய அந்த மோஷன், மனிதர்கள் நடமாட்டமாக இருக்கட்டும், அனிமல் நடமாட்டமாக இருக்கட்டும், ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன சர்க்கியூட் ஏரியாலேருந்து இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ரியல் டைமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து அந்த அக்சஸை வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு சார்ந்தவங்களுக்கு கொடுப்போம். ஸோ லாங் பேக் இதை சிசிடிவி வந்து எப்படி இருந்தது அப்படின்றதுன்னு சொல்கிறேன் நான். முதல்ல கண்காணிப்பு கேமராக்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வந்திருந்தது. அப்போ வந்து நைட் விஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ நைட் டைமில் வந்து நைட் விஷன் அப்படின்றது கிடையாது. எந்த அளவுக்கு நான் டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்குன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா என்ன கொண்டு வந்தாங்கன்னா, டே டைமில் வந்து கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படின்றக்காக நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் டிவிலேருந்து கலருக்கு மாறின மாதிரி தான், கலராக தெரியணுன்றக்காக ஒரு கலர் சிசிடிவி அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அப்போவே என்ன பண்ணாங்க, நைட் டைமில் வந்து நைட் விஷன் கேமரா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. நைட் விஷன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். ஸோ இன்னும் டெவலப் ஆகி இப்போ எப்படி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா, கலர் வியூ கேமராஸ் அப்படின்ற வரைக்கும் வந்துருச்சு. ஸோ கலர் வியூ கேமரான்றது வந்து டேல எப்படி வந்து உங்களுக்கு விஷன் தெரியுதோ அதே மாதிரி நைட்டில் தெரியும். ஸோ இதில் வந்து என்ன அப்படி, சிசிடிவி வந்து முதல்ல நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தப்போ ஒரு சின்ன கன்சர்னில் போய் அங்கே ஒர்க் பண்ணுற ஆளுங்க கூட இருந்து நானும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்கோப் என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்து அந்த ரோட்வேஸில் இல்லைன்னா ஒரு பெரிய பில்டிங்கில் மாலில் இந்த மாதிரி ஏரியாவில் அந்த தெஃப்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ணால் தான் இந்த சிசிடிவி அப்படின்றது. ஸோ நாளடைவில் என்ன ஆச்சு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கன்சர்ன்ஸ்லேயே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கடைகளில் கூட முதல்ல என்ன பண்ணாங்க, மேன் பவர்ஸை வைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ ஒரு பெரிய கடையாக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும், தியேட்டர்ஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து நிறைய ஆளுங்களை வைக்க ஆரம்பித்தாங்க கண்காணிப்புக்காக. அதுக்கப்புறம் ஆட்களை குறைச்சிட்டு கேமரா வச்சுட்டு கேமரா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆளை போட்டு ஸோ கேமரா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து இன்னும் டெக்னாலஜியெல்லாம் வந்து ஈஸியாக போயிட்டுருக்கு, விஷயங்கள்லாம் ஈஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ க்ரோ ஆச்சோ அப்போ எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்தது. ஸோ நம்ம வந்து ஆண்டர்பிரனராக மாற முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதெல்லாம் அது அதிகமாக தேவைப்படும். ஸோ ஆண்டர்பிரனராக மாற முடியலை, எனக்கு தேவையான வருமானம் கிடைச்சா போதும் அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப தான் நான் என்ன பண்ணேன், ஃப்ரீலான்ஸ் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது வந்து தெரிஞ்சவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன கன்சர்னில் ஒர்க் பண்ணுறவங்க எங்கே இருந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஃப்ரீலான்ஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு சின்ன டவுன் பேமெண்ட் கட்டுறேன், அந்த டவுன் பேமெண்ட்லேருந்து எனக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுங்க, நான் வந்து ஒர்க்கு ஆரம்பிக்கிறேன், ஒர்க்கு ஆரம்பிச்சுட்டு ஒரு பேமெண்ட் வரப்போ உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இப்படி தான் ஆரம்பிச்சு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் நான் ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்றப்பவும் கேபிள் புல் பண்ணுறோம், ஒவ்வொரு கேமராக்கும் கேபிள் புல் பண்ண ஆரம்பித்தோம். கேபிள் புல் பண்ண ஆரம்பித்து அதில் வந்து மீட்டருக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சின்ன பேமெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா, ஒரு கேமராக்கு இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படி ஆரம்பித்தோம். ஸோ முதல்ல வந்து என்ன பண்ணுவோன்னா, எனக்கு மேன் பவர் தேவைப்பட்டுச்சு, என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு ரெண்டு மூணு பேரை வச்சு ட்ரை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்ததுனால நிறைய பேர் அந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஸ்கோப் இருந்துகிட்டே தான் இருக்குது, ஏன்னா நிறைய இடத்துல இப்போ வந்து இன்னும் சர்வேலன்ஸ் கேமராஸ் இல்லாத ஏரியாஸ் நிறையா இருக்குது. காவல்துறையே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரோட் சைடில் வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்காணிப்பு கேமராவை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியர்பை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம், தெஃப்ட் நடந்தாலுமே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்மள்ட்டேருந்து டேட்டாஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து காவல்துறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அது ஹெல்ப்பாக கூட இருக்கலாம், அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு நமக்கு சைட்லேருந்து ஒரு சின்ன உந்துதல், ஒரு சின்ன உதவியாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்காக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், அந்த ஃப்ரீலான்ஸ் பண்ணுற டைமில் இந்த ஸ்கோப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்குன்னு ஒரு சின்ன பேமெண்ட்டை வந்து நாங்கள் ஒரு கெயின் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ரெகுலராக ஒரு பேமெண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிச்சோம். சரி, இந்த மாதிரி ஜேர்னி தான் வந்து சிசிடிவியில் வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
0: எனக்கு இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. அதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் நினைவோம். இணைந்த ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்.

0: இப்போ சிசிடிவியை பத்தி நீங்க இனிஷியலா சொல்ல ஆரம்பிக்கும் போதே சில விஷயங்கள் வந்து அப்படியே அடிக்கோட்டு காட்டினீங்க, அதனோட வளர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு. இன்னத்த நாள்ல கேமராஸ்ல வந்து என்னென்ன அட்வான்ஸ் டெக்னிக் வந்து உள்ள வந்திருக்கு?
1: ஓகே, நான் அதை பத்தி சொல்றேன். நம்ம மொபைல் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி தான் கண்காணிப்பு கேமராவும். மொபைலில் வந்து ஃபஸ்ட் நமக்கு விஜிஐ கேமரான்னு ஒன்று வந்துச்சு. இப்போ 200 மெகா பிக்சல்ன்றான், 400 மெகா பிக்சல்ன்றான், எந்தளவு டெவலப் ஆயிடுச்சுன்னு பாருங்க. முதல்ல 3+1 காப்பர் கேபிள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேபிளை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரியல் டைமில் பார்க்கறதுக்கான மானிட்டரிங் பர்பஸ் மட்டும் தான் இருந்தது.

0: ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னாச்சு அப்படின்னா ரெக்கார்டிங் பர்பஸ் வந்துச்சு, நம்ம ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் பர்பஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்லுவோம், டிவிஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிவிஆரை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வீடியோ ரெக்கார்டிங்ஸை வந்து ரீவைண்ட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் நாலாடிவில் என்ன ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த டிவிஆர்ன்றது கம்மியாகி என்விஆர்னு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை வந்து என்ன நெட்ஒர்க் வீடியோ ரெக்கார்டர்னு சொல்லுவோம். அதுக்கான ஒரு கேட் சிக்ஸ் கேபிளை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது ஒரு 8 காம்பினேஷன் கேபிள்ஸ், அதுவும் காப்பர் கேபிள் தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல இருந்தது என்னாச்சு அப்படின்னா பவருக்காக தனியாக வந்து அந்த கேமராக்கு வந்து வீடியோவுக்கும் பவருக்குமே தனித்தனியாக ரன் ஆகிற மாதிரி நமக்கு தேவைப்படுது. பவருக்காக ஒரு தனியாக சாக்கெட் வேணும், அந்த இடத்துல கேமரா பொருத்தி இருப்போம், அங்கே ஒரு தனியாக சாக்கெட் வேணும். வீடியோவுக்கு வந்து ஒரு வீடியோ பின் கொடுத்து டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர் வழியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்விஆர் வாழடையில் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன அப்படின்னா, அந்த என்விஆர் கூடவே ஒரு பிஓஐ, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவோம், அந்த பிஓஐ வந்து வைக்க ஆரம்பித்தோம். அந்த பிஓஐயில் வந்து கனெக்ட் பண்ணி என்விஆர் கூட ஒரு கேபிள் எடுத்துகிட்டு பிஓஐலேருந்து நிறைய சுவிச்சஸ் போகும். அந்த சுவிச்சஸில் வந்து எத்தனை கேமரா வந்து இப்போ 4 கேமரா பொறுத்துட்டீங்கன்னா 4 சுவிச்சஸ் வாங்கிப்போம், அப் டு 64 கேமராஸ் வரைக்கும் அவ்வளோ சுவிச்சஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அத்தனை போகும்போது என்னென்னா எங்களுக்கு அங்கே பிஓஐலேருந்து பவர் சப்ளை வர ஆரம்பிச்சிது. ஸோ உங்களுக்கு பவருக்கு வந்து தனியாக இண்டிவிஜுவலாக சாக்கெட்டோ அதுவோ தேவைப்படலை. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி மொபிலிட்டி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒயர்லெஸ் கேமரா வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ அந்த ஒயர்லெஸ் கேமராவும் வந்து குறிப்பிட்ட மானிட்டரிங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதில் நம்ம கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸஸாக வரப்போ ஒரு பூஸ்டர் வச்சு பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு டெவலப் ஆகி வந்துச்சு. இதை வந்து கடைசியில் வந்து ஒரு வீடுங்களுக்கும் என்டர்பிரைசஸ்க்கும் ரோடுங்களுக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் தோட்டத்தில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து. ஸோ அங்கேயும் வந்து நாங்கள் கேமரா ப்ரொடெக்ஷனுக்காகவும் அனிமல் மானிட்டரிங்காகவும் இப்படியெல்லாம் வைக்க ஆரம்பித்தோம்.
1: ஸோ அதனுடைய தேவை அப்படிங்கிறது அன்றாட வாழ்வில் எல்லாத்துக்குமே தேவைப்படும். அதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, அனிமல் ஐ மீன் அனிமல் மூமெண்ட்ஸை நம்ம வாட்ச் பண்ணோம், அதே மாதிரி அன்வான்டடு மூமெண்ட்ஸ், சம்மந்தமே இல்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து சுற்றி தெரிகிறாரு அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது, இல்லை அதுக்கான
0: வாய்ப்புகள் இருக்குது.
1: ஆ எஸ் வாய்ப்புகள் இருக்குங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம், கொஞ்சம் நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் அதிக பண்ணிக்கலாம்.
0: ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மொபைல்லே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த என்விஆர் அந்த டிவிஆர்னு சொன்னேன் இல்லைங்களா, வீடியோ ரெக்கார்டர்ஸ், அது கூடயே வந்து ஒரு சின்ன ரவுட்டர் மாதிரி கனெக்ட் பண்ணி முதல்ல அந்த ரவுட் நான் அதுக்கும் ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம வெளியே வந்து என்ன ஒரு நெட்ஒர்க் வெளியே ஒரு நெட்ஒர்க் ஏர்டெலோ வோடஃபோனோ ஜியோவோ இந்த மாதிரி நெட்ஒர்க் இருக்கும்போது அந்த நெட்ஒர்க் கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், உள்ளே வந்து ஒரு கனெக்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருப்போம். ஸோ அந்த கனெக்ஷன் அவங்க கொடுத்துட்டாங்கன்னா உள்ள ஒரு ரவுட்டர் மாட்டிட்டு அந்த ரவுட்டர் வந்து வீடியோ ரெக்கார்டர் கூட கனெக்ட் பண்ணி நம்ம அதில் ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்து மொபைலில் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அப்படி பார்த்துருந்தோம். இப்போ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக காஃபி ரவுட்டர்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அந்த காஃபி ரவுட்டர் அப்படின்றது என்னன்னா, நீங்கள் அந்த வீடியோ ரெக்கார்டர் கூட அந்த கனெக்ட் பண்ணி அங்கேயே வந்து உங்களுக்கு தேவையான நெட்ஒர்க்கோட சிம் கார்டை போட்டுட்டு அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து மொபைலில் பார்க்குற வசதி கூட வந்துருச்சு. ஸோ இன்னும் அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்குன்ற சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஏஐன்னு வரப்போ வந்து இன்னும் அடுத்த கட்டத்தில் வந்து என்னென்ன வரும்னு கூட நமக்கு தெரியாது.
1: இல்லை இப்போவே ஏஐ வந்து இன்க்ளூட் ஆயிருச்சு அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது மோஷன் டிடெக்ஷன் கேமராஸ் எல்லாம் வந்துருச்சு.
0: இல்லை மோஷன் டிடெக்ஷன்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 இயர்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. அதாவது மோஷன் டிடெக்ஷன் எதுக்காக வைக்கிறாங்கன்ற பர்பஸ் சொல்கிறேன். இப்போ ரியல் டைம் மானிட்டரிங் அப்படின்றதுல வந்து இன்னொரு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. எப்படின்னா இப்போ எம்டியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு ரூமாக இருக்கட்டும் இல்லை வெளியாக இருக்கட்டும் இப்போ ரோடாக இருக்கட்டும், வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்கிற டைமில் அது மானிட்டர் பண்ணி எடுத்துக்கிட்டே அப்படின்றப்போ பரவாயில்ல. பட் இது என்ன ஆகும், ரியல் டைம் மானிட்டருங்கிறது 24 ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஹார்ட் டிஸ்க் ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மோஷன் டிடெக்ஷன் கேமரா அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளோ இல்லை ஒரு மேன் பவரோ இல்லை ஒரு சின்ன ஒரு பூச்சி இல்லைனா இந்த ஈ வந்து மேலே உட்காந்துச்சுன்னா கூட அதை மட்டும் தான் டிடெக்ட் பண்ணும். மற்ற டைமில் வந்து அது ஐடியல் ஆயிரும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், தேவையான ரெக்கார்டிங் வந்து 45 டேஸ் இருக்குது அப்படி பர்பஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 15 டேஸ் 20 டேஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுக்காக தான் அந்த மோஷன் டிடெக்ஷன் அப்படின்றது ஒன்று வந்துச்சு. இப்போ வந்து அந்த மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது மோஷன் டிடெக்ஷன் கேமராஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நமக்கு அதிலே ஆப்ஷன் இருக்குது, ரியல் டைமும் நம்ம கொடுத்துக்கலாம், மோஷன் டிடெக்ஷன் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஏஐ வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. பட் இன்னும் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நெட்ஒர்க்கிங் அப்படின்றது வந்து என்னென்னா நம்ம இண்டிவிஜுவலாக ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்த என்விஆர் டிவிஆர் குள்ளேயே அட்டாச் ஆகி வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதோட ஐபியை வச்சே நம்ம வந்து மொபைலில் மானிட்டர் பண்ணிக்கலாம். மேபி வந்திருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம்.
1: நிச்சயமா நிச்சயமா, தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது அதனுடைய சாராம்சம் முழுமையாக நமக்கு தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதற்கு இந்த ஒரு வார நிகழ்ச்சி போதுமானதாக இருக்காது. இன்னும் சிசிடிவி தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள், உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா டிராஃபிக் கண்ட்ரோலில் சிசிடிவி எப்படி ஒர்க் ஆகுது, அதாவது பிடிஜெட் கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றினதும், அதையும் தாண்டி கண்காணிப்பு கேமராக்கள் நமது வாசல் கதவுகளில் கூட வந்துருச்சு, அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் இளமை உலகம் நிகழ்ச்சியில். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சம ஹிட்டு. இளமை உலகம் நிகழ்ச்சியில் இதுவரை கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவதில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்து தொழில்நுட்ப நிபுணர் மனோஜ் யாதவ் அவர்கள் உடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இளமை உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, தேர்தல் நாள் என்பது மற்றொரு விடுமுறை நாளாக எண்ணி பொழுதை கழிக்காமல் நம்முடைய கடமையை ஆற்றும் நாள் என்பதை உணர்ந்து உங்களுடைய வாக்குகளை மறவாமல் செலுத்துங்கள்.
2: இந்த நிகழ்ச்சி ஒரு மறு ஒலிபரப்பு.
3: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
2: நேரம் 11 மணி.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகள் நலனுக்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நித்தி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சர்வதேச தரத்திற்கு இணையாக கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராமப்புற மக்களின் மேம்பாட்டில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக பொருத்தமில்லா காரணங்களை தமிழக அரசு தெரிவித்து வருவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 19.5 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சாரதி பிரச்சார சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் சுவீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 11 மணி 2 நிமிடம்.
5: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8
6: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, மெக்சிகோ நாட்டின் குவாலட ஜாராவில் உள்ள ஜாலிஸ்கோ மைதானத்தின் வெளியே மறைந்த பிரேசில் கால்பந்து வீரருக்கு 31 அடி உயர சிலை திறக்கப்பட்டுள்ளது, இந்த வீரர் யார்? கேள்விக்கான சரியான பதில் பீலே. இன்றைய கேள்வி, தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவங்கப்பட்ட நாள் எப்பொழுது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை துவங்கப்பட்ட நாள் எப்பொழுது?
7: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கும்.

பாதிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.

நீங்கள் கேட்டவை நேயர் விருப்பம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு பெறலாம். அதோட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பேசுகிற விஷயத்தை கொடுத்துருக்கோம். ஆமாம், நிறைய பேர் நிறைய மனம் விட்டு பேச ஆசைப்படுவீங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் மனம் விட்டு நீங்கள் பேசுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இன்னைக்கு பேச போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை எப்போதும் ஊக்கப்படுத்தும் ஒரு நபர், அவரை பற்றி இந்த இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் சொல்லலாம். எந்த விஷயத்தில் ஊக்கப்படுத்துகிறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அப்படின்றத பற்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9344901018. மற்றொரு எண் 8300019101018. தொலைபேசி எண் 0423 என்ற முன் இணைப்பு எண்ணோடு 2967891 இந்த எண்ணிற்கு அழைக்கலாம்.

0: நேர்களை இன்றைய நிகழ்ச்சியோட முதல் நேயர் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: கோவை மாவட்டம் சின்னவரஞ்சிலிருந்து ஸ்ரீ செல்வராஜ் பேசுறேங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நலம் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு தலைப்பு கேட்டிருப்பீங்க.
1: கேட்டேங்க மேடம். என்ன ரெண்டு பேரும் சொல்லுவோம் மேடம். ஒன்னு வானொலி, இன்னொன்னு சம்சாரம் மேடம்.
0: ஒன்னு வானொலி, இன்னொன்னு உங்களுடைய சம்சாரமா?
1: ஆமா, அது வானொலி பாத்தீங்கன்னா அது வேலை செய்யறதுனால ஊக்கப்படுத்துதுங்க மேடம். எங்க சம்சாரம் பாத்தீங்கன்னா எந்த செயல் செஞ்சா துணிஞ்சு செய்யுங்க, நானே கூட இருக்கிற அப்படிம்பாங்க மேடம். அவங்க தைரியம் கொடுப்பாங்க, நான் செஞ்சுட்டே இருப்பேங்க மேடம். எந்த விஷயத்தையும் யோசனையே பண்ண மாட்டேங்க மேடம்.
0: குறிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல உங்க ஒய்ஃப் சொல்லிதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னா எதை சொல்வீங்க?
1: அதாவது மேடம், வீடு கட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா மேடம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க மேடம். அவங்க ஊக்கம் கொடுத்ததுனால நாங்க வீடு கட்டிட்டோம் மேடம். அப்படி பார்த்தா பல விஷயம் இருக்குது, முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடு தான் மேடம். எதா இருந்தாலும் அவங்க

0: ஒப்புக்கம் கொடுப்பாங்க மேடம். ஓசினே பண்ண வேண்டாங்க, துணிஞ்சு செய்யலாம் அப்ப பாத்துக்கலாம் அப்படிம்பாங்க மேடம்.
1: ஓகே, அந்த மாதிரி ஒரு நபர் நம்ம கூட இருக்கணும் இல்லையா?
0: அப்ப வானொலி பார்த்தீங்கன்னா எனக்கு தொழில் செய்யறதுக்கு நல்ல ஊக்கம் கொடுத்துருங்க மேடம்.
1: ஓகேங்க, வானொலியோட நோக்கமே அதுதான். உங்களுக்கு என்ன பாடல் தரலாம்?
0: மண் வாசல் இருந்துங்க மேடம், ஆனந்த தேன் சிந்தும் பூங்க, அந்த பாட்டு மேடம்.
1: இதோ உங்களுக்கு விருப்ப பாடல் உங்களுக்காக தொடர்கிறது. நன்றி,
0: தேங்க்யூ மேடம்.

0: மண் வாசனை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குழுவினர் பாடியதை கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையில் ஒலித்தது வைரமுத்துவின் பாடல். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வான்வெளியில் வண்ணகாலம் காட்டும் ஊட்டி பண்பலைக்கு இந்திய காலை வணக்கத்துடன் கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் எண்ணிக்கையை கந்தசாமி.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சொல்லுங்க, நீங்க தலைப்ப கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: சொல்லுங்க.
1: அதாவது என் மனைவிதான் மேடம். எப்படின்னா, நான் பாக்கு விவசாயம்
0: பண்ணிருக்கேன்.
1: இந்த லோக்கல்ல பாக்கு ரொம்ப விலை கம்மியா கேட்டாங்க. கிலோ 5 ரூபாய் 6 ரூபாய் டிஃபரன்ஸ். ஹலோ,
0: கேக்குது, சொல்லுங்க.
1: மறுபடியும் அதைய பவானி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல கொண்டு போய் விற்கிறாங்க. மனைவி ஐடியா
0: சொன்னாங்க,
1: 3 டன் பாக்கு கொண்டு போனங்க. செலவு போக எனக்கு இங்க ஏற்றதை விட கிலோவுக்கு 5 ரூபாய் லாபம் கிடைச்சது. 3 டன் கொண்டு போனதுக்கு 15 ரூபாய் 15 ரூபாய்.
0: மனைவி எப்பவுமே மந்திரி தான் இல்லையா? அதுல ஒண்ணும் விஷயம் மாத்தி சொல்ல ஒண்ணுமே இல்ல. வீட்டுல இருக்கவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. யார், வேற எந்த நபர் வந்து உங்களை வந்து உற்சாகப்படுத்துவாங்க, எப்பவுமே வந்து ஊக்கப்படுத்துவாங்க?
1: நடராஜ் தேசன் சொல்லி ஒருத்தருக்கிறாங்க, நம்ம ஓய்வு பெற்ற ஆசிரியர். அவரு டெய்லி என்ன சொல்லி பாருங்க, பல விஷயங்கள் பேசுவோம். எனக்கு நல்லா உற்சாகமா ஊறக்கூடிய வகையில எல்லா வகையிலும் உதவி செய்வாரு.
0: ஓகேங்க, நன்றி. என்ன பாடல் தரலாம்
1: மேடம்? கல்லும் கரியா இருந்துங்க. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவில்.
0: ஓகேங்க,
1: நன்றி. நன்றி மேடம்,
0: நன்றி. அந்த பாடல் தொடர்கிறது இதோ.

0: கல்லும் கனியாகும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது கேட்ட அந்த பாடல். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் ஹலோ வணக்கம் ஊட்டி எஃப்எம். சொல்லுங்க.
1: எனக்கு ஊருக்கு வச்சு எங்க அப்பா தாங்க. ஏன்னா நான் படிக்கிறதுலயே அவரு நல்லா தெரிஞ்சிருக்கிறாரு என்னைய. எனக்கு படிப்பு ஏறல, என்னால படிக்க முடியும் சொல்லிட்டேன் எங்க அப்பா கிட்ட. சரி, ஏதாவது தொழில் கத்துக்கிறேன்னு சொல்லி என்னை எதுவுமே வாட்சிக்கல சேர்த்துனாரு.
0: ஓகே,
1: ஃபர்ஸ்ட் டைலர் வேலை சேர்த்துனாரு, அது என்னால முடியல. அந்த தொழில் எனக்கு நல்லா இருந்தேன். அப்புறம் அவங்க ஜெடகார கடை அஞ்சு வாட்ச் கடை, அதனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். அந்த தொழில் கத்துக்கலாம். அவர் என்ன சொன்னாரு, பழமொழி ஒண்ணு, கைத்தொழில் ஒன்று கத்துக்கொள், கவலை உணர்ச்சி விட்டுக்கொள் சொல்லி சொன்னாரு.
0: ஓகே, உங்க நண்பர் தான் உங்களை ஊக்கப்படுத்துறாரு இல்லையா?
1: இல்ல, எங்க நண்பர் இல்ல, எங்க நண்பர் வந்து சேலம் சரவணன் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் எனக்கு ஊக்கத்தை, எங்க அப்பா தான்.
0: ஓகேங்க, என்ன பாடல் தரலாம்?
1: எனக்கு அண்ணாமலை இருந்து ரெட்டக்கட்டி பார்த்தது அண்ணாமலை சைக்கிள். இந்த பாட்டு ஏக்க வந்திருந்தேன்னா, இந்த சைக்கிளே எங்க அப்பா தான் கத்து கொடுத்தாரு சின்ன வயசுல. இன்னுமே அந்த சைக்கிள் வச்சுருக்கிறேன் வீட்டுல.
0: ஓகேங்க, நன்றி.
1: அதுதான் இந்த பாட்டு.
0: உங்களுடைய விருப்ப பாடல் தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: அண்ணாமலை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது தேவாவின் இசையில் ஒலித்தது. பாடலை எழுதியவர் வைரமுத்து. நேரம் 11:25. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில உங்களை ஊக்கப்படுத்தும் நபர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க. இதோ நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஊட்டி FM.
1: ஹலோ, வணக்கங்க. ஹலோ,
0: பேசுங்க, கேக்குது.
1: ஊட்டியிலிருந்து ராஜகுமார் பேசுறேங்க. ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ,
0: கேக்குது, பேசுங்க, சொல்லுங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஊட்டியிலிருந்து ராஜகுமார்ங்க.
0: ஓகேங்க, தலைப்பு கேட்டிருப்பீங்க, சொல்லுங்க.
1: எனக்கு வந்துங்க என்னோட மாமா கிட்ட பேச ரொம்ப பிடிக்குங்க. எங்களோட அக்கா வீட்டுக்காரு, அவர்கிட்ட பேச ரொம்ப பிடிக்கும். என்னோட அண்ணி கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும் மனமிட்டு. அதே போல நான் ஊட்டி FM-ல வந்து அதிகமா பேசுறது எனக்கு.
0: உங்களை மனமிட்டு பேசுறது யாரு கூட கேக்கல நாங்க. உங்களை ஊக்கப்படுத்தும் நபர் யாருன்னு கேட்டோம்.
1: என்னுடைய மாமா, என்னுடைய அண்ணி.
0: ஓகே, என்ன பாடல் தரலாம் நிகழ்ச்சியில?
1: எனக்கு நீ இல்லை என்றால் சாங் வந்து, படம் வந்து தீனா.
0: ஓகே, நன்றி. இதோ உங்களது விருப்ப பாடல் தொடர்கிறது.
1: நன்றி.

0: தீனா படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் வாலியின் பாடலை கேட்டீர்கள். முருகன் பவதாரிணி டிம்மி குழுவினர் பாடியது கேட்ட அந்த பாடல். நேர்களை நிகழ்ச்சியோட அடுத்த நேர சந்திக்கலாம். ஹலோ வணக்கம் ஊட்டியஃபம்.
1: ஹலோ ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் தென் பொன்மடியிலிருந்து தேனாமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு கேட்டிருக்கீங்க
1: மேடம். கேட்டிருங்க மேடம். என்னை ஊக்குவிக்கிறது மேடம், எங்க ஊர்ல ராதாக்கான்னு ஒரு அக்கா இருக்காங்க. நாங்க கைத்தறி நெசவு தொழில் பண்றாங்க. அவங்களும் அந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்களா? நான் சும்மா அப்படியே போனதுன்னா அவங்க வந்து திட்டுவாங்க. இந்த வயசுல பாடுபடாம எந்த வயசுல பாடுபட போறீங்க? இப்ப இருந்து சம்பாரிச்சு வச்சாதானே வயசான காலத்துல நம்ம காசு சேர்த்தி வைக்க முடியும், குழந்தைங்களை படிக்க முடியும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க முடியும்னு அப்பப்ப ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங்க. அதனால இந்த ராதாக்கா பேரு சொல்றேங்க.
0: அவங்க என்ன பாடல் தரலாம்?
1: பாட்டு வந்துங்க அண்ணாத்த படத்துல இருந்து சார சார காட்டுங்க.
0: ஓகேங்க, உங்களுடைய விருப்ப பாடல் வந்து. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி.

0: யுகபாரதியின் பாடல் டி இமானின் இசையில் ஒலித்தது. அண்ணாத்தே படத்திற்காக சித்து ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் குழுவினர் பாடியது. கேட்ட அந்த பாடல். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: இனிய காலை வணக்கம். திருப்பூர்லிருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: என் ஊக்கப்படுத்துறதுக்கு மேனேஜருங்க கே அருள் அவர் பேருங்க. அவர் டெய்லி காலையில ரிப்போர்ட் கொடுக்கணுங்க. என்ன வேலை செய்யணும், என்ன வேலை பெண்டிங் இருக்கு, ஏன் எதனால இருக்குன்னு சொல்லி கொடுக்கணுங்க. சொன்னோம்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு மேனுவல் ஒர்க்ல இருந்துங்க சிஸ்டம் ஒரு கொண்டு வந்தாங்க. நான் இதெல்லாம் முடியாது போனாங்க. ஏன் முடியாது, நான் சொல்லி திறங்க உட்கார வச்சு மவுச கையில வச்சு சொல்லி கொடுத்து இவ்வளவுதான் கற்று என சரி ஒரு கத்து கொடுத்து பாருங்க. வேலை தெரியலன்னு சொல்லக்கூடாது, தெரியல என்கிட்ட கேளுங்க. மேல வந்து படிப்படி வாழ்ந்துகிட்டே போகணும், அதுதான் வளர்ச்சிக்கா அடையாளம்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லி பாருங்க. வருங்க டெய்லி கஷ்டமா இருக்கிறது காலம் வந்து டேபிள் துடைக்கிறது துடைக்கிறது. நாங்கள் அவர் டேபிள வந்து தொடச்சி வைப்போங்க. அப்படி திரும்ப வந்து அவரு கடப்பாருங்க, அதே கூட சொல்லுவாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.

0: பாருங்க, அவரு வந்தோன்னு சாமி கும்பிடுவாருங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய நல்ல விஷயம் கொடுத்துருவாரு. இதுதாங்க அந்த அவருக்கு பிடிச்சது, ஊக்கப்படுத்த விஷயங்க.
1: ஓகேங்க, நன்றி. என்ன பாடல் தரலாம்?
0: செம்பருத்தில் இருந்து பட்டுப்பூவே நட்டுப்போடு.
1: ஓகேங்க, இது உங்களது விருப்ப பாடல், உங்களுக்காக தொடர்கிறது.
0: நன்றிங்க.

0: மனோ எஸ் ஜானகி குழுவினர் பாடியது. இளையராஜாவின் இசையில் ஒலித்த பாடல் செம்பருத்தி படத்திலிருந்து கேட்டீர்கள். ஹலோ, வணக்கம் ஊட்டி எஃப்எம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மடத்துக்குள வட்டம் தாசர் வீட்டிலிருந்து பாஸ்தோனி. நல்லா இருக்கிறீங்களா?
0: நலம். நீங்க நலமா?
1: நலமா இருக்கிறேன்.
0: ஓகேங்க. தலைப்பு கேட்டிருப்பீங்க?
1: கேட்டேங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தாய். ஏன்னா அவங்க சொல்றத கேட்கறது நல்வழியில தான் சொல்றாங்க. ஒரு டைம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்றது கேட்காம பாத்தீங்கன்னா தவறான இது வருவாங்க. அதனால தாய் கண்டிப்பா கேட்கறாங்க. அவங்க அறிவுரை நல்லதும் சொல்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் தாய் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 50 வருஷம் வானொலி கேட்டிருக்கீங்க. வானொலி நல்ல அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க.
0: ஓகேங்க. என்ன பாடல் தரலாம்? ஓகேங்க, நன்றி. இதோ உங்களது விருப்ப பாடல் வருகிறது, கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க.

0: இளையராஜா இசையமைத்து ஜென்சியுடன் இணைந்து பாடியது அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து கேட்டீர்கள். வைரமுத்து எழுதிய பாடல் அது. ஹலோ, வணக்கம். ஊட்டி எஃப்எம். வணக்கம், சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க.
1: திருப்பூர் வெள்ளிங்கப்பன்
0: உங்களுடைய அலைபேசி டவர் எங்களுக்கு சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுடைய குரல் விட்டு விட்டு வருது. ஹலோ
1: ஹலோ, ஆ சொல்லுங்கள்.
0: இப்போ பேசுங்க, கேட்குதா?
1: ஆ கேட்குது, கேட்குதுங்க.
0: ஆ தெளிவாக பேசுங்க, சொல்லுங்கள்.
1: திருப்பூர் வெள்ளிங்கட்லேருந்து மாரி முத்தையில் பேசுகிறேங்க.
0: ஓகேங்க.
1: அதாவது இப்போ தலைப்பெண்ணிங்க மேடம், இது
0: உங்களை ஊக்குவிக்கிற நபர் யார்? எப்பொழுதும் உங்களை ஊக்குவித்து கொண்டே இருக்கும் ஒரு நபர்.
1: ஒரு நபர் மனைவி தாங்க. இதான் நம்ம ரொம்ப ஊக்கப்படுத்திட்டு இருக்கேன்.
0: ஓகே. நட்பு வட்டத்தில் யார் இருக்காங்க?
1: நட்பு வட்டம்னா ஃப்ரெண்ட்ஸுங்க. அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே ஊக்குவிப்பாங்க.
0: எல்லாருமே ஊக்குவிப்பு
1: ஒருத்தர். ஆமாம், ஆமாங்க.
0: ஓகேங்க. என்ன பாடல் தரலாம்?
1: ஓகே. அது கிராமத்து மணல்லேருந்து போகும் பாதிலே மனசு போகுது.
0: ஓகேங்க, நன்றி. உங்களது விருப்ப பாடல் உங்களுக்காக தொடர்கிறது. நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நன்றி.
2: நீ போகும் பாதையில் மனசு போகுதே மானே.

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா இணைந்து பாடிய அந்த பாடல் கங்கை அமரன் எழுதி இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. பாடலின் படம் கிராமத்து மின்னல். நேர்களை இன்றைய நீங்கள் கேட்டவையோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேயரை சந்திப்போம். ஹலோ, வணக்கம். ஓடிஎஃப்எம்.
1: அம்மா காலை வணக்கம்மா. நான் ஈரோடு சூரம்பட்டி வரசிலிருந்து இளங்கோ பேசுறேன்மா.
0: நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம், சொல்லுங்க.
1: நன்றிங்கம்மா. என்ன ஊக்கப்படுத்துறது யாருன்னு
0: கேட்டீங்களாம்மா,
1: உறவு வரைகள் எடுத்துட்டா என் மகள்
0: புவனேஸ்வரிம்மா.
1: எதை செஞ்சாலும் நல்லது கெட்டது எதா இருந்தாலும் நிறைய உரைகள் சுத்தி காப்ப ஊக்கப்படுத்துவா. அப்படி நண்பர்களுக்கு எடுத்துட்டா தொழில் ரீதியா நண்பர் இருக்கிறார் தன்ராஜன்ட்டு. அவர் எங்க வேலை இருக்குது, எப்படி அப்படி எப்படி சொல்ற வேலை, என்ன செய்யலாம், எது செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஆலோசனை சொல்லுவாரு. என்ன வந்து ரொம்ப நட்போட பழகக்கூடியவர் அவரு. அது கூடயே பயணிக்கிறார் என் நண்பர் வந்து சிவகுமார்ன்ட்டு. அப்ப எப்படினாலும் எங்க போனாலும் என் கூட வருவார். சொன்னா சொன்ன நேரத்துக்கு வந்துருவாரு. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு ஆலோசனை சொல்லுவாரு. அதனால இந்த நண்பரும் மறக்க முடியாது. வானொலி நட்பன்னு பாத்தீங்கன்னா வெட்டுக்காட்டுல தங்க விலங்க. இவங்கெல்லாம் என் கூடயே பயணிக்கிறாங்க. அதனால வந்து எனக்கு நல்லது கட்டுறது என் கூடயே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுமா.
0: என்ன பாடல் தரலாம்?
1: படம் புதிய வார்புகள்மா. அதுல வந்து ரம்தன ரம்தன தாழ வரும்.
0: ஓகேங்க, நன்றி. நன்றிங்கம்மா.

நேர்களே, புதிய வார்ப்புகள் படத்திற்காக ஜென்சி பி வசந்தா குழுவினர் பாடிய இந்த பாடலோடு இன்றைய நீங்கள் கேட்டவை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேயர்களை. எமது நிலையத்திலிருந்து இன்று பகல் மற்றும் மாலை நேரங்களில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நேரமும் அறிவிப்போம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, தொடர்ந்து 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை, 12:55 நிகழ்ச்சி, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கூத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேலர் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 4 பகுதி. பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து ஹலோ ஊட்டி. பெண்களின் மாதவிடாய் ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்த டாக்டர் ஷீபா அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல், 4 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா, பொருந்தாதை ஒன்றை கண்டறிக. 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் என்ற பாடல்களின் தொகுப்பு, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40

பெட்டதகமலு படுகுமழி பாடல்கள். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கு தாது உப்புகள் அளிக்க வேண்டிய அவசியம் குறித்து ஷாண்டினெல்லா ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி தொடர்ந்து கிராமிய பாடல் நிறைவாக தகவல் களஞ்சியம். 9:30 நாடகமலரில் அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா ஜெகத்நாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9349901038 9249003 8 3 0 0 3 8 8 3 0 0 3 8 2 9 6 6 7 8 1 வெளியூர் நேர்கள் 0 4 2 3 என்ற இணைப்பினை சேர்த்தியும் சிநேகிதர்களாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக தனிக்காட்டு ராஜா படத்திற்காக ஒரு பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. சிநேகிதிகள், உங்களுக்கு பிடித்த சமையல் குறிப்புகள், உங்களுக்கு தெரிந்த அழகு கலை ரகசியங்கள் மற்றும் வீட்டு குறிப்புகள், பயனுள்ள பொழுதுபோக்குகள், தொழில் சார்ந்த உங்களுடைய ஆலோசனைகள், இவை எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். இப்போது ஒரு டிப்ஸ் கேட்கலாம் நேயர்களே. நாம் எல்லாரும் பூச்செடிகளை வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு விருப்பமுடையவர்கள். அப்படி பூந்தொட்டிகளோ அல்லது வீட்டில் அலங்கார செடிகள் வளர்க்குறவர்களுக்கோ பயன்படக்கூடிய ஒரு டிப்ஸ் இது. அந்த இயற்கை உரத்தை, அதுகளுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து இயற்கை உரத்தை நாம் வீட்டிலிருந்தே தயார் பண்ணலாம். அதற்கு நமக்கு தேவைப்படுகிற பொருட்கள் காய்ந்த முட்டை ஓடு, காய்ந்த காய்கறி தோள்கள், இலை சருகுகள், காய்ந்த சாணம் மற்றும் மக்கிய காய்ந்த பழத்தோள்கள், இவை எல்லாவற்றையும் நாம் கலவையாக கலந்து தேவையில்லாத ஒரு பாத்திரத்தில் மண்ணோடு சேர்ந்து இட்டு அது நன்கு மக்கியவுடன் 20 முதல் 25 நாட்கள் கழித்து அதை எடுத்து பயன்படுத்த செடிகள் நல்ல ஒரு செழுமையுடன் வளரும். இப்படி செய்ய முடியாதவர்கள் பூச்செடிகள் நடக்கூடிய இடம் இருந்தால் அந்த செடிகளுக்கு இடையிலேயே மண்ணுக்கடியில் இந்த காய்ந்த இந்த கலவை பொருட்களை எல்லாம் மண்ணுக்குள் புதைத்து வைத்து அது நன்றாக மக்கியவுடன் எடுத்து செடிகளுக்கு உரமாக இட்டு பயன்படுத்தலாம். நல்ல பலன் கிடைக்கும், நல்ல பூக்கள் பூக்கும். ஊட்டமான செழிப்பான அழகு செடிகளை நாம் வீட்டிலேயே பராமரித்து பயன்பெறலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவதாரம் படத்திலிருந்து ஒரு பாடல்.

சிநேகிதிகள், இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 9344-901-0318, 9342-901-0318, 8300-0918, 2966-7871. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 0423 இணைப்பெண்ணை சேர்த்து உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யுங்கள். நம்ம எல்லோருக்குமே தேவைப்படுகிற ஒரு குறிப்பு, பொதுவாக நாம் துணி துவைக்கும் பொழுது துணிகளில் மண்கரை அல்லது நம்மளுடைய உணவு கரை, வேறு ஏதாவது ஜூஸ் பழங்களுடைய கரை இதெல்லாம் இருக்கலாம். இதற்கு ஒரு எளிமையான டிப்ஸ், அதில் ஒரு சில துளிகள் துணி துவைக்கும் அந்த தண்ணீரில் ஒரு சில துளிகள் வினிகர், சோடா உப்பு மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு இவற்றையெல்லாம் கலந்து துணிகளை ஊற வைத்து துவைக்கும் பொழுது நமக்கு எளிதில் அந்த கரைகள் வெளியேறிவிடும், துணிகளும் பளிச்சென்று இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எளிதில் மண் கரைகளை மற்றும் மற்ற கரைகளையும் கூட எளிதில் வெளியேற்றிவிடலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடல் கன்னிராசி படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி சிநேகிதியே. நிகழ்ச்சியில் அடுத்து பயனுள்ள ஒரு வீட்டுக்குறிப்பு. கண்ணாடி ஜன்னல்களில் இருக்கும் பெயிண்ட், சுண்ணாம்பு போன்ற படிமங்கள் அந்த கண்ணாடியின் மெருகை குலைத்து விடும். அதனால் அந்த கண்ணாடி ஜன்னல் பார்ப்பதற்கே பளிச்சென்று இருக்காத ஒரு நிலை. அப்படி இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி ஜன்னல்களுக்காக ஒரு டிப்ஸ், சிறிது பற்பசை, நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பல் விளக்கிறதுக்கு, அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த கண்ணாடிகளில் சிறிது நீர் கலந்து தடவி சில நிமிடங்கள் கழித்து நல்ல ஒரு காய்ந்த துணியால் துடைக்கும் பொழுது அது பெயிண்ட், சுண்ணாம்பு, மற்ற கரைகள் ஏதாவது படிந்திருந்தால் அந்த கரைகள் உடனே அகன்றுவிடும். அது இரண்டு முறை செய்யும் பொழுது கூட பளிச்சென்று அந்த கண்ணாடி மாறி நல்ல ஒரு வீட்டிற்கு ஒரு நல்ல தோற்றத்தை கொடுக்கும். இது ஒரு பயனுள்ள வீட்டுக்குறிப்பு. தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம், சீதனம் படத்திற்காக.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட

நேயர்களின் நினைவிற்கு நேயர்களே, இன்று பிற்பகல் 12:55 நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து அதன் துணைவேந்தர் டாக்டர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் வழங்கும் செய்தி கேட்கலாம். அடுத்த ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பு, இது நம்மளுடைய ஆரோக்கிய குறிப்பு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். வாரம் 2 நாட்களுக்கு முளை கட்டிய பயிறு வகைகளை நாம் வேக வைத்து உண்ணலாம் அல்லது சாலடாக செய்து சாப்பிடலாம். இதன் வழியாக நமக்கு புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், தாதுக்கள், மினரல்கள் மற்றும் தேவையான அமினோ அமிலங்கள் நமக்கு ஏராளமாக கிடைக்கிறது. இது நல்ல கண் பார்வைக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும், தலைமுடி வளர்ச்சிக்கும், நினைவாற்றல் மற்றும் நல்ல செயல்திறனுக்கும் உறுதுணையாக அமைகிறது. ஆகவே இப்படிப்பட்ட உணவு முறைகளை நாம் பழக்கப்படுத்தி கொள்ளும் பொழுது நம் உடல் ஆரோக்கியம் மேம்படும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து செந்தரப்பூவே படத்திலிருந்து ஒரு பாடல்

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நாட்டின் உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் வளர்ச்சியின் முதுகெலும்பாக விவசாயிகள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார். குறிப்பாக விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் மற்றும் பயிர் காப்பீட்டுத் திட்டம் அவர்களின் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு வேளாண் துறையின் வளர்ச்சிக்கும் வித்திட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் பலன்கள் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2014 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 160 கூடுதலாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் சாலை மேம்பாட்டு பணிகளும் விரைவு சாலை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், இதன் காரணமாக மக்கள் நம்பிக்கை பெற்ற தலைவராக அவர் திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்கரில் பண்பலை ஒலிபரப்பு சேவையை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார். எல்லையை ஒட்டிய பகுதிகளில் தகவல் தொடர்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த தொகை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுவதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. 22%, 25%, 27% மற்றும் 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்று நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மற்றும் மாநிலங்களின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கட்சி வளர்ச்சிக்கான பணிகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணைநிலை ஆளுநர்கள் பங்கேற்றுள்ளனா். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறுவதாக பிரதமர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகின்றன. முழு அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே தமிழ் திரையுலகை மாற்றியமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கிராமப்புற வாழ்க்கையை பாரதி ராஜா சித்தரித்த விதம் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். திரைப்படத்துறையின் உச்சத்தை தொட்ட ஆளுமையாக பாரதி ராஜா திகழ்ந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரகாஷ் சிக் பரேக் தனது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதற்கான கடிதத்தை மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். கேரளாவில் நிஃபா வைரஸ் பாதிப்பு ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டதையடுத்து கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆயுதங்களை வைத்திருந்த 8 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். உக்ருல் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டிருந்த போது இவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகாரில் இடி மின்னல் தாக்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர். ககாரியா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இந்த சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. 31 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் 688 பேர் காயமடைந்துள்ளதாகவும் 75,000 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மீண்டும் தாக்குதலை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் கூறியுள்ளன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து 22-10, 21-12 என்ற செட்கணக்கில் இஷாராணி பருவாவை வென்றார். தன்வி சர்மா 21-13, 21-15 என்ற செட்கணக்கில் மால்விகா பன்சோடை வென்றார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் நெதர்லாந்தின் குவின்டி ரோஃபனை வென்றார். மற்றொரு 2வது சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று கீர்த்தி சர்மாவும் 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அப்கிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் தாய்லாந்தின் பேட்ரபோன் ரங்ரூ பிரமாங் தங்குன் சீதா பிரசாத் இணையை வென்றது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 30.1 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன் எடுத்துள்ளது. தம்புல்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டி மழை காரணமாக 49 ஓவராக குறைக்கப்பட்டது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பவிகா அஹிர் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. 2020 கிரிக்கெட் போட்டிகள் சென்னையிலும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் புதுச்சேரியிலும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-3 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் மேக் கிகார் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நிதி ஆயோக் அமைப்பின் ஆட்சி மன்ற குழு கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் தன்வீ சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 12:50.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள்.

இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் பாரத் விஸ்தார் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவர். உலகம் எவ்வளவுதான் சுழன்றாலும், தொழில்நுட்பத்தில் எவ்வளவுதான் முன்னேறினாலும், அதற்கு பின்னால் உழவன் பாடும் விவசாயமும் தான் அஸ்திவரமாக இருக்கிறது. அத்தகைய உன்னதமான உழவர் பெருமக்களின் வாழ்க்கையை அதிநவீன தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு மூலம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இந்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பாரத் விஸ்தார் திட்டம். நமது நாட்டின் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய தகவல்களையும் அரசு திட்டங்களையும் ஒரே இடத்தில் அவர்கள் சொந்த மொழியிலேயே கொண்டு சேர்க்கும் ஒரு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு ஆகும். இன்று நம் விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. அவை: நாளை மழை வருமா, என் மண்ணிற்கு எந்த உரம் ஏற்றது, பூச்சி தாக்குதலுக்கு என்ன மருந்து தெளிக்க வேண்டும், நான் விளைவித்த பயிருக்கு எந்த சந்தையில் நல்ல விலை கிடைக்கும், இப்படிப்பட்ட பல கேள்விகள். இதற்கான பதில்கள் மற்றும் அரசு திட்டங்கள் வெவ்வேறு துறைகளிடம் சிதறி கிடக்கின்றன. ஒரு விவசாயி தன் வேலையை விட்டுவிட்டு ஒவ்வொரு அலுவலகமாகவோ அல்லது மொபைல் ஆப்களையோ தேடி அலைவது எவ்வளவு கடினம்? இந்த நிலையை மாற்றத்தான் மத்திய அரசு 150 கோடி ரூபாய் ஆரம்ப நிதி ஒதுக்கீட்டில் இந்த பாரத் விஸ்தார் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதன் முக்கிய நோக்கம் விவசாய தரவுகளை ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கு தடையற்ற துல்லியமான சேவைகளை வழங்குவதுதான். இந்த திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 3. 1. குரல்வழி மற்றும் தாய்மொழி சேவை. நமது கிராமப்புற விவசாயிகளில் பலருக்கு ஸ்மார்ட் போனை பயன்படுத்தி டைப் செய்ய தெரியாமல் இருக்கலாம். அதை மனதில் வைத்து இந்த திட்டம் முற்றிலும் குரல் வழியில் இயங்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் டைப் செய்ய வேண்டாம், பேசினால் போதும். தற்போது முதற்கட்டமாக இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தொடங்கப்பட்டாலும், அடுத்த சில மாதங்களில் தமிழ் உட்பட இந்தியாவில் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளிலும் வட்டார வழக்குகளிலும் இது முழுமையாக செயல்பட போகிறது. 2. ஒரே குடையின் கீழ் 10 முக்கிய அரசு திட்டங்கள். விவசாயிகளுக்கு அனைத்து பலன்களும் இனி தனித்தனியாக பிரிந்து கிடக்காது. 1. PM கிசான், ஆண்டுக்கு ₹6,000 நிதி உதவி. 2. பயிர் காப்பீட்டு திட்டம். 3. மண்வள அட்டை. 4. கிசான் கிரெடிட் கார்டு. 5. பிரதம் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா மற்றும் PM ஆஷா உள்ளிட்ட 10 முக்கிய மத்திய அரசு திட்டங்கள் இந்த ஒரே பிளாட்ஃபார்மிற்குள் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் எனக்கு எந்த திட்டம் தகுதி

யானது என்பதை ஒரு விவசாயி எளிதாக தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, துல்லியமான ஏஐ ஆலோசனைகள். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆகியவற்றின் நம்பகமான தரவுகள் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உங்கள் பகுதி மற்றும் நிலத்தின் மண்வளம் மற்றும் வானிலையை கணக்கிட்டு செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு பிரத்யேகமான ஆலோசனைகளை வழங்கும். இவ்வளவு வசதிகள் கொண்ட இந்த விஸ்தார் தொழில்நுட்பத்தை சாதாரண விவசாயிகள் எப்படி பயன்படுத்துவது? அதற்கு அரசு மிக எளிய வழிகளை தந்துள்ளது. 1-1-5-5-2-6-1 என்ற பிரத்யேக தொலைபேசி எண். உங்கள் சாதாரண பட்டன் போன் இருந்தால் கூட போதும், இந்த எண்ணை அழைத்து குரல் வழியே தகவல்களை பெறலாம். மற்றொன்று, ஏஐ வாய்ஸ் சாட்பாட். வாட்ஸ்அப் அல்லது பிரத்யேக தளங்களில் பேசும் ரோபோக்கள் மூலம் உரையாடலாம். மற்றொன்று, இணையதளம் மற்றும் மொபைல் ஆப். ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்கள் விஸ்தார் செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தலாம். மற்றொன்று, விவசாய தொண்டர்கள். கிராமப்புறங்களில் உள்ள டிஜிட்டல் மையங்கள் மற்றும் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மூலம் ஸ்மார்ட் போன் இல்லாத விவசாயிகளுக்கும் இந்த சேவைகள் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படும். அதே நேரத்தில் விவசாயிகளின் தனிப்பட்ட தரவுகள் மற்றும் நில விவரங்கள் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டம் 2023 படி மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் உழவு என்பது வெறும் உடல் உழைப்பாக மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அது தொழில்நுட்பம் சார்ந்த அறிவார்ந்த விவசாயமாக மாறி வருகிறது. பாரத் விஸ்தார் என்பது வெறும் மொபைல் ஆப்போ அல்லது இணையதளமோ அல்ல. அது நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு டிஜிட்டல் ஆயுதம். இது இடைத்தரகர்களை ஒழிக்கும், விவசாய செலவை குறைக்கும், விளைச்சலை அதிகரிக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக விவசாயிகளின் லாபத்தை உயர்த்தி அவர்களை வேளாண் தொழில் முனைவோராக மாற்றும். தொழில்நுட்பத்தின் துணையோடு இந்திய விவசாயம் உலகரங்கில் புதிய சாதனை படைக்கப் போகும் இந்த டிஜிட்டல் புரட்சியை நாம் அனைவரும் வரவேற்போம். இன்றைய மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் PM விஸ்தார் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: நேயர்களை தொடர்ந்து நாகப்பட்டினம் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழக கல்வி வாய்ப்புகள் குறித்து
1: இப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர்
0: முனைவர் என் ஃபெலிக்ஸ் அவர்கள் விடுக்கும் செய்தி.
2: அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் சட்டம் 2012 படி மாநில அரசு நிதி உதவியுடன் 2012 ஆண்டு ஜூன் 19 நாள் அன்று நாகப்பட்டினத்தில் நிறுவப்பட்டது. இது ICAR ஆல் பரிந்துரைக்கப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களை பின்பற்றி செயல்பட்டு வருகிறது. இப்பல்கலைக்கழகத்தில் 8 இளநிலை பட்டப்படிப்புகள் மொத்தம் 11 கல்லூரிகள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதை தவிர இப்பல்கலைக்கழகத்தின் மூலம் ஒரு கல்லூரி இணைப்பு கல்லூரியாகவும் செயல்பட்டு வருகிறது. BFSC என்ற இளநிலை பட்டப்படிப்பு இப்பல்கலைக்கழகத்தில் 3 உறுப்பு கல்லூரிகள் மூலமும் 1 இணைப்பு கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் 61 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் 60 இடங்களும், டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தலைநாயிரு நாகப்பட்டினம் அதில் 60 இடங்களும், மற்றும் மிடாலத்தில் உள்ள இணைப்பு கல்லூரியில் 60 இடங்களும் இதில் உள்ளது. அடுத்தபடியாக BTech ஃபிஷரிஸ் இன்ஜினியரிங் இளநிலை மீன்வள பொறியியல் என்ற பட்டப்படிப்பு மீன்வள பொறியியல் கல்லூரி நாகப்பட்டினத்தில் 52 இடங்கள் உள்ளது. BTech பயோடெக்னாலஜி என்ற இளநிலை பட்டப்படிப்பு மீன்வள உயிர் தொழில்நுட்பவியல் நிலையம் வாணியஞ்சாவடி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 43 இடங்கள் உள்ளது. BTech ஃபுட் டெக்னாலஜி மீன் ஊட்டச்சத்து மற்றும் உணவு தொழில்நுட்ப கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 42 மொத்த இடங்கள் உள்ளது. BBA ஃபிஷரிஸ் ஆண்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் மீன்வள வணிகக் கல்லூரி புட்டுக்காடில் 21 இடங்கள் அமைந்துள்ளது. BVOC இண்டஸ்ட்ரியல் ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மீன்வள தொழிற்சார் கல்லூரி மாதவரம் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள்

0: இருக்கின்றது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் பிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி மாதவரத்தில் உள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரியின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 26 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் அக்வாகல்ச்சர் முட்டுக்காட்டில் அமைந்துள்ள மீன்வள தொழிற்சார் கல்லூரி மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 31 இடங்கள் உள்ளது. பிஓக் இண்டஸ்ட்ரியல் பிஷிங் டெக்னாலஜி தூத்துக்குடியில் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் 21 இடங்கள் உள்ளது. மொத்தமாக இப்பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டில் இளநிலை பட்டப்படிப்பில் 477 இடங்கள் உள்ளது. இப்பட்டப்படிப்புகளில் சேர்வதற்கான தகுதிகள் 12 வகுப்பு முடித்த அரசு பள்ளி, அரசுசார் பள்ளி மற்றும் ஏனைய பள்ளிகளில் பயின்றோர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேரலாம். இளநிலை பட்டப்படிப்புகளில் சேர்வதற்குரிய பாடப்பிரிவுகள் மற்றும் தகுதிகள் பற்றிய விவரங்களை பல்கலைக்கழக வலைதளத்தில் www.tnjfu.ac.in மூலம் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் நேரடியாக www.tnjfu.ac.in என்ற இணையதளத்தில் யுஜி அட்மிஷன் 2026-27 ஐ கிளிக் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து இணையதளம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசி நாள் June 14 ஆகும். அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது. இந்த விண்ணப்பத்தினுடைய ஃபீஸ் 500 ஆகும். எஸ்சி எஸ்சிஏ மற்றும் எஸ்டி வகுப்பினருக்கு 250 ஆகும். மேலும் விவரங்களுக்கு மாணவர் சேர்க்கை குழு தலைவரை அலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அலைபேசி எண் 8122144031. மீண்டும் அலைபேசி எண் 8122144031. மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அந்த மின்னஞ்சல் முகவரி admission.ug@tnfu.ac.in. மீண்டும் மின்னஞ்சல் முகவரி admission.ug@tnfu.ac.in. எல்லா வகையான விவரங்களையும் தெரிந்து கொள்ள நீங்கள் பார்க்க வேண்டிய வலைதளம் www.tnjfu.ac.in. நன்றி, வணக்கம்.
1: தொடர்ந்து மெல்லிசை பாடல் கேட்கலாம்.

கேட்ட பாடலோடு வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் 1:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சிகளால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் நிலையில் கூட்டாண்மை உணர்வுடன் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நாட்டின் வளர்ச்சிப் பாதையை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உள்ளடக்கிய மனிதவள மேம்பாடு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உட்பட அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றுள்ளனர். தொழில் முனைவோர் அமைப்பை முன்னெடுத்துச் செல்வது, திறன் மேம்பாடு வளர்ச்சி, வேலைவாய்ப்பிற்கான சூழலை உருவாக்குவது உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படுகிறது. விவசாயிகளின் நலனே அரசின் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வாழ்க்கையை வளமாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு முனைப்புடன் மேற்கொள்ளும் என்றும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளார். உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து, வளம் போன்றவற்றின் காரணிகளாக விவசாயிகள் திகழ்கிறார்கள் என்று கூறிய பிரதமர், பிரதமரின் வேளாண் நிதியுதவி திட்டம், பயிர் பாதுகாப்பு திட்டங்கள் வேளாண் பிரதிநிதிகளுக்கு பெரிதும் உதவுவதாக எடுத்துரைத்தார். விவசாயிகளுக்கான சூரிய ஒளி திட்டத்தின் மூலம் குறைந்த விலையில் இணைப்புகளை பெற்று அவர்கள் பயனடைவதாக கூறினார். வேளாண் அட்டைகள் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனளிப்பதாக கூறிய அவர், அவர்தம் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளால் நியாயமான விலை அவர்களுக்கு கிடைப்பதாகவும் எடுத்துரைத்தார். ட்ரோன் விமானங்கள், மண்வள அட்டைகள், இயற்கை உரங்கள் போன்றவை பயிர் உற்பத்தியை பெருக்குவதாகவும் அவர் கூறினார். நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு கிடைப்பதை மத்திய அரசு தொடர்ந்து உறுதி செய்து வருவதாகவும் குறிப்பிட்டார். வேளாண்மை வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்லாமல் தேசத்திற்கான அடிப்படை கட்டமைப்பாகவும் திகழ்கிறது என்று பிரதமர் கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு நீக்கியுள்ளது. இதனையடுத்து 22%, 25%, 27%, 30% எத்தனால் கலந்த பெட்ரோலுக்கான கலால் வரி முற்றிலும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எத்தனால் கலப்பு திட்டத்தை வலுப்படுத்தவும் இறக்குமதி செய்யப்படும் கச்சா எண்ணெய் சார்ந்திருத்தலை குறைக்கவும் அரசின் இந்நடவடிக்கை வழிகோலுகிறது. உள்நாட்டு உற்பத்தி, எத்தனால் பயன்பாடு மற்றும் அதன் தேவையை ஊக்குவிக்கவும், கரி அமில வாயு வெளியேற்றத்தை தடுக்கவும் கலால் வரி நீக்கம் பெரிதும் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலமான சைபர் குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கவலை தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி காணொலிகளை உருவாக்கி தனித்துவ அடையாளங்களையும் ஏற்படுத்தி நிதி சார்ந்த குற்ற செயல்களை குற்றவாளிகள் மேற்கொண்டு வருவதாகவும் இந்திய சைபர் குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே நிதி நிறுவனங்கள் இத்தகைய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளை வலுப்படுத்தி வாடிக்கையாளர்கள் நலன்களை பாதுகாக்க வேண்டுமென்றும் அரசு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் புதிய விளையாட்டுக் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இளையோரை அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுத்தும் நோக்கில் காலி இடங்களை விளையாட்டுத் திடல்களாக மாற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். திரு இந்தலூர் நகராட்சி தொடக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டம் குறித்து ஆய்வு செய்த அவர் பள்ளி குழந்தைகளுடன் கலந்துரையாடினார். மதுரை அருள்மிகு மீனாட்சி

0: மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாடு பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த அவர், கட்டுமான பணிகள் 90% நிறைவடைந்துள்ளதாக கூறினார்.
1: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் வந்து இன்னும் 2-3 மாதங்களுக்குள்ளாக கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது. அதற்கான பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏறத்தால 90% பணிகள் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10% பணிகள் தான் பாக்கி இருக்குது. அந்த பணிகள் எல்லாமே மிக விரைவாக முடிக்க சொல்லி நம்ம இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். மிக விரைவாக அதெல்லாம் முடிக்கப்படும். திட்டமிட்ட தேதியில திட்டமிட்ட நேரத்துல அது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு ஆய்வு வந்திருக்கிறோம். அந்த ஆய்வின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் விரைவில் வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக தேதியை அபிஷியலா அறிவிக்கப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தாவைக்காவைச் சேர்ந்தவர்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை தமிழக அரசு மூடி மறைக்க முயல்வதாகவும் அவர் குறை கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும், குற்றவாளிகளுக்கு துணை போனவர்கள் உடனடியாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்பட கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் தேர்தலின் போது திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் நாட்டின் கல்வி அமைப்பு சீர்குலைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், கோவை மற்றும் மதுரைக்கான மெட்ரோ ரயில் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பிரச்சினைகள் குறித்து முதலமைச்சர் நேரடி ஆலோசனை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஊடகமே ஜனநாயகத்தின் இன்றியமையா அம்சம் என்று கூறிய அவர், பத்திரிகையாளர்களை முதலமைச்சர் தொடர்ந்து சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொலைக்காட்சி சேனல் எதுவும் முடக்கப்படக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான வன்முறைகளை தடுக்க அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் தாவைக்கா ஆட்சி 5 நீடிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகும் முடிவை ஏற்றுக்கொள்வதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். மறைந்த பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவின் உடல் இன்று பிற்பகல் முழு அரசு மரியாதையுடன் அவரது சொந்த ஊரான தேனியில் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. தேனி தேவதானப்பட்டி பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி பாரதி ராஜாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் பிரதமரின் தொழில் பழகுநர் பயிற்சி சேர்க்கை முகாமை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி தேசிய தொழில் பழகுநர் மேளா நடைபெறுகிறது. இதில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 11 முன்னணி நிறுவனங்கள் பங்கேற்று மொத்தம் 1435 காலி பணிகளை நிரப்ப உள்ளன. மேலும் இப்பயிற்சியின் போது தொழில் பயிற்சியாளர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும். இம்முகாமில் 8 முதல் பட்டப்படிப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இப்பயிற்சி முகாமில் சுமார் 385 இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு நேர்முக தேர்வில் தேர்ச்சியான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு பயிற்சி சேர்க்கை ஆணையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார்கள். நாகையில் செல்வன் ஜபராஜ்.
0: ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வார சந்தையில் சின்ன வெங்காயம் விலை திடீர் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் இன்று சுமார் 1000 மேற்பட்ட சின்ன வெங்காய மூட்டைகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. வரத்து அதிகரித்ததால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனையான சின்ன வெங்காயம் இன்று கிலோ 1 20 ரூபாய்க்கு விற்பனையானது. விலை வீழ்ச்சியடைந்ததால் பொதுமக்கள் சின்ன வெங்காயம் வாங்குவதில் ஆர்வம் காட்டினர். விளைச்சல் அதிகரிப்பே விலை வீழ்ச்சிக்கு காரணம் என விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
5: தென்மேற்கு பருவமழை தென்காசி மாவட்டத்தில் தீவிரமடையும் நிலையில் மாவட்டத்திற்குட்பட்ட பல பகுதிகளில்

0: தொடர்ந்து காலை முதல் சாரல் மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சீதோஷண நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்டத்திற்குட்பட்ட அடவினாரணை, குண்டாரணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: அரியலூரில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய அரசை வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கத்தினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 23வது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் இன்று கோலாகலமாக தொடங்குகின்றன. மெக்சிகோ, கனடா, அமெரிக்கா நாடுகளில் 16 நகரங்களில் வரும் ஜூலை 19 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, ஜெர்மனி, பிரேசில், இத்தாலி உட்பட 48 அணிகள் பங்கேற்கவுள்ளன. இந்திய நேரப்படி இன்று நள்ளிரவு 12:30 மணிக்கு மெக்சிகோவில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மெக்சிகோ தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இலங்கை தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானிற்கு எதிராக முதலில் விளையாடும் இந்திய ஏ அணி சற்று முன் 46 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 315 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்குகளை விரைந்து எட்ட முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நிதி ஆயோகின் நிர்வாகக்குழு கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பங்கேற்றுள்ளார். பெண்கள் பாதுகாப்பிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் தற்போதைய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று இதன் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் மெக்சிகோவில் கோலாகலமாக இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 1:55 நிமிடம். திரைகானம் காமராசு படத்திலிருந்து பாடல்.

0: Jaisalmer. Centre waives excise duty on certain variants of ethanol blended petrol. First Made in India Airbus C-295 aircraft completes maiden test flight from Vadodara. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நீலமலை நேரம் கேட்கும் முன்
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்
4: நீலமலை நேரம்.
3: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் மக்களின் பாடல்கள் எனப்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரேவா, சூப்பர் ஜிபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நில நில.
2: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ராகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
5: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.

0: நேரம் 2:30
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 அனுபவ பேழை.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: வணக்கம் நேர்களே, அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 4 பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார். அனுபவ பேட்டை நிகழ்ச்சியில உங்களுடைய பணி மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கடந்த 3 பள்ளி கல்லூரி அப்புறம் ஊட்டியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். உங்களுடைய துறையை பத்தி, உங்களுடைய ஒர்க்கை பத்தி நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இந்த நிகழ்ச்சிய உங்களுடைய குடும்பத்துல இருந்து நம்ம ஆரம்பிப்போம்.
1: என்னோடய சகோதரர்கள் வந்து நாங்கள் 6, ஒரு சிஸ்டரு. எங்கள் அப்பா நல்லா படிக்க வச்சதுனால எல்லாம் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் கெஸ்டட் ஆஃபீஸர் ரேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. அதில் 4 இறந்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 தான் இருக்கிறோம். பெரியவர் பேர் மிஸ்டர் வெஸ்லி, அடுத்த பிரதர் பேர் பெஞ்சமின், அடுத்தது சாலமன் தன்ராஜ், அவர் உயிரோடு இருக்காரு, பால் தேவச்சந்திரராஜ் அண்ட் கிறிஸ்டி. அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி பிரமீன், ஒரே ஒரு தங்கச்சி ட்ரிச்சில் இருக்காங்க. நான் 6. மூத்த பிரதர்ஸ் தான் என்னை வளர்த்து ஆளாக்கி கல்வி அறிவு பயிற்றுவித்து எங்கள் அப்பா என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை அவங்களும் கடைப்பிடிச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்து, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, பசியான நேரங்களில் சாப்பாடு போட்டு வளர்த்து, ஒரு மகனை போல எல்லாம் எங்கள் பெற்றோர்கள் எப்படியோ அதே போல் என்னை வளர்த்தார்கள். எங்கள் அன்னிமாரும் அப்படி தான், ஒரு தாயை போல என்னை வளர்த்தார்கள். எனக்கு 1988 வந்து திருமணம் ஆச்சு திருச்சியில். மனைவி பெயர் ராஜம். என்னுடைய மாமனார் ஒரு மிலிட்டரி மேஜர், அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு படிக்க வச்சு. அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே திருச்சிராப்பள்ளியில் கொண்டு வந்து அவங்க அம்மாவையும் என்னோடய மாமியாரையும் என்னுடைய மனைவியும் ஒரு இடத்துல இருக்க வைத்து MSc வரைக்கும் ஹோலி கிராஸ் திருச்சியில் படிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு பிஎட் வந்து மெஸ்டன் ட்ரைனிங் சென்டர் சென்னையில் படிக்க வச்சுருக்காங்க. படித்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் கடலூரில். எனக்கு திருமணம் 1988 நடந்தது. என்னோட மனைவியின் கரங்களை பிடித்தேன். நல்ல ஒரு மனைவியாக, ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு லேடி வில் பி பிஹைண்டுன்னு சொல்லுவாங்க. அது முக்கியமாக என்னுடைய மனைவியை சொல்லலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான மனைவி, என்னை கூட ஸ்ட்ரிக்டாக தான் வச்சுருப்பாங்க வீட்டில். ஒரு டீச்சர்னால அவங்க அனுபவமே வந்து ஸ்ட்ரிக்ட் தான், நல்வழிப்படுத்துறது. என்ன கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க. அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி துமனட்டி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு இங்கிலீஷ் டீச்சர். எங்களுக்கு 2 ப்ரீ ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். என் பெரிய பையன் பேர் நோயல் ஜெய்கர் ராபர்ட், அவன் பேர். அவனை படிக்க வைக்கும்பொழுது 10th வரும்பொழுது நாங்கள்லாம் டிவி பார்க்கக்கூடாது. நானும் பொதுவாக பார்க்க மாட்டேன் நான் டிவி. டிவியில் கேபிள் கட் பண்ணிடுவாங்க அவன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். ஸோ 10th அவன் பாஸ் பண்ணி 11th பாஸ் பண்ணி அவனை வந்து கோயம்புத்தூரில் படிக்க வச்சு, படித்து முடித்த பிறகு அண்ணா யூனிவர்சிட்டியில் PhD முடித்தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டாக்டரேட் படித்தான். நல்லா படித்ததுனால இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து VIT சென்னையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் மனைவி கூட கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்க பேர் நோயல் பாலின், அவங்க கூட இப்போ PhD வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு டாக்டராக வரணும், மற்றவங்களுக்கு கல்வி அறிவு புகட்டணுன்ற ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. என் பையனை ஒரு கலெக்டர் ஆக்கணும்னு நினச்சேன் நோயல் ஜெய்கர். நான் அதற்கான முயற்சிகளெல்லாம் பல இடத்தையும், ஏன்னா நான் ரெவன்யூ சர்வேல எல்லாம் இருந்ததுனால கலெக்டருடைய பவர் என்னன்றது எனக்கு தெரியும். அவனை படித்து நீ கலெக்டர் ஆயிடுற அப்படின்னு சொன்னேன். பட் அவனுக்கு தாத்தா மாதிரி மற்றவங்களுக்கு கல்வி அறிவு பயிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தை

0: இல்லை, அவன் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸராகி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சிட்ருக்கான். அவனுக்கு ரெண்டு பசங்க, பெரியவன் கிறிஸ் அவன் பேர் கிறிஸ்டமிவேல், அடுத்தது ஜேசன், இப்போ 2.5 வயசு ஆச்சு, பெரியவன் 5வது படிச்சிட்ருக்கான்.
1: ஓகே சார்.
0: அப்புறம் 2வது பையன் வந்து அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இசி டாக்டர், பிஹெச்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படித்தான். ரிசர்ச் ஃபீல்டில் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இஸ் எ சயின்டிஸ்ட், வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய கம்பெனியில் சயின்டிஸ்டாக இருந்தான் ரிசர்ச் ஃபீல்டில். இப்போ போலன் தேசத்தில் ரிசர்ச் ஃபீல்டில் ஒரு சயின்டிஸ்டாக, ரிசர்ச் சயின்டிஸ்டாக வேலை செய்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய மருமகள், 2வது மருமகளும் இன்ஜினியரிங் முடித்து ரெட்மாண்ட் அமெரிக்காவில் இருந்தாங்க. இப்போது தற்சமயம் போலன் தேசத்திலே அவனோடு சேர்ந்து இருவரும் அந்த நாட்டினுடைய காரியங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். படிக்கிறதுக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்துக்கு கூட போனதில்லை, நீலகிரி மாவட்டம் தான் என்னுடைய உலகம் என்று நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐ ஹேட் நோ ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ டு ஈவன் டு கோயம்புத்தூர், நான் போனதில்லை. ஆனால் என்னுடைய பசங்க வந்து கடல் கடந்து வேலை செய்கிறாங்கன்னும் போது ஒரு பெருமையாக இருக்குது. ஏன் பெருமையாக இருக்குன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட் ஆஃப் மை ஒய்ஃப். கடவுளுக்கு தான் நன்றி சொல்வேன். ஏன்னா கல்வி அறிவு போயிட்டினால் கல்விக்கு இருக்கிற ஒரு செல்வாக்கு எந்த இதுக்கும் இல்லை. இப்போ பணம் காசு இருந்தால் என்ன பிரச்சனைங்க, கல்வி அறிவு தான் கடல் கடந்து என் பையனை கூட்டிட்டு போயிருக்கு.
1: நிச்சயமாக, அதாவது திருட முடியாத ஒரு செல்வம்.
0: செல்வம்
1: படிக்க படிக்க இன்னும் பெருகிக்கிட்டே போகுமே வழிய கம்மியாகாது.
0: ஆமாம்.
1: ஸோ நீங்கள் பணம் காசு சேர்த்து வச்சுக்கலாம் கூட ஒரு சூழ்நிலையில் அதை வந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். கல்வியை நீங்கள் பாதுகாக்கணும் அவசியம் கிடையாது, அது அதுவே பாதுகாத்துக்கும்.
0: என்னுடைய பார்ட் கொஞ்சம்தான், ஆனால் அவங்க தான் பார்ட் தான் மிக முக்கியம். பசங்களை அன்பாக வளர்த்த, கஷ்டப்பட்டு வளர்த்த, நான் நடந்து போய் பசங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சேன். நான் வந்து பேக்கில் இருந்து சப்போர்ட் பண்ணேன். நான் ரொம்ப செல்லமாக இருப்பேன், யாரையும் கடிந்து பேச மாட்டேன், யாரையும் குறைவாக பேச மாட்டேன், யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன். ஜீசஸ் சொல்லியிருக்கார், ஒரு கணத்தை அறிந்தால் மறு கணத்தை காண்பின்னு. அந்த மாதிரி பாணியிலேயே தான் நான் போயிட்டுருக்கிறேன். எல்லாருக்கும்மா, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் நான் ஒரு சோஷியல் சர்வீஸே செஞ்சிட்ருக்கேன். அநேகருக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு யாராவது ஒருத்தர் வீட்டில் ஒரு இறப்பு ஆகிட்டு இருந்திருந்தால் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக போய் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு 1000 ரூபாய்ன்றது இப்போத்துக்கு அது பெரிய அமௌண்ட் இல்லை, இருந்தாலும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக அந்த ஏழை மக்களுக்கு அந்த சூழ்நிலையில் கவலைப்பட்டு கொண்டிருக்கும்போது. அப்புறம் நிறைய பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கேன். ஒரு 2-3 குடும்பத்துக்கு இன்னும் மாதம் மாதம் நான் அவங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். ஏழைகளுக்கு உதவி செய்வேன். எங்கள் வீட்டில் வரவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் நாங்கள் அனுப்ப மாட்டோம். இதனுடைய காரணத்துக்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிரஸ் மீடியா இதை தெரிந்து வைத்து எனக்கு சிறப்பு ஆற்றல் மிக்க சமூக சேவகர் என்ற ஒரு விருதை வழங்கினார்கள் போன வருஷம்.
1: வாழ்த்துக்கள் சார். அதாவது உங்களுடைய அறியப்படாத இன்னொரு முகம், அதாவது சேவை சார்ந்த ஒரு பேஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு நாங்கள் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். நிறைய விஷயங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: மீண்டும் ஒரு முறை அனுபவ பேட்டை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களின் வாழ்க்கை புத்தகத்திலிருந்து சில பக்கங்களை புரட்டி கொண்டிருக்கிறோம் நேர்களே. இனி தொடர்ந்து படிப்போம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியை பார்த்து நான் மூவணும்னு நினைக்கிறேன். வேலை செய்யறோம் அப்படின்னா ஒரு சேலரிக்காக நம்ம வேலை செய்ய முடியாது. ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருந்தால் தான் நம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்க முடியும். ஸோ ஒரு மணி மைண்டடாக நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மீறி போன ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் இருக்கணும், இன்க்ரிமெண்ட் இல்லை. ஸோ அந்த சுச்சுவேஷன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம வெளியில தான் வரப்போம். கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஒரு 30 இயர்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிருப்பீங்க, 30 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருப்பீங்க, லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ உங்களுடைய பணியில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவங்கள் நினைவு கூர்ந்து சொல்ல முடியுங்களா? அது ஒரு கேள்வி. அதையும் தாண்டி பணியில நம்ம படிப்படிவா மேலே ஏறி வந்துகிட்டே இருப்போம். ஸோ அப்படி உங்களுடைய உயர்வு எப்படி இருந்தது, இதை பத்தி சொல்ல முடியுங்களா?
1: நிலவரை பதிவுடைகள் துறையில் நான் வேலை செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் மேட்டுப்பாளையத்தில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் முடிச்ச பிறகு கூடலூர்ல அப்பாயின்மெண்ட், நான் ஒரு அங்கே ஒரு 2 வருடங்கள் வேலை செய்தேன். பிறகு ராஜ்பவன் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னுடைய பெரிய அலுவலகம் ஒன்று, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃபீஸ் வந்து ராஜ்பவன்ல இருந்துச்சு. அது ஒரு பெரிய கல்லூரி மாதிரி இருக்கும். எப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப் இருப்பாங்க, அப்புறம் டெக்னிக்கல் ஸ்டாஃப் இருப்பாங்க, ஃபீல்டு விங் இருப்பாங்க. பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு கல்லூரி எப்படி நடப்பது போல பணி செய்கிறவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க ஒவ்வொரு விங்கிலையும். அப்போது ரீசர்வே நடந்துட்டு இருந்துச்சு. ரீசர்வே தொடங்கி அது முடிக்கப்படாத சூழ்நிலையிலே அதிகாரிகளை போட்டு ரீசர்வே கண்டினியூஸாக பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போது எங்களை வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக எடுத்து 83 என்று நினைக்கிறேன் நான். அப்போது சிபிடபிள்யூடியில் வராதனால இந்த நிலவரை பதிவுடைகள் துறையில் சேர வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ராஜ்பவனில் என்ன இப்போ 1984 85 என்று நினைக்கிறேன், 85 நாங்கள் ராஜ்பவனில் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ரீசர்வேனுடைய வேலைகள் அனைத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம்பி வச்சுருப்பீங்க, டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸ் வச்சுருப்பீங்க, சிட்டா அடங்கல் பட்டா ஏ ரெஜிஸ்டர் எஃப்எல்ஆர் எஃப்எல்எஸ் காலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர்ஏஎல் போன்ற ஆவணங்கள் எல்லாம் தயாரிக்கும் பணி நடந்து கொண்டு இருக்கிறது. ஓஎஃப்எம்னா ஒரே ஓஎஃப்எம்பி மாத்திரம் தயாரிக்க மாட்டாங்க, அது ஓஎஃப்எம்பி டிஎஃப்எம்பி டிஎஃப்எம்பி அண்ட் டிஎஃப்எம்பி. தட் இஸ் ஓஎஃப்எம்பி மீன்ஸ் ஒரிஜினல் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், டிஎஃப்எம்பி மீன்ஸ் டூப்ளிகேட் ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக், டிஎஃப்எம்பி ட்ரிப்ளிகேட் ஃபீல்டு மெஷர்மெண்ட். 3 காப்பிகளாக எல்லாத்துலேயும் எடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்து ஒன்று தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், ஒன்று சென்னைக்கு அனுப்பணும், சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ். சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்களுடைய ரெக்கார்டும் அங்கே இருக்கும். அப்புறம் கலெக்டரேட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஓல்டு சர்வே ரீசர்வே ரெக்கார்ட்ஸு ஓல்டு மேப்பு அதெல்லாம் கலெக்டரேட்டில் வச்சுருப்பாங்க. எங்களுடைய விங்கு ஒன்று இருக்கும், அங்கே எங்களுடைய டிராப்ட்ஸ்மேன் ஒருத்தர் இன்சார்ஜ் இருப்பார். அந்த ரெக்கார்டுக்கு பழைய ஓல்டு ரெக்கார்டு வேணும்னா கூட கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட் என்பது வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய முன்னால் சர்வே நம்பர் என்னன்றத நம்ம இந்த ப்ரெசன்ட் சர்வே நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லைனா அந்த பழைய ரீசர்வே நம்பரை வச்சு புது நம்பரை கண்டுபிடிச்சிக்கலாம். தட் இஸ் கார்லேஷன் ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கு போகும்பொழுது அதெல்லாம் ரொம்ப தேவைப்படும். ஸோ அதெல்லாம் ஒரு முக்கியமான ஆவணங்களாக தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தோம். அது ஒரு 10-15 ஆண்டுகள் அங்கே நான் பணிபுரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது ராஜ்பவனில்.
0: நீங்கள் ஒர்க் பண்ணது வந்து ராஜ்பவனில் இருந்தாலும் நீங்கள் நீலகிரி ஃபுல்லாக ரீசர்வே தான் பண்ணி?
1: ஆமாம், ரீசர்வே நீலகிரி மாவட்டத்தினுடைய ரீசர்வே பணி அத்தனையும் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு இருக்கும்பொழுது கூடலூர் தாலுக்கு, ஊட்டி தாலுக், குன்னூர் தாலுக், கோத்தரி, அப்புறம் குந்தா தாலுக்கு. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்களா அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷனுடைய இதுக்காக ஒரு மாவட்டத்தில் எத்தனை தாலுக்கு, இப்போ ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 6 தாலுக்கு. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி தாலுக், குன்னூர் தாலுக், கோத்தரி தாலுக்குன்னு தான் இருந்தது, 3 தாலுக்கு தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், குந்தா தாலுக் அண்ட் தேவாலா 6 தாலுக்கு ஆயிடுச்சு இப்போ. அப்புறம் 4 பஞ்சாயத்து யூனியன், அப்புறம் ஃபஸ்ட்டு 2 முனிசிபாலிட்டி தான் இருந்தது பார்த்தீங்கன்னா ஊட்டி முனிசிபாலிட்டி, அப்புறம் குன்னூர் முனிசிபாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, ஊட்டி முனிசிபாலிட்டி, குன்னூர் முனிசிபாலிட்டி, நெல்லியாலம் அண்ட் கூடலூர். அப்போ 4 முனிசிபாலிட்டி இருக்குது. அப்புறம் ஒரு கண்டோன்மெண்ட்டு வெலிங்டன் கண்டோன்மெண்ட்டு, அருவங்காடு டவுன்ஷிப், அது ஜெகதலா வில்லேஜில் வரும். பட் இருந்தாலும் அரங்க டவுன்ஷிப், அது மிலிட்டரி டிஃபென்ஸ்னுடைய இதனால அரங்க டவுன்ஷிப் பண்ணுவாங்க. அப்புறம் 88 ரெவன்யூ வில்லேஜஸ் நீலகிரி மாவட்டத்தில். அப்புறம் 15 ரெவன்யூ ஃபிர்காஸ், 3 ரெவன்யூ டிவிஷன்ஸ். இப்போ வந்து ஒரே ஒரு ஆர்டிஓ இருப்பார் குன்னூரில் மாத்திரம், இப்போ 3 டிவிஷன் ஆயிடுச்சு. ஒன்று குன்னூர் ஆர்டிஓ, ஊட்டிக்கும் ஒரு ஆர்டிஓ போட்டிருக்காங்க, கூடலூர் ஆர்டிஓ. அப்போல்லாம் பார்த்தீங்களா கூடலூரில் ஒரு ஆர்டிஓ மாத்திரம் இருப்பார், சகாயம் சார் ஐஏஎஸ் இருக்கார் பாருங்க. சகாயம் சார் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணது வந்து கூடலூரில் தான்.
0: ஃபர்ஸ்ட்
1: சகாயம் ஐஏஎஸ் பெரிய ஒரு ஆஃபீஸர், அவர் வந்து ஃபஸ்ட்டு கூடலூரில் தான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணார் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸில். அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் எனக்கு கிடைத்தது. 3 ரெவன்யூ டிவிஷன்ஸ், 35 வில்லேஜ் பஞ்சாயத்து அண்ட் 11 டவுன் பஞ்சாயத்து, இது அடங்கியது தான் நீலகிரி மாவட்டம்.
0: இன்றைய நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. தொடர்ந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடர்வோம். Stay tuned with us. This is Ooty FM 101.8.

0: சார், பாடலுக்கு முன்பு பேசியிருந்தோம், நீங்க ரீசர்வேல தான் பங்கு பெற்றதா. ஸோ இதெல்லாமே நீங்க வரைமுறைப்படுத்திருக்கீங்க பிரிட்டிஷ் பண்ணதை.
1: பிரிட்டிஷ் வந்து அப்படி பண்ணிட்டு போனாங்க. அப்பிறகு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதெல்லாம் வரைமுறைப்படுத்தி இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஈஸியாக ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக திட்டங்களுக்காக இதையெல்லாம் வரைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள்.
0: ஸோ அந்த முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் பணியில் இருந்திருக்கீங்க, அந்த பணியை செய்தும் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு வகையில் சொல்லணும்னா நீங்கள் செய்த பணியின் அடிப்படையில் தான் இன்றைக்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது.
1: இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்பியில் மற்ற காரியங்கள் எல்லாம் ஒருத்தர் அதை ப்ரிப்பேர் பண்ணால் ஒருத்தர் கம்பேர் பண்ணணும், ஒரு மிஸ்டேக் இல்லாமல் அதை கம்பேர் பண்ணணும். அதை ஒரு சூப்பர்வைசர் ஒரு செக்ஷன் ஹெட்டு கம்பேர் பண்ணுவாங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கையெழுத்து இருக்கும், ப்ரிப்பரேஷனில் இருக்கும், கம்பேரிசனில் இருக்கும். கவர்மெண்ட் ரெக்கார்டில் என்னோட கையெழுத்து இருக்குன்னாக்கா அது ஒரு பெருமையாக இருக்கிறது.
0: நிச்சயமாக சார், அது இப்போ நமக்கு தெரியாதுங்க சார். இன்னொரு 100 வருஷம் கழிச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புளா இருக்கட்டும், இல்லை உங்களுடைய சந்ததியிலிருந்து ஒருத்தர் வந்து பார்க்கும்போது எங்க தாத்தா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ பெருமையான விஷயமா இருக்கும்.
1: நிச்சயமாங்க சார்,
0: இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை தெளிவாக காட்டும் இல்லைங்களா சார். ஏன்னா அரித்மெட்டிக்ல கூட நம்ம லாஜிக் பார்த்து பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஈவன் மோர் லாஜிக் அங்கே பார்க்கணும் நம்ம. ஸோ அக்யூரசிங்கிற விஷயம் அங்கே நிறைய தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம்.
1: அக்யூரசி வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அக்யூரசி இல்லைனாக்கா இந்தியா மேப்பே பக்கத்தில் நாட்டுக்கு போயிடும். ஸோ சர்வேஸ் ஆர் வெரி எஃபிஷியன்டா இருக்கிறாங்க. அவங்க மூலியமா தான் இந்த நாட்டினுடைய ஒரு மேப்பும் பிளஸ் ஸ்டேட் வைட் மேப் இதெல்லாம் பார்த்தீங்களா அக்யூரேசி இல்லைன்னா பண்ணவே முடியாது.
0: இதுவரை அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்கள் உடனான நேர்முகத்தின் 4வது பகுதி இடம்பெற கேட்டீர்கள். இந்நேர்முகத்தின் தொடர்ச்சியை வரும் வியாழக்கிழமை மதியம் 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
2: இன்னும் சில நொடிகளில் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

நேரம் 2:55 10 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் 9 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஊத்து, அடையாமடை, சோலையாறு, குண்டாரணை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பாலமூர், சித்தாறு, பெருஞ்சாணி அணை, காக்காச்சி, கொளச்சல், உப்பாசி, வால்பாறை, புத்தன் அணை, சின்கொனா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், பாபநாசம், சூரலக்கோடு, முள்ளங்கினா விளை, குழித்துறை, முக்கூடல் அணை, கொட்டாரம், செங்கோட்டை, பேச்சிப்பாறை, கன்னியாகுமரி, மாம்பிழத்துறையாறு, களிகள், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, பெரியாறு, ஆணைக்கிடங்கு, மாஞ்சோலை, கொடுமுடியாறு அணை, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், திற்பரப்பு, நாகர்கோவில் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தக்கலை, திருப்பதி சாரம், குருந்தன்கோடு, பூதபாண்டி, கோழிப்போர் விளை, கடனா அணை, தென்காசி, இரண்யேல், தேவாலா, சேர்வலாறு அணை, கன்னிமார், நம்பியாறு அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் தொண்டியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. இன்று தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எங்கும் பெய்து வருகிறது. கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று காணப்படுகிறது. நேற்று கடலோர கர்நாடகம் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகத்தின் உட்பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் கடற்பரப்பில் 3.1 மற்றும் 5.8 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்று உருவாகியிருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை நீலகிரி, கன்னியாகுமரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். எங்கும் மிதமான மழைப்பொழிவு இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்ப உயர்வு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருக்கும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும்.

0: குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 22.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். விவசாயிகளின் மேம்பாட்டுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகளில் தகவல் தொடர்பு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை 427,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் மீதான கலால் வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. தமிழ் திரையுலகை மாற்றி அமைத்த படைப்புகளை வழங்கியவர் பாரதி ராஜா என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இயக்குநர் இமயம் என போற்றப்படும் பாரதி ராஜாவின் இறுதிச் சடங்குகள் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இன்று நடைபெறுகிறது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகைல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி அமெரிக்காவின் ஹில்டர் பிராண்ட் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். நேர்களே, வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: எங்களோட இந்த நிலையத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ரொம்பவே நன்றி. இன்னைக்கு வந்து முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து இந்த மாதவிடாய் அப்படின்றது வந்து என்ன, அதில் வந்து ஆரோக்கியமான ஒரு மாதவிடாய் பீரியட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லுவீங்க மேம்?
1: மாதவிடாய்னா நம்ம இங்கிலீஷில் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது யங் கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸோட நார்மல் ஏஜ் மாதவிடாய். இப்போ ஒரு பெண்ணுக்கு இந்த டைமில் வந்து பீரியட்ஸ் வரும் அப்படின்றது நம்ம எப்படி யோகி நார்மல் ஏஜ் எது சொல்கிறோன்னா, ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 11 14. ஸோ தட் இஸ் நார்மல் ஏஜ். 11 இயர்ஸ்லேருந்து 14 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு எனி டைம் நமக்கு பீரியட்ஸ் வரும்போது அது நம்ம நார்மல் சொல்கிறோம். எடுத்தோடனே நமக்கு பீரியட்ஸ் வராதுங்க. ஸோ அது ஒரு ஸ்டேஜஸாக தான் போகும். ஸோ வி ஸ்டார்ட் வித் டெலார்க்குன்னு சொல்லுவாங்க. டெலார்க்குனா பெண்களுக்கு அந்த பிரெஸ்ட் பட்டிங்னு சொல்லுவாங்க. அப்படி ஃப்ளாட்டாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு. அப்படி வளர வளர என்ன ஆகும்னா பிரெஸ்ட்டில் மட்டும் அப்படி கொஞ்சம் அந்த பட்டிங் மாதிரி கொஞ்சம் பெருசாகும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்னாகும், பியூபார்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய ப்ரைவேட் பார்ட்டில் கீழெல்லாம் வந்துட்டு பியூபிக் ஏரியாவில் வந்து நமக்கு முடி வளர ஆரம்பிக்கும் கேர்ள்ஸுக்கு. ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் தான் மெனார்க்குன்னு சொல்லுவோம். தட் இஸ் த பீரியட் ஸ்டேஜ். ஸோ நமக்கு எடுத்தோன்னே திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா நோ, இதாக சயின்ஸ். நம்மளோட குழந்தை வந்து மெச்சூர் ஆகுறாங்க அப்படின்னுக்கு தீஸ் ஆர் த சயின்ஸ். ஒரு பேரண்டாக இருந்தால் அதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவங்களோட பிரெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகுது நமக்கு தெரியும். ஸோ ஓகே, அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறாங்கன்னு. அவங்க குளிக்கும்போது எழுமோ கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு ஹேர் வந்திருக்கு.

0: அந்த செகண்ட் ஸ்டேஜ் போயிடுறாங்க. தேர்ட் ஸ்டேஜில் அப்போ நம்ம ஆன்டிசிபேட்ரியாக வி வில் நோ ஓகே விதின் 2 or 3 months அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளே நம்ம வந்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு அந்த மெனார்க்குன்னு சொல்லுவாங்க, தட் இஸ் த மென்சஸ். ஸோ பீரியடுன்றது என்னது, நம்ம நார்மல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட் எந்த பெண், ஈவன் அந்த 11-year-old கேர்ள் ஆல்சோ கேன் கன்சீவ். தட் இஸ் த பீரியட் வந்துட்டாங்கன்னா அவங்க சைல்டுஹுட்லேருந்து நெக்ஸ்ட் அடல்ட்ஹுட்டுக்கு போகிறாங்க. ஸோ 11-year-old கேர்ளுக்கு பீரியட்ஸ் வந்துட்டாலே தே ஆர் ரெடி ஃபார் கன்சீவ், அதுதான். ஸோ 11 to 14 இயர்ஸில் எனி டைம் வந்து பீரியட்ஸ் வர்றது நார்மலு. 11 இயர்ஸ்லேயே வந்துருச்சு, நிறையா பேரண்ட்ஸ் வந்து வருத்தப்படுவாங்க, ரொம்ப சீக்கிரமாக வந்துருச்சு, எனக்கெல்லாம் 14 வயசில் தான் வந்துச்சுன்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தோட ஏஜ் லிமிட்ஸும் கம்மியாயிட்டு வருது, ப்ராபப்ளி நம்மளோட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், உணவு வகைகளாக இருக்கலாம். ஸோ 11ன்றது ஓகே, கரெக்டான ஏஜ் தான். அதுக்கும் முன்னாடி எங்கள் நாங்கள் நிறையா 8, 9 ஏஜில் கூட கிட்ஸ் பார்க்குறோம், வரது கூட பார்க்குறோம். திஸ் இஸ் பியூர்லி ஃபுட் ஐட்டம்ஸு, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்னால தான் நமக்கு சீக்கிரமாக இந்த மெச்சூரிட்டி ஆகுது. ஸோ இந்த பீரியட்ஸ் நம்ம பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர்றது டெஃபினட்டாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். சின்ன பிள்ளைக்கு திடீர்னு ஒன்று வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது என்னன்னு புரியாது. ஸோ இது வந்து மதராக இருந்துட்டு அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுவாங்க. ஸோ பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வர்றது இட் கேன் பி ஃபார் 3 days, ஈவன் 2 days கூட இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், சம்டைம்ஸ் அது 15 days கூட இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ட்ராக் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 days வந்துருச்சு, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு ட்ராக் பண்ணலாம். 3 days ஓகே, 7 days ஓகே, 15 days வரைக்கும் கூட சில டைம் ஃபஸ்ட்டு பீரியட்ஸான பெண்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி வருதுன்னா நம்ம முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா, தட் இஸ் நார்மல் ஃபிசியாலஜி தான், பயப்பட வேண்டாம். அவங்களுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும், அவங்க அனிமிக்காக போயிடக்கூடாதுன்னு பார்க்கணும். அதாவது ரத்தம் வந்து நம்ம பாடியில் ஃபுல்லாக கம்மியாகிடக்கூடாதுன்னு பார்க்கணும். ஸோ அதனால தான் நம்ம பெரியவங்களாம் நிறையா கொடுப்பாங்க, பீரியட்ஸ் ஆனாலே தேல் ஸ்டார்ட் கிவிங் அயன் ரிச் டயட்டாகவே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், முட்டை சாப்பிட சொல்லுவாங்க, கீரை நிறையா நம்ம நான்வெஜிடேரியன் போடுவாங்க, அதுக்குன்னு தனியாக சாப்பாடு வச்சே இது பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லது தான் ஃபார் நம்மளோட ஹெல்த்தோ, நம்மளோட அயன் வந்து ரிசர்வ் வந்து ரிப்ளினிஷ் பண்ணுறதுக்காக தான் அது கொடுக்குறோம். ஸோ 15 days பீரியட்ஸ் போகுதுன்னு சொல்கிறவங்க பயப்பட வேண்டாம், பட் இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்கள். நம்மளோட குழந்தையோட கண் நாக்கெல்லாம் ரெட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம கண் கொஞ்சம் கீழே எடுத்து பார்த்தோன்னா அது கொஞ்சம் ரெட்டாக இருக்கான்னு பார்க்கணும், நாக்கு கொஞ்சம் ரெட்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை கொஞ்சம் ஒயிட்டாக இருக்குன்னு தெரிஞ்சாலே உடம்புல வந்து ரத்தம் கம்மியாயிருச்சு, தட் இஸ் அ டைம் நம்ம பேனிக் ஆகணும், அப்போ வந்து கட்டாயமாக நம்ம டாக்டர்கிட்ட பார்க்கணும். ஸோ 3 days வர்றது நார்மல் தான், 15 days வர்றது நார்மல் தான். அன்டில் அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இல்லாமல் இருக்கிற வரைக்கும் இட் இஸ் நார்மல். பட் ரொம்ப பீரியட்ஸ் போகுது, பட் அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சோர்ந்து போகிறாங்க அப்படின்னா கட்டாயமாக டாக்டர் பார்க்கணும். ஸோ இதுதான் நார்மல் பீரியட்ஸ்.
1: ஓகே மேம், இப்போ பீரியட்ஸ் அப்படின்னா இந்த மாதவிடாய் அப்படின்றது வந்து பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ரத்தப்போக்கு அப்படின்றது வந்து இருக்கும் அப்படின்றது தான். ஆக்சுவலாக வந்து என்ன நடக்குது மேம் உடம்புக்குள்ளே, அது வந்து எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியுங்களா?
0: ஸோ ஒன்ஸ் அதான் நம்ம பீரியட்ஸ் அந்த மெனார்க்கு வந்துட்டாலே நம்ம சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நம்மளோட சைக்கிள்னு பார்த்தோன்னா நார்மல் சைக்கிள் இஸ் பிட்வீன் 28 to 35 days. ஸோ 28 days ஒன்ஸு நமக்கு பீரியட்ஸ் ஆகிறது நார்மல், 35 days பீரியட்ஸ் ஆகுறது நார்மல் தான். அதுக்கு கம்மியாக போனால் தான் வந்து நம்ம அந்த பாலிகோன்னு சொல்லுவோம், அதுக்கும் மேலே ரொம்ப கேப் விட்டு போனால் பாலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 28-35 weeks, சில பேர் எனக்கு 28 weeks வந்தது, சில பேர் 30 நாளாயோ வரல, 35 நாளாயோ வரல, பயப்பட வேண்டாம். 35 weeks வரைக்கும், 35 days வரைக்கும் இட் இஸ் அப்சல்யூட்லி நார்மல். 28 to 35 days நம்ம பீரியட்ஸ் வந்து வரும், இது ஒரு ரெகுலர் சைக்கிள். அந்த இப்போ நம்ம நார்மலாக 28 days வச்சுக்கலாங்க, நார்மல் 28 days என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு செவன் டேஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ். என்னாகும், நமக்கு பீரியட்ஸ் வந்து முடித்த உடனே நம்மளோட பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் வந்து நல்லா வெளியில் வரும். ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், எல்லாமே பண்ண தோணும், வாக்கிங் போகலான் தோணும், புக்ஸ் படிக்கலாம் தோணும், எல்லோரையும் நல்லவங்களாக தெரிவாங்க, அப்போ தான் யாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுக மாட்டோம், எவ்ரி திங் வில் பி நார்மல் இன் தட் ஃபாலிகுலர் ஃபேஸ். திஸ் இஸ் அ சைக்ளிக் ரிதம் ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல், அதாவது ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு சைக்ளிக் ரிதம் தான் இது. நீங்கள் நான் வேறெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கிறது தான். அந்த ஃபஸ்ட்டு வீக் பார்த்தோன்னா நல்லா நம்மளும் நல்லா ட்ரெஸ் போடணும்னு பார்ப்போம், நல்லா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ தட் வில் பி நம்மளே கொஞ்சம் நல்லா இருக்கிறது தான் அந்த ஃபஸ்ட் வீக். தென் கம்ஸ் ஓவுலேஷன் ஃபேஸ். ஓவுலேஷன் ஃபேஸ்னால் என்னென்னா நம்மளுடைய கருமுட்டை தான் ஓவரின்னு சொல்லுவோம், அந்த ஓவரிலேருந்து ஒரு எக், அது வந்து ஒவ்வொரு மந்த்தும் அது வரும், அந்த எக்கு வந்துட்டு நம்ம யூட்ரஸ்க்கு வரும். ஸோ தட் இஸ் த ஓவுலேஷன், தட் ஹேப்பன்ஸ் ஒன்லி ஃபார் 24 hours. ஸோ அந்த 24 hours வரைக்கும் ஆல்சோ வீல் பி ஃபைன் ஒன்லி, அதுலேயும் எதுவுமே ஆகாது. ஒன்ஸ் அந்த எக் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அது லூட்டியல் ஃபேஸ் ஸ்டார்ட்ஸ், தட் இஸ் த ப்ரொஜெஸ்ட்ரான் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்தாலே நம்ம அவ்வளோதாங்க, நம்மளோட ஃபுல் பாடி லோ. என்ன நமக்கு எது முன்னாடி ரொம்ப பிடிச்சதோ அது பிடிக்காது, நல்லா பேசினாலும் அவங்களுக்கு கோவப்படுற மாதிரி தான் இருக்கும். அது என்ன ஆகும்னா போக போக நெக்ஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட் அந்த பீரியட் ஸ்டார்டஸ் எக்கு, எக்கு வந்து நமக்கு யூட்ரஸில் இருக்குது. நார்மலி என்னாகும், ஸ்பெர்ம் போய் அந்த எக்கை ஃபர்டிலைஸ் ஆகி பேபி ஆகும். ஸோ எக் வில் பி தேர் ஃபார் 24 hours. ஸோ இஃப் இட் இஸ் நாட் தேர் இட் வில் அங்கே தான் இருக்கும், பட் இட் வில் நாட் ஃபர்டிலைஸ். ஆஃப்டர் 7 days எக்கு வெளியில் வர ஆரம்பிச்சிடும், அந்த கம்ப்ளீட் அந்த எண்டோமெட்ரியும் வெளிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நாள் நெருங்க நெருங்க அந்த 28 days கிட்டே நெருங்க நெருங்க நம்மளோட மூட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ஆகிடும். மூட் ஸ்விங்ஸ் வரும், பாடி ஃபுல்லாக பிளாட் ஆன மாதிரி இருக்கும். இப்போ போட்ட டிஷர்ட் என்ன திடீர்னு பத்த மாட்டேதுன்னு தோணும், ஜஸ்ட் ஒரு லாஸ்ட் வீக் தானே போட்டு இப்போ பத்த மாட்டேதுன்னு தோணும், வயிறு கொஞ்சம் தப்ப போட்ட மாதிரி இருக்கும், நமக்கே ஒரு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் தெரியும், மார்பக பகுதியில் வந்துட்டு வலி தெரியும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த இந்த ஃபேஸ் வந்துட்டு இந்த ஃபாலிகுலர் ஃபேஸ் இஸ் த பெஸ்ட் ஃபேஸ், ஓவலேஷன் ஃபேஸ் தட் இஸ் ஜஸ்ட் ஃபார் 24 hours. அண்ட் தென் த லூட்டியல் ஃபேஸ், லூட்டியல் ஃபேஸ் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதாவது ப்ரொஜெஸ்ட்ரான் வர அந்த ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக ப்ரொஜெஸ்ட்ரான் ஏறிட்டே போகும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஏற ஏற ஏற என்னாகும், ஈஸ்ட்ரோஜன் ஃபுல்லாக கம்மியான பிறகு பீரியட்ஸ் வந்துடும். ஸோ ஒன்ஸ் அந்த பீரியட்ஸ் வந்தோன்னா வீல் பி அப்சல்யூட்லி நார்மல். ஸோ திஸ் சைக்கிள் வந்து ஒவ்வொரு மந்த்தும் நமக்கு வரும்.
1: ஓகே மேம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு அந்த 28 நாள் இப்போ 30 நாள் நான் அப்ராக்சிமேட்டாக வச்சிட்டோம்னா அந்த ஃபஸ்ட்டு 15 நாள் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த நல்லா இருக்கிற அந்த பாடியிலேருந்து மைண்ட் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு 15 நாள்லேருந்து அப்படியே அந்த மூட் பாடி எல்லாமே வந்து லோவர் ஃபேஸ்க்கு போகும் அப்படின்றது. ஸோ இதை தான் வந்து இந்த பிஎம்எஸ்ன்னு சொல்கிறாங்களா மேம்?
0: இதுதான் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, அது விதிவிலக்கே இல்லைங்க, எல்லாருக்குமே வர்றது தான். ஸோ ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸில் நான் சொன்ன மாதிரி இரிட்டபிலிட்டி இருக்கும், ஆங்கர் இஷ்யூஸ் இருக்கும், நான் பாடியிலே சேஞ்சஸ் நமக்கு தெரியும், நமக்கு கொஞ்சம் பிளாட்டிங் தெரியும், சாப்பிட பிடிக்காது, ஸ்லீப்பினஸ்ஸாக இருக்கும், பிரஸ்ட் டெண்டர்னஸ் இருக்கும், ஃபட்டீக் இருக்கும், ஹெட் ஏக், தீஸ் ஆர் மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீமென்ஸ்ட்ரல். திஸ் இஸ் தட்ஸ் வாட் இட் டசன்ட் இவங்களுக்கு இருக்கோ இவங்களுக்கு இருக்காதுன்ட்டு இல்லை, எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ், எவ்ரி கேர்ள் ஹேஸ் இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் திங்ஸ், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். We know this is a cycle, நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் நல்லா இருப்போம், அப்புறம் கொஞ்சம் கிராங்கி ஆகும், அப்புறம் ரொம்ப கிராங்கி ஆகும், நமக்கே தெரிஞ்சிச்சுன்னா டியூரிங் தட் டைம் நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்மளோட மெடிடேஷன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அந்த டைம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே, யூஸ்வலாகவே நம்ம நல்லா சாப்பிடணும் தான், பட் அந்த டைம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கொஞ்சம் நம்மளோட மூட் எலிவேட் ஆகிற மாதிரி வாட் எவர் வீ கேன் ஈட் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ எண்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆகணும்னா கட்டாயமாக நமக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் அதுலேருந்து செட்டிலிங் ஆகும். எது பண்ணாலுமே தீஸ் சிம்டம்ஸ் வில் பி தேர்,
1: அது
0: வந்து தவிர்க்கவே முடியாது. இதுக்கு நம்ம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கே அது தெரியும், என்ன பாரு இப்போ தெரிஞ்சு அறிஞ்சு விழுகிறான் எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க, அது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. திஸ் இஸ் விமன், அவ்வளோதான்.
1: ஓகே மேம், அதை வந்து நம்ம எப்படி இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளே வந்து பாதுகாத்துக்கலாம்?
0: எஸ், பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய பேத்துக்கு தெரியாதுங்க வாட் இஸ் லூட்டியல் ஃபேஸ், வாட் இஸ் ஃபாலிகுலர் ஃபேஸ், நமக்கே இந்த மாதிரி ஒரு சைக்கிள் வருதுன்னு நிறைய பெண்களுக்கு தெரியாது. ஸோ நவ் தே ஹாவ் டு அண்டர்ஸ்டோ நமக்கு தான் ஏதோ பிரச்சனை இருக்க போல இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட்ஸே நிறைய பேர் சொல்லுவாங்க நீ இந்த டைம் எதுக்கு எரிஞ்சு விழுகிறையே இந்த மாதிரி பண்ணுறேன், அவங்களே நிறைய இது பண்ணுவாங்க. பட் சப்போர்ட் சிஸ்டமும் இருக்கணும் நமக்கு, மோர் ஓவர் நமக்கே தெரியணும் திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட், இது என்னோடய ஃபால்ட்டில் நான் எரிஞ்சு விழுகிறதுக்கு, என்னோட ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி பண்ணுது அப்படின்ற ஒரு நமக்கு இன்சைட் வந்தாலே வீல் பிகம் பெட்டர். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றது வீல் பிகம் பெட்டர். நமக்கு என்னன்னே தெரியாமல் எனக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இதில் டிப்ரெஷனில் போவாங்க அந்த டைம். பட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி ஃபேஸ் ஒரு 3-4 days பிஃபோர் உங்களோட பீரியட்ஸ் வரதுக்கு ஜஸ்ட் 1 day முன்னாடி பீக்கில் இருப்பீங்க.
1: எதுக்கு அழுகிறோன்னே தெரியாது,
0: தெரியாது பீக்கில் இருப்பீங்க, என்னடா நடக்குதுன்னு தெரியாது. பட் ஒன்ஸ் யூ நோ திஸ் இஸ் ரொட்டீன், ஓ இதுதான் நடக்குது என் பாடியில், எனக்கு பீரியட்ஸ் வரனால இந்த மாதிரி தான், ஓகே இதுக்கு நான் என்ன பண்ணலாம், வா நம்ம கொஞ்சம் வாக்கிங் போகலாம், வா நம்ம ஏதோ நல்ல ஃபிலிம் பார்க்கலாம், நம்ம நம்மளே வந்துட்டு பார்த்துக்கிட்டா தான் அந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், ஆப்வியஸ்லி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சா ப்ராபப்ளி தே வில் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தேல் சப்போர்ட்.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கும். இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவர்களுடன் நேர்காணல் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து பேசலாம்.

0: ஜெயம் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், அதில் வந்து முக்கியமாக இப்போ வந்து சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமான கோபம், அதிகமான எரிச்சல் அந்த மாதிரி வந்து ஏற்படுது. அதே மாதிரி ஒரு சர்வேல கூட வந்து சொல்லியிருக்காங்க, இந்த நிறையா விமன் வந்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வந்து சூசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதுக்கப்புறமா அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் கூட அந்த பிரேத பரிசோதனை ரிசல்ட்டில் கூட தெரியுது அவங்க வந்து அந்த ஃபேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு கண்டுபிடிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறது இல்லைங்களா? ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுக்கணும்.
1: எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு எப்படின்னு அதான் சொல்கிறேன் பாருங்க, நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியணும், அதுதான் மெயின். இது அவளே கொஞ்சம் இப்படி தான் இருக்கா, கொஞ்சம் அவளுக்கு இந்த டைம் கொஞ்சம் மூட் அவுட்டாக இருக்கா, ஓகே நம்ம அவளை நல்லா பார்த்துக்கலாம் அப்படின்ற நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் வெல் அண்ட் குட். ஆனால் அவங்களையே இன்னும் டிப்ரெஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பிகாஸ் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு நார்மல் டைம் அந்த பீரியட்ஸ் முடிச்ச ஒரு 1 week ஆர் 2 weeks அந்த டைம் வந்துட்டு நம்ம எதாவது சொல்கிறோன்னா இந்த என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் அதே வந்துட்டு ஜஸ்ட் பீரியட்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டோன்னா அது அவங்களுக்கு ரொம்பவே இதாகும்.

0: இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பிச்சை எப்படி சொல்லலாம், அது ஓவர் திங்கிங் எல்லாம் அது வர்றது நார்மல் தான். அந்த இதை சப்போர்ட் சிஸ்டம் அவங்க ஃபேமிலியில் இருந்தால் தான் அவங்களால அதை இது பண்ண முடியும். ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் அது வரும். சூஸிங் அ பார்ட்னர், திஸ் மென்டல் ஹெல்த்னு சொல்கிறல, விமென்ஸ் மென்டல் ஹெல்த்து, விமென் ஹாவ் திஸ் ஹை அண்ட் லோ ஃபேஸஸ் இன் தியர் லைஃப். அது அவங்களோட என்ன சொல்கிறது வரணுங்கிற சொல்லலாம். மென் டோன்ட் ஹாவ் தட், அவங்களுக்கு ஸ்டெடி ஹார்மோன் தான், தே ஆர் த சேம், அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஃப்ளக்சுவேஷன் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இது பண்ணுறது ஒரு வித்தியாசமாக தான் தெரியும். அன்டில் அர் அதர்வைஸ் தி அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் செப்பரேட் இண்டிவிஜுவல், வி ஆர் நாட் தெம், இது ஒரு தனி இண்டிவிஜுவல், இவங்க தனிப்பட்ட ஆளுங்க, இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த சப்போர்ட் சிஸ்டம் நம்ம கொடுக்க முடியும்.
1: ஆனால் இப்போ இந்த இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேச பொருளாக இருக்குது மேம். இந்த மாதிரி ஒரு இந்த பிஎம்எஸ் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்னு நிறையா பேர் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை வந்து எப்படி பார்த்தாங்க, இதை எப்படி அணுகியிருப்பாங்க மேம்?
0: அதே சொல்கிற பார்த்தீங்களா, ஃபுட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நம்ம இப்போ சும்மா இங்கே போனால் கூட வண்டியில் தான் போகிறோம், நடக்க மாட்டேங்கிறோம். ஸோ அப்போல்லாம் நடக்கிறாங்க, அவங்களோட எவ்ரிடே லைஃபே பார்த்தீங்கன்னா தேவை ஒர்க்கிங். ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்க கான்சன்ட்ரேஷன் எல்லாம் மாறிடுது, அவங்களுக்கு ஒரு தனியாக அவங்களுக்கு திங்கிங்கே அவங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு நான் சொன்ன மாதிரி அந்த என்டார்ஃபின்ஸ்ன்ற ஒரு ஹார்மோன் எல்லாம் செக்ரேட் ஆகும்போது கொஞ்சம் அவங்க தாக்கு பிடிச்சிக்கிட்டாங்க. தட் இஸ் த ட்ரூத், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம அவங்க சமைச்சா தான் சாப்பாடு, நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம அப்செட்டாக இருக்கோம், ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு உட்காருவோம். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க செஞ்சு சாப்பிடும்போது அவங்க மைண்ட் டீவியேட் ஆகுது. அந்த டீவியேஷன் அவங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க கோப்பப் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம்.
1: அண்ட் அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 10 to 15 குழந்தைகள் வரைக்கும் இருக்கும். அண்ட் அது வந்து ஏதாவது ஒரு இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா மேம்?
0: நோ சார், அதில் எதுவும் சம்மந்தமே இல்லை. நம்ம விமன் ஆர் வி ஆர் மேட் ஃபார் தட். ஸோ ரீப்ரொடக்ஷன்றது வந்துட்டு அப்போல்லாம் 10, 12, even 15 பிள்ளைங்க பெற்றவங்களாம் கூட இருக்காங்க, நார்மலாக இருப்பாங்க, அது பண்ணிவிட்டு ஆப்சொலுட்லி நார்மலாக இருப்பாங்க. உடனே ஒரு 1 month கழிச்சு ஒர்க்குக்கெல்லாம் போயிடுவாங்க, நார்மலாக இருப்பாங்க. அப்போல்லாம் சிசரியன் செக்ஷன் கூட கிடையாது, எல்லாமே நார்மல் டெலிவரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆனால் இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால தான் நமக்கு ஒவ்வொரு ஈவன் அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி நம்ம கெடுக்கிறதே பெரிய விஷயமா ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. பிஃபோர் அண்ட் ஆல் இட் வாஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டே குழந்தை பெற்ற முடிச்சு ஓகே நெக்ஸ்ட் உடனே கன்சீவ் ஆகிடுவாங்க, தட் அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. நம்மளோட ஃபுல் பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு, நம்மளோட வாக்கிங் கம்மி ஆயிடுச்சு, நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் கம்மி ஆயிடுச்சு, ஈவன் நம்மளோட ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் திங் நம்ம ஸ்லீப். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா 7-8 மணிக்கெலாம் படுத்துருவாங்க, அதுக்கு மேலே ஒருத்தர் முடிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ 12 மணிக்கு குறைவாக யாருமே படுக்கிறது இல்லை, ஃபோனில் உட்காந்துருக்காங்க. ஸோ தட் அண்ட் ஆல் கிவ்ஸ் அ மேஜர் இம்பாக்ட் ஆன் அவர் பாடி.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த முக்கியமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ஒரு 10 to 7 வந்து அந்த மூட் ஸ்விங், அதே மாதிரி பாடி வந்து ரொம்ப லோவாக இருக்கிறது. ஸோ இதுக்கான தீர்வு இல்லைனா வந்து இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா, ஒரு சின்ன தீர்வு அப்படின்னு சொன்னிங்கன்னா என்ன சொல்லுவீங்க மேம்?
0: அதான் சொல்கிறல, உங்களுக்கு தெரியும், எங்களோட சைக்கிள் தெரிஞ்சிருச்சா, உங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, ஓகே நவ் ஐ என்ட்ரிங் இன்டு லூட்டியல் ஃபேஸ். அது நீங்கள் ட்ராக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் மூடு உங்களுக்கு அப்செட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். தென் அந்த டைம் உங்களோட மைண்டை நீங்கள் டிவியேட் பண்ணுறதுக்கு வாட் வீ கேன் டூ, மார்னிங் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறீங்களா, மெடிடேஷன் பண்ணுறீங்களா, கொஞ்சம் டயட் மாற்றுறீங்களா, ஸ்லீப்பிங் டைமிங் மாற்றுறீங்களா, கொஞ்சம் சீக்கிரமாக படுக்கலான்றது பண்ணுறீங்களா, தட் ஓன்லி கேன் ஹெல்ப். மற்றபடி தேர் ஆர் நோ மெடிசன்ஸ் ஃபார் திஸ். இஃப் வி கேன் கிவ் ஆன்டி டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் நம்ம ஆன்டி டிப்ரெஷன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்காகாது. ஸோ இது எவ்ரி இண்டிவிஜுவலோட ஓன் எஃபர்ட்ல தான் இதை நம்ம வெளில வர முடியும்.
1: ஓகே மேம், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதவிடாய் காலகட்டத்தில், அதாவது இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு வலி இது வந்து இயல்பானதுன்னு சொல்லிட்டீங்க, பட் அது வந்து எந்த ஒரு இதை கிராஸ் பண்ணும் போது நம்ம மருத்துவர்
0: கட்டாயமாக. ஸோ இதே நான் உங்களுக்கு சொன்னேன், பீரியட்ஸ் 3 days இருக்கும், 5 days இருக்கும், 7 days இருக்கும். சில பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப பெயினாக இருக்கும், சில பேர்த்துக்கு செகண்ட் டே ரொம்ப பெயினாக இருக்கும், சில பேர்த்துக்கு த்ரூ அவுட் த பீரியட்ஸ் பெயினாக இருக்கும். பெயின் வந்து பீரியட்ஸில் வர்றது நார்மல் தான், பிகாஸ் நம்ம யூட்ரஸ்ன்னு சொல்கிற கர்ப்ப பெயின் சொல்லுவோம், அதுலேருந்து ஒரு லைனிங் வந்து அப்படியே உறிஞ்சி வருதுங்க. எப்படி நம்மளோட ஸ்கின் உறிஞ்சால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு லைன் உறிஞ்சி வரும்போது எப்படி பெயின் இருக்கும், அந்த பெயின் இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அது ஃபஸ்ட் டேலேயும் உரியலாம், செகண்ட் டேலேயும் உரியலாம். ஸோ வி எக்ஸ்பெக்டிங் தட் பெயின். அதுக்கு மேலே அவங்களுக்கு பெயின் இருக்குன்னா கட்டாயமாக நம்ம பார்க்கணும், அதோ ரொம்ப அவங்களால முடியவே முடியாது, என்னால் எந்திரிக்கவும் முடியல அப்படின்ற அளவுக்கு பெயின் இருக்குன்னா கட்டாயமாக நம்ம பார்க்கணும். ப்ளீடிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பேட் சேஞ்ச் பண்ணுறோம், மோர் தென் 5 pads நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக பார்க்கணும். ஸோ ப்ளீடிங் கட்டாயமாக பார்த்தாகணும், பெயின் கட்டாயமாக பார்த்தாகணும். நமக்கே அந்த ஒரு ஃபீல் தெரியும், அந்த ஒரு பெயின், அந்த ஒரு சம்திங் கம்மிங் அவுட் ஆஃப் அவர் பாடி வந்துருச்சுன்னா ஓகே நவ் பெட்டர் அப்படின்ற போது தட் இஸ் ஓகே. பட் த்ரூ அவுட் யுவர் பீரியட் டைம், 3 days, 4 days, 5 days த்ரூ அவுட் எனக்கு பெயினாகவே இருக்குது,

0: பெயினாகவே இருக்குது அப்படின்ற போது கட்டாயமாக நம்ம பார்த்தாகணும். நிறைய காரணங்களாக இருக்கலாம், அதாவது கர்ப்பப்பை வீக்கம்னு சொல்லுவோம், பல்கி யூட்ரஸ் ஆர் அடினோமயோசிஸ் சேஞ்சஸ், ஈவன் ஃபைப்ராய்ட், அந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தியான பீரியட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நீங்கள் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அது வந்து இப்போது ஃபஸ்ட் பீரியட் பற்றி நிறையா பேசணும். அண்ட் இப்போ வந்து சாதாரணமாக ஒரு பெண்ணுக்கு வந்து எத்தனை நாள் வந்து பீரியட்ஸ் ஆகணும், அது வந்து எந்த அளவுக்கு எந்த அளவில் இருக்கணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அந்த நார்மல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் 28 days to 35 days ஆகிறது நார்மல் தான். அதில் வந்துட்டு உங்களுக்கு 3 days to 5 days to 7 days இஸ் அப்சல்யூட்லி நார்மல். ஃபஸ்ட்டு 2 days கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருக்கும், 3rd day கம்மி ஆகிடுது நார்மல். அதே மாதிரி 3 days கம்மி ஆகிட்டு 4-5 days கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது, அதுவும் நார்மல். 7 days வரைக்குமே எனக்கு ஃப்ளோ இருந்தது, அதுவும் நார்மல். ஸோ டில் 7 days நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். எவ்ரி டே நீங்கள் எவ்வளோ பேட் சேஞ்ச் பண்ணுறீங்க கட்டாயமாக முக்கியம், எவ்வளோ சோர்வடைகிறீங்க கட்டாயமாக முக்கியம். தெரியாமல் நம்மளே பேட் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்போம், நமக்கு என்னென்ன ப்ளீடிங் ஆகிட்டே இருக்குது, நம்ம பாடியிலேருந்து பிளட்டு போகுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹோல் பாடி வந்து வீக் ஆகிடும், அனிமியாக போயிடும். ஸோ அது நமக்கே தெரியும். ஸோ நார்மலி நான் சொன்ன மாதிரி ஒரு 4 to 5 pads பர் டே நார்மல், அதுக்கு மேலே போகுது அப்படின்னா நம்ம கட்டாயமாக செக் பண்ணி ஆகணும். பெயினும் நான் சொன்ன மாதிரி அதுதான், நம்ம பெயின் கொஞ்சம் ஓகே பேரபிள், பட் அதிகமாக பெயின் இருந்தால் கட்டாயமாக செக் பண்ணணும். இவங்களுக்கு 2 நாள் தான் ஆகுது, எனக்கு 3 நாள் தான் ஆகணும்னு பயப்பட வேண்டாம். அகெயின் இன்னொரு எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எனக்கு 28 days சைக்கிள் தாங்க, பட் எனக்கு இந்த மாதம் சைக்கிள் வரல, லேட் ஆகுதுன்னா வரி பண்ண வேண்டாம். யூ கேன் வெயிட் ஃபார் 10 days. சேம் திங், ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் நான் சொல்ல வருவேன். என்ன ஆகும், மீன் டைம் நீங்கள் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏதோ ஆயிருக்கும் உங்களுக்கு. கேர்ள்ஸுக்கு முக்கியமாக எதில் அடிபடும்னா பீரியட்ஸ், பசங்களுக்கு எதில் அடிபடும்னா முடி, ஸ்ட்ரெஸ் வந்தால் கொட்டுறது முடி. பெண்களுக்கு எங்கே அடிபடும், பீரியட்ஸ், அதில் தான் கை வைக்கும். ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், ஒரு எக்ஸாம் நமக்கு ரிசல்ட் வரப்போகுது, அதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகணும்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த மாதம் தள்ளி தான் போகும் பீரியட்ஸ். ஸோ அது பயப்பட வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வில் காஸ் டிலேட் பீரியட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் என்ன எனக்கு வரல வரலன்னு ஒன்றுமே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஓகே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கடந்து போகிறோம், அதோட எஃபெக்ட் வந்து நம்ம கட்டாயமாக பீரியட்ஸில் தான் காமிக்கும். ஸோ அது வந்து நார்மல் தான்.
1: ஓகே மேம், இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 4 to 5 pads வந்து மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் மினிமமாக ஒரு நார்மல் ஒரு ஹெல்த்தி ரேஞ்சில் வந்து ஒரு எவ்வளோ பேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணுறது ஹெல்த்தி? அண்ட் அதே மாதிரி இப்போது நார்மலாக ஒரு 2 days பீரியடா இல்லை 3 days பீரியடா ஒரு நார்மல் ரேஞ்ச் அப்படின்னா எதை சொல்லுவீங்க மேம்?
0: அதான் டில் 7 days இட்ஸ் நார்மல்.
1: அதே மாதிரி மினிமம்
0: மினிமம் 3 days.
1: த்ரீ டேஸ்
0: டெஃபினட்டாக மினிமம் 3 days. 3 days கீழே போச்சுன்னா ஆலிகோன்னு சொல்லுவோம், அதாவது கம்மியாக அவங்களுக்கு பீரியட்ஸ் வருது. ஸோ அது எதனால காரணம் அப்படின்றது பார்க்கணும். அதாவது 2 days உங்களுக்கு நல்லா ஃப்ளோ இருக்குது, பட் 3rd day உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதான, தட் இஸ் நார்மல் ஒன்லி. பட் 2 days எல்லாமே முடிஞ்சது அதுக்கப்புறமா ஒன்றுமே இல்லைன்னா நம்ம பார்க்கணும்.
1: ஓகே மேம், அது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ் வந்து முதல்ல அவங்க வந்து ஒரு பியூபர்ட்டி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் இருந்தப்போ ஒரு 9 நாள் இருந்திருக்கும், அப்புறம் போக போக அது 7 நாள், 5 நாள், 3 நாள்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள்.
0: அந்த பாடி அடாப்டேஷன் தாங்க. ஸோ நம்மளோட வளர்கிற பிள்ளைனே சொல்லாமே, ஸோ அவங்க வந்து மெச்சூர் ஆக ஆக அவங்க ஏஜில் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆக ஆக நம்ம பாடி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் அப்போது நான் சொல்கிறேன் 15 days கூட இருக்கலாம், பயப்பட வேண்டாம். செகண்ட் மந்த் வராமே இருக்கும், பயப்பட வேண்டாம், வீ கேன் வெயிட். நம்ம பாடி அடாப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாடியில் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் ஆகிறதுக்கு இட் இல் டேக் டைம். ஸோ ஃபாலோயிங் மந்த்ஸ் வரும். நீங்கள் எப்போ பயப்படணும்னா, பீரியட்ஸ் ஆகிட்டு 3 months வரைக்கும் பீரியட்ஸே வரல, அதாவது ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறமா 3 months வரைக்குமே பீரியட்ஸ் வரலன்னா டெஃபினட்டாக டாக்டர் பாருங்கள்.
1: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம் மேம்.

0: இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டுட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த நீங்கள் முதலே சொன்னீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஸ்லீப்பு, ஃபுட்டு எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமான காரணம்னு. பட் ஸோ நான் கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதவிடாய் சுழற்சி, இந்த பீரியட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கரெக்டாக வரணும் அப்படின்னா, வாழ்க்கை முறையில், லைஃப் ஸ்டைலில், அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டு வந்து எப்படியெல்லாம் வச்சுக்கலாம், எப்படி வந்து ஒரு ஹெல்த்தி பீரியட் வரதுக்கு நம்ம நம்மளை
1: முக்கியமாக நான் சொல்லணும் என்னென்னா, இப்போ நிறைய எங்களுக்கு நிறைய பேஷண்ட் வர்றது என்னென்னா, நாங்கள் சிக்கன் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு வராங்க. சரி, நீங்கள் சிக்கன் சாப்பிட்றது பார்த்துட்டீங்க, வேறு என்ன எடுக்கிறீங்கன்னா இட்லி தோசை. ஸோ மெயின் அவங்களோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ த மோர் கார்போஹைட்ரேட்ஸ் வி டேக் ஆர் நம்மளோட பீரியட்ஸ் எல்லாமே பிரச்சனை தாகும். ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி வெரி நீடட் ஃபார் அவர் பாடி. நம்ம எக்காக இருந்தாலும் சரி, சன்னாவானாலும் சரி, எனி ப்ரோட்டீன் டயட் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கணும். நீங்கள் கார்பை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்திங்கனாலே உங்களுக்களோட பாடியில் இருக்கிற ஃபுல் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நல்ல அந்த ஒரு பிரிஸ்க்னஸ் வரும், நமக்கு அந்த பெயின், பீரியட்ஸ் டைம் வர பெயின் கம்மியாகும். தட் இஸ் அ நார்மல் பெயின், பட் அதுவே உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் தான் வரும். இப்போ நிறையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க சீக்கிரமாக மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க, பீரியட்ஸ் வந்துடுது அப்படின்றதுக்காக சிக்கன் கொடுக்குறதே நிப்பாட்டிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப தவறு. சிக்கனில் வந்து அது போடுறாங்க, இது போடுறாங்க. நம்ம சிக்கனில் எது வேணாலும் அவங்க போடலாம். தட் இஸ் வாட் அவர் ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. பட் இட் இஸ் அ ஸ்டேபிள் ப்ரோட்டீன். அதை நம்ம குக் பண்ணும்போது, வென் யூ குக் இட் கம்ப்ளீட்லி, எதுவுமே இருக்க போகிறதில்ல, ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகுது. அண்ட் இட்ஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். நீங்கள் ஒரு முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சிக்கன் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன்ஸ். ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ் வெறும் ரைஸ் ரைஸ் ரைஸாக நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். மதியானம் மேக்ஸிமம் கொஞ்சோண்டு பொரியல் சாப்பிடுவோம். பட் மேக்ஸிமம் நம்ம ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட பீரியட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்.
0: ஓகே மேம், அப்போ வந்து நம்ம ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. வேறு என்ன மாதிரியான மாற்றங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து வேறு என்ன?
1: உட்காந்துட்டே இருக்கிறதுக்காக தவிர்க்கணும். நம்ம கிட்ஸும் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளையே பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அது நம்ம கட்டாயமாக தவிர்க்கணும். நம்ம ஸ்டாக்னண்ட்டாக நிற்க நிற்க த மோர் நம்மளோட ஃபேட் தான் டெபாசிட் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் மூமெண்ட் ஆரம்பிக்கணும், வாக்கிங் போகணும், ஈவன் சின்ன கடை பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறது கூட வண்டியில் போகிறத தவிர்த்துட்டு நடந்து போகணும். ஸோ இந்த நம்மளோட நார்மல் ரொட்டீனாக பண்ணுறதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும்.
0: ஓகே மேம், அப்போ ஒரு நல்ல ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட், நல்ல ஒரு ப்ரோட்டீன்,
1: ஒரு வாக்கிங். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கார்டியோ த்ரெட்மில் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 1 month மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்க. கொஞ்சம் நேரம் ஒரு வாக்கிங், ஒரு 15 minutes கூட போதுங்க. வாக்கிங் மட்டும் பண்ணுங்க, ப்ரோட்டீன் டயட் மட்டும் கொஞ்சம் நம்ம இட்லி தோசை ரைஸை கம்மி பண்ணிட்டு அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சேர்த்துங்க. எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், பன்னீர் ஆர் ராஜ்மா சன்னா, எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், சிக்கன் மட்டன், ஏதோ ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு, ஆப்வியஸ்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட்டாயமாக எடுப்பீங்க. கார்போஹைட்ரேட்ஸ் இந்த அரிசி அதை மட்டும் கம்மி பண்ணிட்டோன்னா நல்ல சேஞ்சஸ் தெரியும்.
0: ஓகே மேம், இப்போ லிசனர்ஸ்க்கு வந்து டக்குனு ப்ரோட்டீன் அப்படின்னா ஒரு என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து ஒரு 4-5 நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: நான் வெஜிடேரியனுக்கு பார்த்தோன்னா நமக்கு இந்த ராஜ்மான் வரும், நம்மளோட பருப்பு, நம்மளுடைய சன்னா, மூக்கடலை, அதில் ப்ரௌன் சன்னா இருக்குது, ஒயிட் காபுல் சன்னான்னு சொல்லுவாங்க அந்த இது. எனி பல்சஸ் நமக்கு இந்த பீன்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன பீன்ஸு, அந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ வெஜிடேரியனில் பன்னீர், முக்கியமாக பன்னீர், வெரி குட் ப்ரோட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடேரியன் சைடில் போகலாம். நம்மளோட நான்வெஜ் சைடு போயிட்டிங்கன்னா எக்கு, சிக்கன், மட்டன் அதெல்லாம் தான். இதுலேயே ஸ்டேபிளாக நல்ல ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சிக்கன், நமக்கு அஃபோர்டபிலிட்டியும் அதிகம், ப்ளஸ் நம்ம நல்ல அது நமக்கு என்ரிச், நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கும் உடம்புக்கு. நமக்கு எக்கு வந்து அவ்வளோ சாப்பிட முடியாது நம்மளால். எக்கு நிறைய பேர் சாப்பிட்றாங்க, எக் ஒயிட்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் ஜிம் போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக் ஒயிட் சாப்பிடுவாங்க, பிகாஸ் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்ட்டுன்னு. ஃபீமேல்ஸெல்லாம் அது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவங்களால கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பிகம் மோர் உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் எடுத்தால் கூட போதும். ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அது கிடைக்கும்.
0: ஓகே மேம், இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹார்மோன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படி இருக்கும்போது இந்த தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை வருங்களா, அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கட்டாயமாக. ஸோ நம்ம இப்போது நார்மலாக இப்போ நமக்கு பியூபர்ட்டி அட்டைன் ஆகிட்டாங்க, அவங்க நார்மலாக போயிட்டு இருக்காங்க. ஸோ 1 point of time அவங்க ஒரு 18 years 19 years ஆகும்போது சடனாக அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது, கோல்ட் இன்டாலரன்ஸ், அதாவது ரொம்ப குளிர மாதிரி இருக்குது, கொஞ்சம் குளிர்னா கூட அவங்களுக்கு ஏதாவது போத்திக்கணும் போல தோணுது, அந்த மாதிரிலாம் இருக்கிற காரணம் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தைராய்டு. தைராய்டு ஹார்மோன், அது நம்ம கிளாண்டு, அது நம்ம கழுத்தில் இருக்குது, அதுலேருந்து நமக்கு ஒரு ஹார்மோன்

0: ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது, மூணு விதமான ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, T3, T4, TSH. ஸோ இந்த ஹார்மோன் அதிகமானாலும் நமக்கு பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். ஸோ அந்த ஹார்மோன் லெவல்னால நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஹீட்டை டாலரேட் பண்ண முடியாது, கம்மியாயிடுச்சுன்னா கோல்டை டாலரேட் பண்ண முடியாது. இது வந்து டைரெக்டாக நம்மளோட கர்ப்பப்பையை வந்து நம்மளோட அந்த ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிரெயின் தான் வந்து நமக்கு எல்லாமே பண்ணுதுங்க. ஸோ அந்த பிடியூட்ரி ஆக்சஸ் வந்துட்டு போய் தான் நமக்கு இந்த டைமில் பீரியட்ஸ் வரணும் நல்லா கரெக்டாக பண்ணுறது அந்த பிரெயினோட இது தான், அதை வந்து இது இது பண்ணி விட்றோம், இந்த தைராய்டு ஹார்மோன் இது பண்ணி விட்றோம். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வர்றது லேட் ஆகும், சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பீரியட்ஸ் வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸாக வரும். ஸோ அதனால் நிறைய பிரச்சனை வரும் தைராய்டுனால. ஸோ தைராய்டு செக்அப் பண்ணிக்கிறது பெட்டர். நமக்கே தெரியுது கொஞ்சம் லெத்தார்ஜியாக தெரியுது, கோல்ட் இன்டாலரண்டாக தெரியுது, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா தைராய்டு செக்அப் பண்ணுறது பெட்டர்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த மாதவிடாய் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து ஆரோக்கியமாக கருத்தரிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஆரோக்கியமாக கருத்தரிக்கிறதுக்கு அவங்களுடைய பாடி வந்து எப்படி எந்த கண்டிஷனில் இருக்கணும் மேம்?
0: எஸ், ஸோ எவ்ரி கல்யாணம் ஆகிட்டால் நம்ம வந்து PQ 1 இயர் அவங்களோட, நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறீங்கன்னா 1 இயர், 1 இயரில் வந்துட்டு அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா வி பிரிங் இட் அஸ் அ நார்மல் ப்ரெக்னன்சி தான். 1 இயருக்கு மேலே அவங்களுக்கு 1 இயரும் ஆயும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகலைன்னா அது வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு கொண்டு வரோங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டினா குழந்தை இல்லாத தன்மை தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். பிரச்சனை வந்துட்டு ஜெண்டர் சைடாகவும் இருக்கலாம், மேல் சைட்லேயாகவும் இருக்கலாம், ஃபீமேல் சைட், அதாவது ஹஸ்பண்ட் சைட்லேயும் இருக்கலாம், ஒய்ஃப் சைட்லேயும் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபீமேல் சைடில் நம்ம பார்க்க போனால் எப்படின்னா நம்மளோட பீரியட்ஸ் ரெகுலராக வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அதுதான் மெயின். ஸோ இப்போ நம்ம கல்யாணம்னு சொல்லி நம்ம என்டர் ஆகிறோன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளோட பாடி ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிறது பெட்டர். லைக் நம்மளோட CBC நார்மல், நம்மளோட ரத்த அளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறது, தைராய்டு டெஸ்ட் நார்மலாக இருக்குன்றது பார்த்துறது, சுகர் லெவல் நார்மலாக இருக்குதான்னு பார்த்துக்கிறது, இது நம்ம பார்த்துக்கிறது நல்ல கரெக்டான இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், நம்ம 1 இயர்க்குள்ளே கன்சீவ் ஆகிட்டோன்னா நமக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, எந்த பிரச்சனையோட நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸில் ஃபாலிகுலர் ஃபேஸு, தென் வி ஹாவ் லூட்டியல் ஃபேஸ், அந்த நடுவில் இருக்கிற ஃபேஸில் தான், அதாவது ஓவலேஷன் ஃபேஸில் தான் நம்ம கன்சீவ் ஆக முடியும். ஸோ நம்மளோட கேலண்டர் நம்ம நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சீவ் ஆக விரும்புறீங்கன்னா அந்த பீரியட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த டைம் நீங்கள் வந்து கன்சீவ், அந்த டைம் வந்துட்டு நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கட்டாயமாக கன்சீவ் ஆகலாம். ஸோ நார்மலி நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாலே அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டெஸ்ட் நம்ம எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். லைக் நான் சொன்ன மாதிரி நம்ம தைராய்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதில் நம்ம ஹீமோக்ளோபின், பிளேட்லெட் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் லெவல்ஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மேரேஜ், ஸோ மேரேஜில் ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன் சொல்கிறது என்னென்னா 1 இயர்க்குள்ளே நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா, மேரேஜ் ஆகி 1 இயர் கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது ஒன்றா இருந்து கன்சீவ் ஆகிட்டோம்னா அது நார்மல் ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னன்சி. 1 இயருக்கு மேலே அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை, 1 இயருக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை, அவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா வி ஹாவ் டு லுக் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, தட் இஸ் காஸ் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத தன்மை வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 1 இயர் டைமில் வந்துட்டு நம்ம ஆஸ் யூ நான் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம டயட்டு, நம்மளோட சைக்கிளோட இது எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு, அந்த சைக்கிள் மிட், அதாவது நம்ம கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா நமக்கு தாராளமாக கன்சீவ் ஆகிடலாம். அதுக்கு அதையும் மீறி நமக்கு 1 இயருக்கு அப்புறமா நம்ம கன்சீவ் ஆகலை அப்படின்னா தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்ளம்ன்றது வெறும் பெண்ணோட சைடு மட்டுமே நம்ம பார்க்க முடியாது, மேலோட சைடும் நம்ம பார்க்குற மாதிரி வரும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கப், மதருக்கு ஐ மீன் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு ரெண்டு பேருக்குமே தனியாக செப்பரேட்டாக ஒர்க்கப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஓவலேஷன் டைம் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் இருக்காது, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லுங்க மேம்?
0: ஸோ அந்த மிட் சைக்கிளில் தான் நமக்கு அந்த ஓவலேஷன் வரும். ஸோ மிட் சைக்கிளில் வரும்போது நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்து பேசல் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூரிங் தட் டைம். அண்ட் சர்விக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்வோம், சர்விக்கல் மியூக்கஸ் வந்து நம்ம நார்மலாக பெண்களுக்கு வெள்ளப்படுறது நார்மல் தாங்க, அது நம்ம ஹார்மோனல் சேஞ்சினால வெள்ளப்படும். அந்த வெள்ளப்படுறது வந்து இட் வில் பி ஜஸ்ட் லிட்டில் வாட்டரியாக கூட இருக்கும், ஆர்டர்லெஸ், ஸ்மெல் எதுவுமே இருக்காது, எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த ஓவலேஷன் டைம் அப்போ என்ன ஆகும்னா அந்த வெள்ளப்படுறது வந்து ஒரு மில்கியாக இருக்கும், கொஞ்சம் ஜெலி டைப்பாக இருக்கும், அகெயின் அது வந்து ஸ்மெல்லியாக இருக்காது, இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. ஸோ தட் இஸ் த டைம் ஆஃப் ஓவலேஷன். ஸோ இதுதான் நமக்கு அது தெரியும், ஓகே நமக்கு ஓவலேஷன் ஆகிட்டுருக்கோன்னு. நம்ம நார்மலாக வெள்ளப்படுறது இல்லை, நிறைய பேருக்கு வெள்ளையும் படாமல் இருக்கலாம், பட் அந்த ஓவலேஷன் டைமில் கட்டாயமாக அது வரும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு பெண் வந்து நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய நிகழ்ச்சியில் பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவங்க கூட பேசிட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாம்.

அலைப்பாயுதே திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில பெண்களின் மாதவிடாய், ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலன் குறித்து டாக்டர் ஷீபா அவங்க கூட பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த நீங்கள் முதலே சொன்னீங்க இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி ஸ்லீப்பு, ஃபுட்டு எல்லாமே வந்து இதுக்கு முக்கியமான காரணம்னு. பட் ஸோ நான் கேட்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதவிடாய் சுழற்சி, இந்த பீரியட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு

0: கரெக்டாக வரணும் அப்படின்னா வாழ்க்கை முறையில் லைஃப் ஸ்டைலில், அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்டு வந்து எப்படியெல்லாம் வச்சுக்கலாம், எப்படி வந்து ஒரு ஹெல்த்தி பீரியட் வரதுக்கு நம்ம நம்மளை மெயின் பண்ணலாம்.
1: முக்கியமாக நான் சொல்லணும் என்னென்னா, இப்போ நிறைய எங்களுக்கு நிறைய பேஷண்ட் வர்றது என்னென்னா, நாங்கள் சிக்கன் சாப்பிட்றதே நிப்பாட்டிட்டோம் அப்படின்னு வராங்க. சரி, நீங்கள் சிக்கன் சாப்பிட்றது நிப்பாட்டிட்டீங்க, வேற என்ன எடுக்கிறீங்கன்னா இட்லி தோசை. ஸோ மெயின் அவங்களோட ஃபுட்டு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ த மோர் கார்போஹைட்ரேட்ஸ் வி டேக் ஆர்ல நம்மளோட பீரியட்ஸ் எல்லாமே பிரச்சனை தான் ஆகும். ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி வெரி நீடட் ஃபார் அவர் பாடி. நம்ம எக்காக இருந்தாலும் சரி, சன்னாவானாலும் சரி, எனி ப்ரோட்டீன் டயட் நம்ம கட்டாயமாக எடுத்துக்கணும். நீங்கள் கார்பை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்திங்கனாலே உங்களுக்களோட பாடியில் இருக்கிற ஃபுல் சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். நல்ல அந்த ஒரு பிரிஸ்க்னஸ் வரும், நமக்கு அந்த பெயின் பீரியட்ஸ் டைம் வர பெயின் கம்மியாகும். தட் இஸ் அ நார்மல் பெயின், பட் அதுவே உங்களுக்கு கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தால் தான் வரும். இப்போ நிறையா பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, குழந்தைங்க சீக்கிரமாக மெச்சூரிட்டி ஆயிடுறாங்க, பீரியட்ஸ் வந்துடுது அப்படின்றதுக்காக சிக்கன் கொடுக்குறதே நிப்பாட்டிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப தவறு. சிக்கனில் வந்து அது போடுறாங்க, இது போடுறாங்க. நம்ம சிக்கனில் எது வேணாலும் அவங்க போடலாம். தட் இஸ் வாட் ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க, இதெல்லாம் போடுறாங்க. பட் இட் இஸ் அ ஸ்டேபிள் ப்ரோட்டீன். அதை நம்ம குக் பண்ணும்போது, வென் யூ குக் இட் கம்ப்ளீட்லி, எதுவுமே இருக்க போகிறதில்ல, ஒன்லி ப்ரோட்டீன்ஸ் இருக்க போகுது. அண்ட் இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். நீங்கள் ஒரு முட்டை ரெண்டு முட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சிக்கன் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன்ஸ். ஸோ நம்மளோட கார்போஹைட்ரேட்ஸ் வெறும் ரைஸ் ரைஸ் ரைஸாக நம்ம சாப்பிட்டுட்ருப்போம். மதியானம் மேக்ஸிமம் கொஞ்சோண்டு பொரியல் சாப்பிடுவோம். பட் மேக்ஸிமம் நம்ம ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுக்கும்போது நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட பீரியட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும்.
0: ஓகே மேம், அப்போ வந்து நம்ம ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. வேறு என்ன மாதிரியான மாற்றங்கள் லைஃப் ஸ்டைலில் வந்து வேறு என்ன?
1: உட்காந்துட்டே இருக்கிறதுக்காக தவிர்க்கணும். நம்ம கிட்ஸும் பார்த்தீங்கன்னா, என் பிள்ளையே பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அது நம்ம கட்டாயமாக தவிர்க்கணும். நம்ம ஸ்டாக்னண்ட்டாக நிற்க நிற்க த மோர் நம்மளோட ஃபேட் தான் டெபாசிட் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் மூமெண்ட் ஆரம்பிக்கணும், வாக்கிங் போகணும், ஈவன் சின்ன கடை பக்கத்தில் இருக்க கடைக்கு போகிறது கூட வண்டியில் போகிறத தவிர்த்துட்டு நடந்து போகணும். ஸோ இந்த நம்மளோட நார்மல் ரொட்டீனாக பண்ணுறதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணாலே நமக்கு நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும்.
0: ஓகே மேம், அப்போ ஒரு நல்ல ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட், நல்ல ஒரு ப்ரோட்டீன்,
1: ஒரு வாக்கிங். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கார்டியோ த்ரெட்மில் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் வாக்கிங் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 1 month மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். கொஞ்ச நேரம் ஒரு வாக்கிங், ஒரு 15 minutes கூட போதுங்க, வாக்கிங் மட்டும் பண்ணுங்கள். ப்ரோட்டீன் டயட் மட்டும் கொஞ்சம், நம்ம இட்லி தோசை ரைஸை கம்மி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சேர்த்துங்க. எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், பன்னீர் ஆர் ராஜ்மா சன்னா, எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், சிக்கன் மட்டன், ஏதோ ஒரு ப்ரோட்டீன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு, ஆப்வியஸ்லி நீங்கள் வெஜிடபிள்ஸ் கட்டாயமாக எடுப்பீங்க. கார்போஹைட்ரேட்ஸ் இந்த அரிசி அதை மட்டும் கம்மி பண்ணிட்டோன்னா நல்லா சேஞ்சஸ் தெரியும்.
0: ஓகே மேம், இப்போ லிசனர்ஸ்க்கு வந்து டக்குன்னு ப்ரோட்டீன் அப்படின்னா ஒரு என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் வந்து ஒரு 4-5 நீங்கள் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: நான் வெஜிடேரியனுக்கு பார்த்தோன்னா நமக்கு இந்த ராஜ்மான் வரும், நம்மளோட பருப்பு, நம்மளுடைய சன்னா, மூக்கடலை, அதில் ப்ரௌன் சன்னா இருக்குது, ஒயிட் காபுல் சன்னான்னு சொல்லுவாங்க அந்த இது. எனி பல்சஸ் நமக்கு இந்த பீன்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன பீன்ஸு, அந்த மாதிரி பயிர் வகைகள் எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் தான். ஸோ வெஜிடேரியனில் பன்னீர், முக்கியமாக பன்னீர், வெரி குட் ப்ரோட்டீன். ஸோ இதெல்லாம் வந்து வெஜிடேரியன் சைடில் போகலாம். நம்மளோட நான்வெஜ் சைடு போயிட்டிங்கன்னா எக்கு, சிக்கன், மட்டன் அதெல்லாம் தான். இதுலேயே ஸ்டேபிளாக நல்ல ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா சிக்கன். நமக்கு அஃபோர்டபிலிட்டியும் அதிகம், ப்ளஸ் நம்ம நல்ல அது நமக்கு என்ரிச், நல்ல ப்ரோட்டீன் கொடுக்கும் உடம்புக்கு. நமக்கு எக்கு வந்து அவ்வளோ சாப்பிட முடியாது, நம்மளால் எக்கு நிறைய பேர் சாப்பிட்றாங்க, எக் ஒயிட்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் ஜிம் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய எக் ஒயிட் சாப்பிடுவாங்க, பிகாஸ் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்ட்டுன்னு. ஃபீமேல்ஸ் எல்லாம் அது அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவங்களால கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் பிகம் மோர் உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் சிக்கன் எடுத்தால் கூட போதும். ஃபிஷ்ஷு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அது கிடைக்கும்.
0: ஓகே மேம், இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹார்மோன்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். அப்படி இருக்கும்போது இந்த தைராய்டு பிரச்சனை வந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதவிடாய் சுழற்சியில் பிரச்சனை வருங்களா, அதுக்கு ஏதாவது லிங்க் இருக்குங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: கட்டாயமாக. ஸோ நம்ம இப்போது நார்மலாக இப்போ நமக்கு பியூபர்ட்டி அட்டைன் ஆகிட்டாங்க, அவங்க நார்மலாக போயிட்டு இருக்காங்க. ஸோ 1 point of time அவங்க ஒரு 18 years 19 years ஆகும்போது சடனாக அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது, கோல்டு இன்டாலரன்ஸ், அதாவது ரொம்ப குளிர மாதிரி இருக்குது, கொஞ்சம் குளிர்னா கூட அவங்களுக்கு ஏதாவது போத்திக்கணும் போல தோணுது, அந்த மாதிரிலாம் இருக்கிறது காரணம் வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தைராய்டு. தைராய்டு இஸ் அ ஹார்மோன், அது நம்ம கிளாண்டு, அது நம்ம கழுத்தில் இருக்குது, அதுலேருந்து நமக்கு ஒரு ஹார்மோன்ஸ் செக்ரேட் ஆகுது. 3 விதமான ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, T3, T4, TSH. ஸோ இந்த ஹார்மோன் அதிகமானாலும் நமக்கு பிரச்சனை தான், கம்மியானாலும் பிரச்சனை தான். ஸோ அந்த ஹார்மோன் லெவல்னால நமக்கு அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, அவங்களுக்கு வந்து ஹீட்டை டாலரேட் பண்ண முடியாது, கம்மி ஆயிடுச்சுன்னா கோல்டு டாலரேட் பண்ண முடியாது. இது வந்து டைரெக்டாக நம்மளோட கர்ப்பப்பையை வந்து நம்மளோட அந்த ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பிரெயின் தான் வந்து நமக்கு எல்லாமே பண்ணுதுங்க. ஸோ அந்த பிட்யூட்டரி ஆக்சஸ் வந்துட்டு போய் தான் நமக்கு இந்த டைமில் பீரியட்ஸ் வரணும்னு எல்லாம் கரெக்டாக பண்ணுறது அந்த

0: பிரெயினோடது தான், அதை வந்து இது இது பண்ணி விட்றோம், இந்த தைராய்டு ஹார்மோன் இது பண்ணி விட்றோம். ஸோ அதனால தான் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் வர்றது லேட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பீரியட்ஸ் வந்தாலுமே இந்த மாதிரி ஸ்கேண்டி பீரியட்ஸாக வரும். ஸோ அதனால் நிறைய பிரச்சனை வரும் தைராய்டினால. ஸோ தைராய்ட் செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர். நமக்கே தெரியுது கொஞ்சம் லெத்தார்ஜியாக தெரியுது, கோல்ட் இன்டாலரண்டாக தெரியுது, கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா தைராய்டு செக்கப் பண்ணுறது பெட்டர்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த மாதவிடாய் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து ஆரோக்கியமாக கருத்தரிக்கிறது அப்படின்றது வந்து அது வந்து ஆரோக்கியமாக கருத்தரிக்கிறதுக்கு அவங்களுடைய பாடி வந்து எப்படி எந்த கண்டிஷனில் இருக்கணும் மேம்?
0: எஸ், ஸோ எவ்ரி கல்யாணம் ஆகிட்டால் நம்ம வந்து பிக்யூ 1 இயர் அவங்களோட, நீங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்கிறீங்கன்னா 1 இயர், 1 இயரில் வந்துட்டு அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்கன்னா வி பிரிங் இட் அஸ் அ நார்மல் ப்ரெக்னன்சி தான். 1 இயருக்கு மேலே அவங்களுக்கு 1 இயரும் ஆயும் அவங்களுக்கு கன்சீவ் ஆகலைன்னா அது வந்து நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு கொண்டு வரோங்க. ஸோ இன்ஃபர்டிலிட்டினா குழந்தை இல்லாத தன்மை தான் நம்ம இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். பிரச்சனை வந்துட்டு ஜெண்டர் சைடாகவும் இருக்கலாம், மேல் சைட்லேயாகவும் இருக்கலாம், ஃபீமேல் சைடாக தான் ஹஸ்பண்ட் சைட்லேயாகவும் இருக்கலாம், ஒய்ஃப் சைட்லேயாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம ஃபீமேல் சைடில் நம்ம பார்க்க போனால் எப்படின்னா நம்மளோட பீரியட்ஸ் ரெகுலராக வருதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அதுதான் மெயின். ஸோ இப்போ நம்ம கல்யாணம்னு சொல்லி நம்ம என்டர் ஆகிறோன்னா அதுக்கு முன்னாடியே நம்மளோட பாடி ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கிறது பெட்டர். லைக் நம்மளோட சிபிசி நார்மல், நம்மளோட ரத்த அளவு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிறது, தைராய்டு டெஸ்ட்டு நார்மலாக இருக்கன்றது பார்த்தது, சுகர் லெவல் நார்மலாக இருக்குதான்னு பார்த்துக்கிறது, இது நம்ம பார்த்துக்கிறது நல்ல கரெக்டான இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், நம்ம 1 இயர்க்குள்ளே கன்சீவ் ஆகிட்டோன்னா நமக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது, எந்த பிரச்சனையோட நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபேஸில் ஃபாலிகுலர் ஃபேஸு, தென் வி ஹாவ் லூட்டியல் ஃபேஸ், அந்த நடுவில் இருக்கிற ஃபேஸில் தான், அதாவது ஓபுலேஷன் ஃபேஸில் தான் நம்ம கன்சீவ் ஆக முடியும். ஸோ நம்மளோட கேலண்டர் நம்ம நோட் பண்ணிவிட்டு நீங்கள் கன்சீவ் ஆக விரும்புறீங்கன்னா அந்த பீரியட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த டைம் நீங்கள் வந்து கன்சீவ், அந்த டைம் வந்துட்டு நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கட்டாயமாக கன்சீவ் ஆகலாம். ஸோ நார்மலி நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுனாலே அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டெஸ்ட் நம்ம எடுத்து வச்சு பார்த்துக்கலாம். லைக் நான் சொன்ன மாதிரி நம்ம தைராய்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதில் நம்ம ஹீமோக்ளோபின் பிளேட்லெட் எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகர் லெவல்ஸ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம மேரேஜ். ஸோ மேரேஜில் ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன் சொல்கிறது என்னென்னா 1 இயர்க்குள்ளே நம்ம கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னா மேரேஜ் ஆகி 1 இயர் கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது ஒன்றா இருந்து கன்சீவ் ஆகிட்டோம்னா அது நார்மல் ஸ்பான்டேனியஸ் ப்ரெக்னன்சி. 1 இயருக்கு மேலே அவங்களுக்கு கன்சீவ் ஆகலை, 1 இயருக்கு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை அவங்க ட்ரை பண்ணுறாங்க பட் குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னா வி ஹாவ் டு லுக் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, தட் இஸ் காஸ் இன்ஃபர்டிலிட்டி, குழந்தை இல்லாத தன்மை வந்து இன்ஃபர்டிலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த 1 இயர் டைமில் வந்துட்டு நம்ம ஆஸ் யூ நான் சொன்ன மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம டயட்டு நம்மளோட சைக்கிளோட இது எப்படி இருக்குது நம்ம பார்த்துட்டு அந்த சைக்கிள் மிட் அதாவது நம்ம கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் வந்து நம்ம இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டா நமக்கு தாராளமாக கன்சீவ் ஆகிடலாம். அதுக்கு அதையும் மீறி நமக்கு 1 இயருக்கு அப்புறமா நம்ம கன்சீவ் ஆகலை அப்படின்னா தான் நம்ம செக் பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்ளம்ன்றது வெறும் பெண்ணோட சைடு மட்டுமே நம்ம பார்க்க முடியாது, மேலோட சைடோட நம்ம பார்க்குற மாதிரி வரும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒர்க்கப், மதருக்கு ஐ மீன் ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு ரெண்டு பேருக்குமே தனியாக செப்பரேட்டாக ஒர்க்கப் பண்ணுற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து இந்த ஓவலேஷன் டைம் பற்றி சொன்னீங்க இல்லைங்களா, ஸோ அது வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ஒரு அவேர்னஸ் இருக்காது, ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லுங்கள்?
0: ஸோ அந்த மிட் சைக்கிளில் தான் நமக்கு அந்த ஓவலேஷன் வரும். ஸோ மிட் சைக்கிளில் வரும்போது நம்ம நார்மல் டெம்பரேச்சர் வந்து பேசல் டெம்பரேச்சரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் டியூரிங் தட் டைம். அண்ட் சர்விக்கல் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், சர்விக்கல் மியூக்கஸ் வந்து நம்ம நார்மலாக பெண்களுக்கு வெள்ளப்படுறது நார்மல் தாங்க, அது நம்ம ஹார்மோனல் சேஞ்சினால வெள்ளப்படும். அந்த வெள்ளப்படுறது வந்து இட் வில் பி ஜஸ்ட் லிட்டில் வாட்டரியாக கூட இருக்கும், ஆர்டர்லெஸ், ஸ்மெல் எதுவுமே இருக்காது, எரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அந்த ஓவலேஷன் டைம் அப்போ என்ன ஆகும்னா அந்த வெள்ளப்படுறது வந்து ஒரு மில்கியாக இருக்கும், கொஞ்சம் ஜெலி டைப்பாக இருக்கும், அகெயின் அது வந்து ஸ்மெல்லியாக இருக்காது, இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாது. ஸோ தட் இஸ் த டைம் ஆஃப் ஓவலேஷன். ஸோ இதுதான் நமக்கு அது தெரியும், ஓகே நமக்கு ஓவலேஷன் ஆகிட்டுருக்கோன்னு. நம்ம நார்மலாக வெள்ளப்படுறது இல்லை, நிறைய பேருக்கு வெள்ளையும் படாமல் இருக்கலாம், பட் அந்த ஓவலேஷன் டைமில் கட்டாயமாக அது வரும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத நீர்கள் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. இன்றைய ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் பெண்களின் மாதவிடாய் ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் மகப்பேறு நலம் குறித்து டாக்டர் ஷீபா அவங்க கூட நீர்முகம் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய ஹலோ ஊட்டி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி கீர்த்திகா.

0: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. 4 மணினாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. இப்ப வந்து நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்க போறோம். சோ எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து குவிஸ் ப்ரோக்ராம் தான் கேட்க போறோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு வந்து என்ன தலைப்பு?
1: பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும்.
0: ஓகே, திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா பிரேமலதா வந்து என்ட்ரி கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம், இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஜே கீர்த்திகா
1: மற்றும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பிரேமலதா.
0: ஓகே, சூப்பர்.
1: இப்ப பாத்தீங்கன்னா கீர்த்திகா, பொருந்தாத ஒன்று, பொருந்தாத ஒன்றுனா அது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு மொபைல் போன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொபைல் போன் இருக்கு, மொபைல் போனுக்கு பொருந்தக்கூடியது ஸ்விட்ச் பாக்ஸ் அண்ட் என்னது
0: சார்ஜர்
1: பேட்டரி ஸ்கிரீன்
0: ஹெட்போன்ஸ்
1: இல்லைன்னா பிக்சர் இதெல்லாமே வச்சுக்கலாம். இப்ப பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர். அப்போ இப்படிதான் நம்மளோட க்வெஸ்சன் இருக்கும், அது என்னன்னு சொல்லிடலாம் நேயர்களுக்கு. அப்போ பொருந்தாத ஒன்றை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு, பொருந்தாததை அப்படி இல்லைன்னா 4 பொருந்தக்கூடியதா இருக்கும், 1 பொருந்தாததா இருக்கும், இல்லைன்னா 4 பொருந்தாததா இருக்கும், 1 பொருந்தக்கூடிய. அப்போ பொருந்தாத ஒன்றை அதுல கண்டறிக்கணும். அது
0: ஓகே. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்னும் நேயர்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இந்த கான்செப்ட் சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அதை எப்படி பொருந்தாத ஒன்றை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு க்வெஸ்சன் கூட, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் ஒரு 5 விஷயங்கள் சொல்கிறேன். என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பேனா, பென்சில், ரப்பர், புத்தகம், மார்க்கர்.
1: பேனா, பென்சில், புத்தகம், ரப்பர்,
0: மார்க்கர்.
1: புத்தகம்.
0: ஓகே, சூப்பர். ஓகே, இதில் வந்து எப்படி புத்தகம்னு சொல்கிறீங்க?
1: பேனா, பென்சில், ரப்பர், மார்க்கர் எல்லாமே வந்து நமக்கு ரைட்டிங்க்கு அண்ட் அந்த எரேஸ் பண்ணுறதுக்கு. புத்தகம் மட்டும் நம்ம படிக்கிறதுக்கானது,
0: படிக்கிறதுக்கானது. அது பிரிண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, எழுத முடியாது.
1: அது
0: ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து கேட்கப்படும். ஸோ இதுக்கு வந்து நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா
1: 9344901018 9342901018 8300191018. அது இல்லாமல் லேண்ட்லைன் நம்பர் 2966781. வெளியூர் நேயர்களுக்கு 0423 கோட் நம்பரோட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம்.
0: ஓகே,
1: நிகழ்ச்சியில் முதலாக ஒரு பாடல் கேட்கலாம், கொக்கரக்கோ படத்திலிருந்து. இது ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால அபோவ் 40-50 எல்லாம் ரொம்ப நிறைய பேர் கேட்குற கொஞ்சம் மிடில் ரிலேட்டட் சாங்ஸ் கொக்கரக்கோ படத்தில்.

0: நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எதிரும் புதிரும் பொருந்தாத ஒன்றை பொருத்தக்கூடிய நிகழ்ச்சி. அதாவது நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது பொருத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும்.
1: ஆமா, மேட்ச் தி ஃபாலோயிங்,
0: மேட்ச் தி ஃபாலோயிங். இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்கும். அதை வந்து தமிழ்ல பொருத்துகன்னு இருக்கும், இங்கிலீஷ்ல மேட்ச் தி ஃபாலோயிங். அதை பார்த்தா அது எது பொருந்தலையோ அதை நம்ம பொருத்துவோம். அதெல்லாம் பொருந்தக்கூடியத பொருத்துவோம். அந்த மாதிரி தான் இதுவும்.
1: ஆமா, ஆனா இதுல வந்து நம்ம பொருத்துறதுல நம்ம வந்து பொருந்தாத ஒன்றை வந்து கண்டுபிடிக்க போறோம்.
0: கண்டுபிடிக்கிறோம்.
1: ஓகே, இந்த நிகழ்ச்சியில வந்து நேர்கிட்ட அடுத்த க்வெஸ்சன் கேக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட க்வெஸ்சன் கேட்கலாமா?
0: கேட்கலாமா?
1: ஆமா,
0: சரி. என்னால முடிஞ்ச என்னோட மூளைக்கும் சில வேலை.
1: ஆமா, கண்டிப்பா. ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல், எலும்பு.
0: இதயம், நுரையீரல்,
1: சிறுநீரகம், கல்லீரல், எலும்பு.
0: இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லி, எலும்பு.
1: ஓகே, எதை வச்சு எலும்புன்னு சொல்றீங்க? எல்லாமே உடம்புல தான் இருக்கு.
0: இருக்கு, பட் அதெல்லாமே சதை பிடிப்பான ஒரு, நம்ம ரத்தமும் அந்த சதையும் கலந்த ஒரு விஷயம். எலும்பு மட்டும் இத வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய ஒரு கடினமான ஒரு பொருள். ஓகேவா? அதுலயும் பிளட், பிளட் மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அது மட்டும் சதைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு, அதை வளைக்க முடியாது.
1: ஆனா நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிரியாணில வந்து போட்டா சாப்பிடலாம், ஆனா எலும்பு வந்து கடிக்க முடியாது
0: என்ன
1: வேறுபாடு தெரியுமா? அத நீங்க சொன்னது கிட்டத்தட்ட கரெக்ட் தான். ஆனா கரெக்டா சொல்லணுமா, இதெல்லாமே வந்து உடலோட ஒரு உறுப்பு. ஆனா எலும்புன்றது ஒரு உறுப்பு கிடையாது இல்லையா? சோ அதுதான் வந்து கரெக்டான ஒரு டெஃபினிஷன். இதுக்கு என்ன, எந்த விதத்துல அது பொருந்தாம இருக்கு அப்படின்றதுக்கு வந்து, இது உடல் உறுப்பு கிடையாது.
0: வேலை செய்யக்கூடியது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்,
1: தனிப்பட்ட ஒரு வேலை இருக்கும்.
0: இது வந்து ஒன்லி அந்த ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம உடலுக்கு ஒரு கவசம்.
1: ஆமா,
0: அப்படின்னு தான் சொல்லலாம்.
1: ஆமா, அது வந்து அந்த எலும்புன்றது அதை தான் பண்ணுது. அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு பொறுப்பு எதுவுமே கிடையாது இல்லையா? இப்ப இதயம்னா அது வந்து துடிக்கணும், அது வந்து என்னமோ சொல்லுவாங்களே, ரத்தத்தை வந்து உடல் முழுக்கும் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா எலும்புக்கு அப்படின்னு தனிப்பட்ட ஒரு உறுப்பு வந்து அது கிடையாது அப்படின்றதுதான் இதுக்கான சரியான விடை.
0: சரியான விடை. சரி, நம்ம அடுத்தது வந்து இதுக்கான நம்பர்ஸ் சொல்லிருங்க.
1: கண்டிப்பா, இந்த நிகழ்ச்சியில நேர்களும் இதே மாதிரி கால் பண்ணி நீங்களும் வந்து நாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள்ல பொருந்தாத ஒன்றை வந்து நீங்களும் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுங்க. நீங்க கால் பண்ணுடைய நம்பர் 9344901018, மற்றொரு நம்பர் 83001019101018, 04 2 3 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த லேண்ட்லைனுக்கும் நீங்க வந்து கால் பண்ணலாம். ஸோ இத்தனை நம்பர் சொல்லியிருக்கோம், ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துக்கலாம்.
0: அந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி, முதல் வசந்தம் படத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு சாயங்கால நேரத்துல கேட்கக்கூடிய ஒரு நல்ல பாடல்னு வச்சுக்கலாம். ஆனா ஆக்சுவலா இது காலையில நேரத்துலதான் ஷூட் பண்ணியிருக்காங்க இந்த பாடல.
1: ஓகே,
0: குருவி குயில் சத்தம், அந்த மலைச்சாரலோட சத்தம், அந்த ஹீரோயின் வந்து அது முதல் முதல்ல போய் அந்த வசந்தத்தை, அந்த பிளசண்டா மார்னிங் தான் நமக்கு முதல் வசந்தம் பார்க்க போனா, இந்த மார்னிங் டைம், அந்த விடிஞ்சும் விடியாத ஒரு டைம்ல ஒரு அருவி குருவி அந்த மாதிரி
1: இருக்கிற,
0: அருவி குருவிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல போனா நமக்கு எப்படி இருக்கும்,
1: ஒரு ரொம்பவே மனசுக்குதமா இருக்கும்.
0: அந்த மாதிரியான ஒரு ஷூட் பண்ணது. ஆனா நம்ம சாயங்கால வேலையில கேட்டீங்க, ஊட்டி அந்த மாதிரி.
1: ஓகே, அந்த ஃபீல்கே வந்து அந்த பாடலை போட்டு நீங்க இப்ப கூட்டிட்டு போறீங்க.
0: முதல் வசந்தம் படத்துல இருந்து ஒரு பாடல்.

0: நேயர்களை நிகழ்ச்சியில் அடுத்த நேயர்கள் தொலைபேசி இணைப்பில் இருக்காங்க. இப்போ கீர்த்திகா அவங்கள கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க, என்னன்னு பார்க்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: இருவருக்கும் கீர்த்தனா மேடத்துக்கும் பிரேமலதா மேடத்துக்கும் வணக்கம். வணக்கம், மாலை வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், மாலை வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் அவினாசி ராயம்பாளையம், பாலசுப்ரமணியன்.
1: ஓகே பாலசுப்ரமணியன், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து முதல் நேரம் கால் பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து பொருந்தாத ஒன்றை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா?
2: கண்டிப்பாங்க, சொல்லுங்க மேடம்.
1: உங்களுக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம், செம்பு, இதுல வந்து எது பொருந்தல?
2: பிளாட்டினம்.
1: நல்லா யோசிச்சு பாருங்க,
2: முன்னாடி சொல்லுங்க மேடம்.
1: தங்கம், வெள்ளி, வைரம், பிளாட்டினம், செம்பு.
2: வைரம் மேடம்.
1: எதை வச்சு சொல்றீங்க?
2: இது வந்து கல்லுங்க, வைரம்.
1: ஓகே சூப்பர், சரியான விடை. அது வந்து கல்லு. மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து கல்லு கிடையாது. சோ அதனால வந்து அது வந்து ஒரு மெட்டல். சோ அதனால இது வந்து கல்லு, அது மெட்டல் அப்படின்றதுனால வைரம் அப்படின்றது வந்து சரியான விடை. சூப்பரா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, அந்த
0: நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா பாலசுப்ரமணியன்?
2: நம்ம பிடிச்சிருக்குதுங்க மேடம். நீங்க வந்ததானே நான் மேடம் வந்திருக்கிறாங்க, இன்னைக்கு கால் பண்ணிடுறோம், கால் பண்ணிட்டேன் மேடம்.
0: அப்படியா, சரி. இன்னைக்கு கீர்த்திகா தான் ரொம்ப ஹைலைட். இத க்வெஸ்சன் எல்லாம் அவங்க தான் பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க.
2: வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்குமே, வாழ்த்துக்கள் மேடம்.
0: சரி, தொடர்பு கொண்டு பேசினதுக்கு நன்றி.
2: நன்றி மேடம்.
0: பாடல் கேட்கலாம், சின்னவர் படத்துல.
2: ஓகே.

0: நேயர்களின் டைம் பார்த்தீங்கன்னா 4:23:46 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் நேயர்கள் நிறைய பேர் தொலைபேசி இணைப்பில் இருக்கீங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, தொலைபேசி இணைப்பு கட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க?
1: கோவை மாவட்டம் சின்னாச்சிலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேங்க மேடம். இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: உங்களுக்கும் மாலை வணக்கம். சொல்லுங்க, என்ன கொஸ்டின் கேட்க போறாங்க, அதற்கான பதில் சொல்லுங்க.
1: ஓகே மேடம்,
0: கேட்டுக்கா கேளுங்க.
2: ஓகே, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, கிரிக்கெட், கால்பந்து, ஹாக்கி, டென்னிஸ், நடனம்.
0: மழை, மேகம், அப்புறம் வந்துட்டு மழை, மேகம், காற்று, ஹைட்ரஜன்.
1: நைட்ரஜன் மேடம்.
0: ஓகே, கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. இல்ல, கஷ்டமா இல்ல, கொஞ்சம் தான் ட்விஸ்ட் பண்ண. கரெக்ட்டா சொல்லிட்டீங்க.
1: நீங்க ஓஷன் வண்ணி போய் தெரிச்சவ சிக்கலா கேப்பீங்க, அதே மாதிரி கேட்டீங்க. நான் சொல்லிட்டு பதில்
2: சிக்கலான क्वेश्चन கேக்குறதுக்கு மனசு இல்ல.
1: ஆஹா, இப்படி வரீங்களா?
0: இல்ல, ஒரு நாள் வேற நீங்க வந்து ரொம்ப மனசு தளர்ந்து போனீங்கல்ல. இன்னும் மேடம் எல்லாமே இவ்வளோ டஃபாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே போனீங்க போன வாரத்தில்.
1: வச்சிருக்கீங்களா மேடம் அதெல்லாம்?
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: இப்பவே எனக்கு டிக்கு டிக்குன்னு அடிச்சுட்டு இருங்க. எல்லா கால் எடுக்க அந்த ஃபர்ஸ்ட் நான் தான் வந்தேன். அந்த கால் வந்து

0: கனெக்ட் ஆகல.
1: அப்படியா, சரி.
0: ஆமா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன்.
1: ஓகே,
0: அந்த லாஸ்ட் 81க்கு வந்த மேடம். அது லைன் என்னாச்சு தெரியலீங்க மேடம். அது
1: அப்பவா ஏதோ பிரச்சனையா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சரியாயிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8.
0: எப்பவும் உங்க வானொலியிலிருந்தே இருக்கிறேங்க மேடம்.
1: அப்படியா, வானொலியோட இணைந்து.
0: ஆமாங்க மேடம்.
1: சரி, ஓகே, ஒரு பாடல் கேட்கலாம்.
0: சாதனை எல்லா புது பாட்டு நிகழ்ச்சி எல்லாமே கேட்பேன் மேடம்.
1: சரி, கேளுங்க. சாதனை படுத்த

0: நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர் பேசுறேன்.
0: வேலூர்ல இருந்து பேசுறீங்களா சந்திரசேகர்? எப்படி உங்களோட ஊர்ல பயங்கர மழையா
1: இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா?
0: ஆமா, நாங்க நல்லா குளிர்ச்சியா தான் இருக்கோம்.
2: உங்க ஊர்ல எப்படி இருக்கு கிளைமேட் எல்லாம்?
1: பயங்கர ஹாட்டா இருக்கு மேம், தாங்கவே முடியல.
0: ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் ஹாட் தான். நேத்து மத்தியானத்துக்கு அப்புறமா
1: ஊட்டிலேயே
2: பருவமழை
0: பருவமழை தான், ஆனாலும் கொஞ்சம் ஹாட். பருவமழை காலத்திலேயே ஹாட்டா இருக்கு.
2: ஆமா,
0: மழை விட்ட உடனே ஹாட் ஆயிருது. மழை இருக்கும் போது நல்ல கூலிங்கா இருக்கு.
1: ஓ சரி மேம், சரி.
0: கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஓகே, இப்ப வந்து உங்களுக்கான க்வெஸ்சன் கேக்கலாமா?
1: சொல்லுங்க மேம்.
2: ஓகே, கடிகாரம், கேலண்டர், டைமர், ஸ்டாப் வாட்ச், திசை காட்டி.
1: திசை காட்டிடா மேம்.
2: எப்படி சொல்றீங்க?
1: ஏன்னா எல்லாமே டைம் ஓட தொடர்புடையது, ஆனா திசை காட்டி அப்படிங்கறது டைரக்ஷனோட தொடர்புடையது.
2: ஓகே சூப்பர், அதனால வந்து கரெக்டா வந்து
1: கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னொன்னு
2: வேணுங்களா? ஓகே, இன்னொன்னு வந்து கேட்டுறேன். ஓகே, நீர்மூழ்கி கப்பல், விமானம், செயற்கைக்கோள், பலூன், ஹெலிகாப்டர்.
1: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
2: விமானம், நீர்மூழ்கி கப்பல், செயற்கைக்கோள், பலூன், ஹெலிகாப்டர்.
1: நான் நினைக்கிறேன் பலூன்.
2: கிடையாது. ஆக்சுவலா சரியான விட என்னன்னு
0: நீர்மூழ்கி கப்பல் வந்து டோட்டலாவே வந்து கவர் ஆகி உள்ள போறது, வேற லெவலான ஒரு சாங்கும் கேக்கலாம். சின்ன வாத்தியார் படத்துல. சரி, உங்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு பாடல் சின்ன வாத்தியார் படத்துல இருந்து.
3: ஏய் டாக்ஸி, டாக்ஸி! ச்ச, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி கூட கிடைக்காதே.

0: கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேட்டு
1: Shut up, don't talk to me. Hey, taxi, taxi, taxi.
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
1: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
0: சிந்து தடி முத்து மழை பூவு.
1: அடடா, என் கவியரசர் கம்பா.
0: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
1: ஆஹா, ஆடு நனைதேன் ஓன.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த இன்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: சிற்றிளம் பூவு ஆட்டோ தேடுது, டாக்ஸி தேடுது, இன்னொரு ஜோடிக்கு ஆளை கூட
1: தேடும்.
0: ஆமா, நாடகம் திருநாவுக்கரசி.

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாம நீயும் இங்கே.

0: இதை கேளு,
1: பெரிய கிருஷ்ண பரமாத்மா இவர் சொல்ற கீதையை கேட்கணுமா?
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் பனி பூவு.
1: சும்மா இரியா, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, தெரிஞ்சுக்கோ.
0: வீண் கோபம் ஏ,
1: நீ திருந்தவே மாட்டே.
0: ஆண் பாவம் ஏ,
1: தாங்கலையா?
0: I love you, நீ இங்கு செல்ல கூடும் என்ன மீறி.
2: நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்னைக்கு நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை பொருத்தி நீங்க பதில் சொல்லணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய இந்த க்வெஸ்சன்ஸ். நிகழ்ச்சியின் அடுத்த நேர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க,
4: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஊட்டிலிருந்து ராஜ்குமார்.
4: ஓகே, உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லாமா? அது வந்து பொருந்தாத ஒன்று எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்களா?
3: கிழமைகள் வருது.
4: ஓகே, ஓகே, தனியா இருக்கு. ஆனா வந்து சரியான விடை, ஆனா இது கிழமையா வருது அப்படின்றத விட எதனால வந்து இது பொருந்தாத ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமி, செவ்வாய், வியாழன், சனி இதெல்லாமே கோள்கள். ஆனா நிலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து கோள் கிடையாது. சோ அதனாலதான் நிலா அப்படின்றது சரியான விடை. இதை வச்சுதான் இந்த க்வெஸ்சன் வந்து ஃப்ரேம் பண்ணோம். பட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு காரணத்தையும் சொல்லிட்டீங்க. காரணம் வந்து அது வந்து கொஞ்சம் கிழமை சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, அப்படியே கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: அடுத்த ஒரு நேயருக்கு கூட வாய்ப்பு கொடுத்துடலாம், ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் கால் பண்ணிட்டே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் தொலைபேசி இணைப்பு அடிக்கடி நமக்கு கட் ஆயிடுது. சரி, அப்படின்னா ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.
5: இணைப்பு கிடைச்சிருச்சு.
2: ஹலோ, வணக்கம்.
5: கோகிலா.

0: எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோத்தகிரியிலிருந்து
0: கோத்தகிரியில இருந்து
1: கோகிலா.
0: கோகிலா. சரி கோகிலா, நீங்கள் உங்களுக்கு லேடிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். சாம்பார் ரசம் பொரியல் வாழை இலை.
2: வாழை இலை
0: இது ரொம்ப ஈஸி.
2: வேற கேட்கலாம்.
1: ஓகே, வேற ஒன்று கேட்கலாம். கண், கேமரா, தொலைநோக்கி, நுண்ணோக்கி, ரேடியோ.
2: ரேடியோ.
1: எதை வச்சு சொல்றீங்க?
2: தொலைநோக்கி நுண்ணோக்கி தான் பாக்குறோம்.
1: இது மட்டும் தான் கேக்குறது. ம்,
2: இது கேக்குறோம் ரேடியோ.
1: ஓகே,
0: கரெக்ட்டா வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க கீர்த்தியா.
1: ஆமா,
0: அதுவும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி போகிற டைமே தெரியல, ஏன்னா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4:42 ஆயிடுச்சு டைம்.
1: ஓகே,
0: நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு ஊட்டி வந்து அப்பப்போ கொஞ்சம் ஹாட் ஆகுது, அப்பப்போ நல்லா கூல் ஆகுது. இப்போ ஊட்டியில் நல்ல நல்ல பூக்களும் இருக்குது, இந்த ஃப்ளவர் ஷோ ஒட்டி நிறைய பூக்கள் பூத்துருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு பாடலும் கேட்கலாம், சித்தகத்தி பூக்கள் பற்றி.
1: ஓகே, கண்டிப்பாக.

0: நேர்களை அடுத்த காலர் யார் இங்கிருந்துன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் வணக்கம்மா, நான்
0: வணக்கம்.
1: திருப்பூர்ல இருந்து பாலன் பேசுறேன்.
0: ஆ, சொல்லுங்க. ஓகே பாலன், இப்போ
1: அதான்
0: உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: கேட்டுக்கிட்டு
0: ஓகே, இப்போ வந்து நீங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்ல எது பொருந்தல அப்படின்றத கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா?
1: நல்லது.
0: ஓகே, தபால் நிலையம், வங்கி, மருத்துவமனை, பள்ளி, நீதிமன்றம், இதுல எது பொருந்தலன்னு நினைக்கிறீங்க?
1: சொல்லுங்க ஒரு தடவை.
0: தபால் நிலையம், வங்கி, மருத்துவமனை, பள்ளி, நீதிமன்றம், எதுவாக இருக்கும்?
1: நீதிமன்றம்
0: எதனால?
1: அங்கே நம்ம வழக்காடலாம், நீதி கிடைக்கும்.
0: ஓ, மத்த இடத்துல நீதி கிடைக்காதா?
1: வழக்காட முடியாது, நீதி கிடைக்கும். அங்கே சேவை மட்டும்தான் கிடைக்கும்.
0: ஓகே ஓகே, ஆனா இதுல வந்து அப்படி ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க, ஆனா சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா மருத்துவமனை. ஏன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுதா?
1: ஓ, நோயாளிகளுக்கு சிகிச்சை கிடைக்கும் இல்லைங்களா?
0: இல்ல, அப்படி கிடையாது. இதுல வந்து இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த தபால் நிலையம், வங்கி, பள்ளி, நீதிமன்றம், இது எல்லாமே எல்லாத்தோட அந்த கதவுகளும் வந்து ஏதாவது ஒரு டைம்ல மூடப்படும். நைட் ஷிஃப்ட் அப்படின்றது பெரும்பாலும் இருக்காது. ஆனா இந்த மருத்துவமனையோட கதவுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளும் மூடப்படாது. சோ அதனாலதான் வந்து
1: மருத்துவமனை,
0: அதனாலதான் மருத்துவமனை அப்படின்றது சரியான விடை.
1: சரிங்க,
0: நிகழ்ச்சியில் ரொம்ப ஆர்வத்தோட கால் பண்ணீங்க, கால் பண்ணதுக்காக நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: மற்றும் ஒரு கேள்வி கேக்குறீங்களா?
0: மற்றும் ஒரு கேள்வி வேணுங்களா?
1: முடிஞ்சா அதுக்கு பதில் சொல்லலாம்.
0: ஓகே ஓகே, இன்னொரு கேள்வி. நிலா, கண்ணாடி, ஏரி, வெள்ளி, சூரியன்.
1: நிலா
0: நிலா கண்ணாடி ஏரி வெள்ளி சூரியன் எல்லாமே பொருந்தாத மாதிரி இருக்கோ?
1: என்ன வெள்ளிங்க?
0: ஓகே, கிடையாது. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா சூரியன். எதனாலனா, இந்த நிலா, கண்ணாடி, ஏரி, வெள்ளி, இதெல்லாமே வந்து ஒளிய வந்து பிரதிபலிக்கும், லைட்டை வந்து பிரதிபலிக்கும், ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும். ஆனா சூரியன் வந்து ரிஃப்ளெக்ஷன் கொடுக்காது, ஒளிய வந்து அது மட்டும் தான் உருவாக்கும். சோ
1: வெள்ளிங்கிறது ஆபரணம், மற்றதெல்லாம்
0: அப்படி கூட சொல்லலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் மத்ததெல்லாமே வந்து லைட் சம்பந்தப்பட்டது இல்லையா? நிலா, கண்ணாடி, அதெல்லாம்.
1: சரி, சரியான தகவல். நானு இந்த மாதிரி நினைச்சேன், இது ஆபரணம், மற்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு, பொருந்தாம இருக்கு அப்படின்னு நினைச்சேன். நன்றி மேடம், விளக்கத்துக்கு நன்றி. தகவல் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், தெரியாதது தெரிய வைத்ததுக்கு நன்றி.
0: ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பக்கம் தொடர்ந்து கால் பண்ணுங்க.
2: அதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே நேயர்களை சிந்திக்க வைக்கணும், இந்த நம்மளுடைய சிந்தனை ஆற்றலை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த மாலை நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 4 மணி நிகழ்ச்சி வெவ்வேறு தலைப்பில், வெவ்வேறு எதிரும் புதிரும்ங்கிற தலைப்பில் வெவ்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்குது. அதை கேட்கும்போது நம்மளுடைய உண்மையாலுமே நம்மளோட மனித ஆற்றலை மேம்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய சாராம்சம். நன்றி, தொடர்பு கொண்டு பேசினதுக்கு நன்றி, வணக்கம்.
0: ஓகே பிரேமலதா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா, அடுத்தது நம்ம பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு
2: இன்னொரு நேயர் கூட இருக்காங்க.
0: நான் உங்ககிட்ட ஆர்வமா கேட்டே ஆகணும்னு சொன்னேன், ஆனா இல்ல, என்கிட்ட கேளுங்க, நேயர் வந்திருக்காங்க நினைக்கிறேன் இல்லையா. ஹலோ, வணக்கம்.
3: இவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கங்கள், குளிர்கால வணக்கங்கள், மழைக்கால வணக்கங்கள். நம்பர்கோயில் மந்திரம் பத்தி பேசுறேன்.
2: அப்படியா? நீங்க நாகர்கோயில்ல நல்ல மழையா
3: இருக்குது?
2: ஓ, கொட்டின்றே இருக்கா?
3: ஆமா, அடைமழைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஐபிசில அடைமழைன்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து வைகாசிலே அடைமழையா இருக்கிறது.
0: ஓகே, இப்ப உங்களுடைய க்வெஸ்டனும் வந்து இந்த மழைக்கு சம்பந்த மாதிரி தான், ஓகேங்களா?
3: மகிழ்ச்சியா இருக்கிறது.
0: ஓகே, அதனால நீங்க இப்ப இந்த மழையை பாத்துட்டே நீங்க வந்து இந்த எது வந்து பொருந்தலன்னு சொல்லி கண்டுபிடிங்க.
3: சரிங்க,
0: கேக்கலாங்களா?
3: கேளுங்க தாராளமா.
0: மழை, பனி, ஆலங்கட்டி மழை.

0: சூடு பனி காற்று.
1: இதிலே வித்தியாசம் இருக்கிறது காற்று, இது எல்லாம் மழை சம்பந்தமான தானே.
0: ஆமா பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் வந்து நீரோட ஒரு வேற வேற தன்மைகள்னு சொல்லலாம். பனி, ஆலங்கட்டி,
1: பனிங்கிறது வந்து அது உறையறது.
0: ஆமா, ஆலங்கட்டின்றது இன்னும் ஐஸ் கட்டி ஆகுறது.
1: ஆமா, அது மேல இருந்து பத்துன்னு விட்டுறது.
0: ஆமா, ஆனா காற்றுல வந்து சில டைம் ஊட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேமலதா, காற்றுல கூட கண்டிப்பா ஈரப்பதம் இருக்கும்.
2: காற்று கூட நமக்கு சாரல் மழையாதான்.
1: ஆமா, ஈரப்பதமான காற்று.
2: காற்று அடிக்கும் போதே எங்களுக்கு மழை சாரலும் சேர்ந்து வந்துருது.
0: காத்துலயே நம்மளுக்கு வந்து ஈரப்பதம் இல்லைன்னு சொல்ல
1: முடியாது. பாத்தீங்களா,
2: எங்களுக்கு அந்த காத்து அடிக்கும் போதே ஜில்லுன்னு அந்த பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த ஒரு மாதிரி புகை மாதிரி எங்களுக்கு அந்த ஈரம் வந்துடும். அந்த
1: காத்து அதுல அதுல அந்த அது வந்து வெளியாயிருது. ஆமா,
0: ஓகே. உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேக்கலாமா?
1: சொல்லுங்கள், கேளுங்கள், முடிந்தால் சொல்றேன்.
0: ஓகே, புத்தகம், சினிமா, ஓவியம், சிலை, பாடல்.
1: புத்தகம், சினிமா, சிலை, ஓவியம், பாடல். புத்தகம், சிலை, ஓவியம், பாடல்.
0: ஓகே, இதுக்கு வந்து சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா புத்தகம். எதனால அப்படின்னா மற்ற எல்லாமே வந்து ஒரு ரசிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா நம்ம வந்து மொழி தெரியாமலே இதெல்லாம் ரசிக்கலாம். ஆனா புத்தகம் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த மொழி தெரிஞ்சு நம்மளுக்கு படிக்க தெரிஞ்சா மட்டும்தான் படிக்க முடியும். சோ அதனால புத்தகம்.
1: நான் வந்து பாடல்னா பாடல் தானே கேட்க முடியும், இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படிதான்
0: பார்க்க முடியும் நினைச்சீங்க. ஓகே ஓகே ஓகே, பட் அதுவும் வந்து கொஞ்சம் கூட ஏற்கக்கூடிய ஒரு விஷயம் தான்.
1: ஏற்கக்கூடிய ஒன்று தான். சரி சரி சரி,
0: ஓகே. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க.
1: மிக்க நகழ்ச்சி, நன்றி.
2: இப்ப நிறைய பேர் நிறைய கேள்விகளுக்கு அழகா பதில் சொல்லிட்டாங்க. ஒரு பாடல் கிட்டத்தட்ட நமக்கு டைம் முடியறதுக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாடலோட கூட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு வரோம் இல்லையா, அப்ப நேர்கள் அது வந்து அது எப்படி அதை தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க.
0: இதுக்கு தயார் படிக்கிறதுக்கா? இது ஆக்சுவலா வந்து தயார்படுத்திக்கணும்னு அவசியமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில டெய்லி ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு தலைப்புலன்னு சொல்லலாம். சோ அதுல வந்து குறிப்பா இந்த பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கணும்ன்றது வந்து
2: ஒரு நேயர் மட்டும் இருக்காங்க, அவங்களோட பேசிடுவோம்.
0: ஓகே, முக்கியமா வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து நம்ம ஆக்டிவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. சோ இது வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நம்ம கவனமா கேட்கணும், நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அதுதான்
2: கவன ஈர்ப்பு, அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லலாம். கவனத்தை வந்து சிதற விடாமல் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு,
0: ஆமா, இந்த இன்டர்வியூல எல்லாம் சொல்வாங்கல்ல ஆப்டிடியூட் டெஸ்ட்னு, அந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா திங்க் பண்ணும். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும், ரொம்ப கவனமா கேட்கணும், ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு பண்ணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட
2: நிகழ்ச்சி. அடுத்த நேர் ஒருத்தர் கூட இருக்காரு, அவரோட கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: ஊட்டில இருந்து தீபா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க தீபா,
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
2: நல்லா இருக்கேன்.
0: ரெண்டு பேரும் நல்லா இருக்கும்.
2: கீதிகா க்வெஸ்சன் கேக்குறாங்க, சொல்லுங்க.
0: ஓகே, உங்களுக்கான க்வெஸ்சன், அதாவது நான் வந்து அஞ்சு விஷயங்கள் சொல்வேன், அதுல எது பொருந்தலன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சொல்லுங்களா. மின் விளக்கு, மெழுகுவர்த்தி, சூரியன், மின்மினி பூச்சி, நிலா.
2: மின்மினி பூச்சி.
0: மின்விளக்கு, மெழுகுவர்த்தி, சூரியன், மின்மினி பூச்சி, நிலா. மெழுகுவர்த்திங்களா? மின்விளக்கு, மெழுகுவர்த்தி, சூரியன், மின்மினி பூச்சி, நிலா. ஓகே, ரொம்ப யோசிக்கிறீங்களே. ஓகே, எதனால மின்விளக்கா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
3: மத்ததெல்லாம் பார்த்தா நேச்சுரலா கிடைக்கக்கூடிய பொருட்கள் மேடம். மெழுகுவர்த்தி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த வாக்ஸ்ல இருந்து, நம்ம கனிதில இருந்து கிடைக்கும். நிலா
0: கொஞ்சம் நேச்சர்ல இருந்து கிடைக்கிறது,
3: நேச்சுரல்.
0: ஓகே, அப்படி சொல்றீங்க. ஆனா இந்த க்வெஸ்சனோட மெயின் தீம், எசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, சரியான விடை வந்து நிலா. ஏன் அப்படின்னா, இப்ப மின்விளக்கு ஆகட்டும், மெழுகுவர்த்தி, சூரியன், அதே மாதிரி மின்மினி பூச்சி, இதுல எல்லாமே வந்து லைட் வந்து அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா நிலா மட்டும் தான் பாவம் ப்ரொடியூஸ் பண்ணாத லைட்ட சூரியன் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கும். சோ இதனால சரியான விடை வந்து நிலா. ஓகேங்களா?
3: ஓகே மேடம்.
0: ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் கூட கேட்கலாமா உங்கள்ட்ட?
3: கேளுங்க மேடம்.

0: ஓகே, கிரிக்கெட், டென்னிஸ், கால்பந்து, கபடி, மாரத்தான்.
1: மேடம் திரும்ப ஒரு டைம் ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணுங்க.
0: ஷூர். கிரிக்கெட், டென்னிஸ், கால்பந்து, கபடி, மாரத்தான்.
1: மேரத்தான்ங்களா?
0: ஓகே, மாரத்தான் தான் சரியான விடை. ஓகே, நீங்க மாரத்தான் எதுக்காக நினைச்சீங்க?
1: மொத்ததுல பாத்தீங்கன்னா டீம்
0: ஓகே,
1: டீம்
0: கரெக்ட். நாங்க
1: விளையாட்டு.
0: எதுக்காக அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுமோ அதே இதில் தான் நீங்களும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. சூப்பராக வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: மேக்ஸிமம் எல்லா நேயர்களுமே ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. நிகழ்ச்சி நிறையறதுக்கான நேரம் வந்துருச்சு. நேயர்களே, இப்போ இதோட எங்களுடைய இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இதுவரைக்கும் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினது உங்கள் அன்பறிவிப்பாளர் டபிள்யூ பிரேமலதா
0: மற்றும் உங்கள் ஆர்ஜே கீர்த்திகா.
2: தொடர்ந்து ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடத்தப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்க வேண்டுமென்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டுமென்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அங்கிதா பகத் மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஃபூகட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக 294 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடி வரும் ஆப்கானிஸ்தான் ஏ அணி சற்று முன்வரை 19.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி பொல்லிப்பள்ளி அமெரிக்காவின் ட்ரே ஹில்லர் பிரான் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அன்கூர் பட்டாச்சார்ஜி பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி இன்று தொடங்குகிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 118 புள்ளிகளுடன் முதல் இடத்தில் நீடிக்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலியம் UDFM 101.8. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல்

அது என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானாம். அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானாம்.

நேயர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில வாடாமலர் கேட்டுட்டே இருக்கீங்க. நினைவில் நின்ற பழைய அருமையான பாடல்களின் தொகுப்பு.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாடாமலர், நினைவில் நின்ற பழைய பாடல்களின் தொகுப்பு.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலயும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ஏப்ரல் மாதத்தில் ரத்த ஜாமத்தில் என் ஜன்னலோரத்தில் நிலா
1: ஜிபுமா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களே, செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: நிகழ்நிரல்
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: உங்கள் OTFM 101.8
3: புதிரான கேள்விகள்,
2: எதிரான கருத்துக்கள்,
3: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
2: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
3: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
2: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
2: புதிரும்
3: கேட்க தவறாதீர்கள்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்று மற்றும் நாளை எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமுழு, படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகானம். 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சாண்டினலா, ஆடுகள் இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி, தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நேயத்தாரை இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர், அமுதக்கணி நாடகம். எழுதியவர் சேலம் ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லட்சுமி பாஸ்கரன் ஆகியோர். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நேரம் 6:10. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்களை கேட்கலாம். நேர்களே, நிகழ்ச்சியின் முதல் பாடல்

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் அமைப்பின் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலைவாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்கு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள்

0: மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்த வேண்டும் என்று திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சமிருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம் நவீனமயமாக்கல் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18 தேதி இதற்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை தொழில் பணிகளில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கான உரிமைகளை பேணி காத்து முறையான கல்வி அளித்து வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதையே அரசு தனது முக்கிய குறிக்கோளாக கொண்டுள்ளது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரிசெய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ் திரையுலகில் காலத்தால் அழியாத கிராமத்து கதைகளை திரைப்படமாக்கி வெற்றி கண்ட இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக தேவதானப்பட்டியில் அவரது பண்ணை வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரின் பூத உடலுக்கு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார்

0: மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு உள்ளிட்டோர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காவல்துறையினர் 3 முறை துப்பாக்கியால் சுட்டு 72 குண்டுகள் முழங்க பாரதி ராஜாவிற்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது குடும்ப வழக்கப்படி உற்றார் உறவினர்கள் முன்னிலையில் பாரதி ராஜாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தின் தரம் குறித்து மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாநில அமைச்சர் திரு வினோத் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் கும்பாபிஷேக பணிகளை மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த நடைபாதை கடைகள் காவல்துறையினரால் அப்புறப்படுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 வட்டங்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சலுக்கை கிராமத்தில் தேனீக்கள் கொட்டியதில் மாணவர்கள் உட்பட 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன், அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 21-7 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. இலங்கையின் தம்புலாவில் நடைபெற்று வரும் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 4 ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தான் ஏ அணி டக்வொர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன், ஹரிஹரன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தென்மேற்கு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகுமொழி பாடல்கள்.
3: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக மக்களிடையே காணப்படும் ஒரு நல்ல பழக்கம், எந்த ஒரு செயலை தொடங்குவதாக இருந்தாலும் தங்களது இஷ்ட தெய்வத்தை வணங்கிய பின்புதான் அந்த செயலை தொடங்குவார்கள். அப்படி பெரும்பாலானோருக்கு இஷ்ட தெய்வமாக இருப்பவர் கணபதி. கணபதி வழிபாடு என்பது நமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிவிட்டது. அப்படி கணபதி வழிபாட்டை பற்றி கூறும் ஒரு பாடல். பொதுவாக கூற வேண்டுமென்றால், பிள்ளையார் என்பவர் எளிமையின் வடிவம். ஆற்றங்கரையில் விக்கி போன்ற மரங்களின் நிழலில் அமர்ந்திருப்பார். அவருக்கான அபிஷேகங்களும் மிகவும் எளிமையானவை. தும்பை பூவும் அருகும் புல்லும் போதும் அவரின் மனம் குளிரச் செய்ய. எளிமையான பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்து நாம் நமது இன்னல்களையும் வேண்டுதல்களையும் அவரிடம் கூறினால், தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கிய ஐங்கரன் நமது இன்னல்களை எல்லாம் தீர்ப்பான் என்பது கண்கூடும். அதே போன்று பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பது, அதுவும் சூறக்காய் உடைப்பது என்பது மரபார்ந்து இருந்து வரும் ஒரு சம்பிரதாயம். அப்படி உடைக்கப்படும் சூறை தேங்காய்கள் எப்படி சிதறி போகின்றனவோ அதே போன்று எனது துன்பம் மட்டுமல்ல, எனது தெருவின் துன்பம், எனது ஊரின் துன்பம், எனது நாட்டின் துன்பம் எல்லாம் மறைந்து போகும், நல்லனவை மட்டுமே வந்து சேரும் என்பது அந்த வழிபாட்டில் உள்ள தத்துவம் என்று கூறுகிறது இந்த பாடல். உங்களுக்காக நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அள்ள ஏறிய குளிர்ந்திப்பா என்ற பாடல்.

பெட்டத கமலு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். காதல் என்ற ஒன்று ஈரெட்டு வயது பெண்ணிற்கும் 38 வயது ஆணிற்கும் இடையில் தோன்றும் ஒரு அற்புதமான விஷயம். அந்த இருவருக்குள்ளும் இருக்கும் பிரியம் என்பது எவ்வளவு முதிர்ச்சி வாய்ந்தது என்பதை பொறுத்தே அந்த காதல் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட காதலையும், காதலன் காதலியையும், காதலி காதலனையும், அவர்களின் குணத்தின் சிறப்பையும் எடுத்து கூறுவதாக அமைந்த பாடல் இந்த பாடல். பாடலின் துவக்கமே அதை கூறிவிடுகிறது. எண்ணிலடங்கா செல்வங்களும் நகைகளும் இருந்து என்ன பயன்? உன்னுடைய அழக முகத்திற்கு அவை ஈடாகுமா? அது மட்டுமன்றி உனது மலர்ந்த முகத்தில் தோன்றும் புன்னகைக்கு ஈடாகுமா சொல் கண்ணே என்று காதலன் கூறுகிறான். காதலை மட்டும் சளைத்தவளா என்ன? அவள் கூறுகிறாள், மாட மாளிகையில் நான் வசித்து வந்தாலும், பாலும் தேனும் இனிமையான பழங்களும் உண்டிருந்தாலும், உன்னை போல் என்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள யார் இருக்கிறார்கள்? கறந்த பால் போன்ற உன்னுடைய நல்ல மனம் யாருக்கு வரும் என்று கூறுகிறாள். இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த காதல் முதிர்ச்சியான ஒன்று, பருவத்தினால் ஏற்பட்ட ஈர்ப்பு கிடையாது. பாடலின் சரணங்கள் கூற வரும் கருத்துக்கள் மிகவும் எளிமையானவை, அதே நேரத்தில் வலிமையானவை. ஒரு பெண்ணிற்கு இது பாதுகாப்பு. அவளை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாது காக்கும் கணவன்தான். அதைதான் பெண் கூறுகிறாள், எஃகினால் கட்டப்பட்ட கோட்டை நீ, அதற்குள்ளே எப்பொழுதும் சுடர்விட்டு எரியும் அணையா தீபம் நான் என்று. இதைவிட அழகாக ஒரு பெண்ணினுடைய நம்பிக்கையை எப்படி கூற முடியும்? இரண்டாவது சரணத்தில் கூறுகிறார்கள், நமது திருமண நாளன்று நீ பட்டு உடுத்தி வரும்பொழுது இந்த உலகத்தின் அரசன் என்று நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன் என்று காதலன் கூறுகிறான். அதே மறுமொழி கூறுகிறாள் மனைவி, நீ அணிவிக்கும் மணமாலை என் கழுத்தோடு சேரும் பொழுது என்னை தேவதை போல் உணர்கிறேன் என்று. அது மட்டுமா, நாம் இருவரும் மன வாழ்க்கையில் இணைந்தோம் என்பது ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமல்ல. நாம் இந்த வாழ்க்கையை நமது தாய் தந்தையுடனும் உறவினர்களுடனும் சுற்றத்துடனும் சுமூகமாக வாழ்ந்து அவர்களையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்பதே நமது மன வாழ்க்கையின் நோக்கம் என்று கூறுகிறார்கள். இதைவிட காதலை எளிமையாகவும் வலிமையாகவும் கூற வார்த்தைகள் உண்டோ? உங்களுக்காக இதோ பாடல் வந்து கொண்டே இருக்கிறது, நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக.

0: இன்றைய பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இதே போன்றொரு பெட்டதகமுழு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: ஜி பூம்பா.
3: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
2: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
3: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
2: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
4: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
3: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
2: அது நன்றாக இருந்ததா?
3: அதே மாதிரி 90s please.
2: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
5: ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா நிலா.
3: ஜீபும்பா, அப்படியே 2K songs கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
2: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
3: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
6: உங்கள் ஊட்டி FM 101.8
7: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
8: குட் மார்னிங்.
7: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்துல இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி. ஸ்நேகிதியே, இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
6: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
9: திரைப்பட பாடல் கேட்கலாம் நீர்களே.

0: இடம்பெற்றது திரைகானம்.
1: இன்றைக்கு இடம்பெறுவது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வேளாண்மைத்துறை சார்பில் பள்ளிகள் மற்றும் மலைப்பகுதிகள், ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நட்டு வைத்ததுடன் அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகளை வழங்கினார். மேலும் மாவட்டத்தை பசுமை நிறைந்த மாவட்டமாக மாற்றுவதே தனது குறிக்கோள் என மாவட்ட ஆட்சியர் பிரியா தெரிவிக்கிறார்.
3: இன்னைக்கு நரசிங்கபுரம் வில்லேஜ்ல வந்து ஒரு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைவ் பண்ணோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டரையும் எப்படி வந்து அவங்க குப்பைகளை வந்து செக்ரிகேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்த ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஒரு கவர்மெண்ட் ஹைஸ்கூல் ஒரு 100 மரக்கன்றுகள் வந்து நட்டோம். அதுல வந்து சில்ட்ரன் வந்து தங்களுக்கும் வந்து ஒரு மரம் வளர்க்கறதோட இம்பார்ட்டன்ஸ், ஒரு கிரீன் தமிழ்நாடோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் தெரியணுன்றதுக்காக அவங்களே வந்து மரம் நட்டு அதுக்கு ஒரு பெயர் வைத்து அவங்களே வந்து அந்த ஸ்கூல்ல வந்து முடித்து போற வரைக்கும் அந்த மரத்தை வந்து அவங்களே வந்து பாதுகாத்து வளர்த்தணும். அதை வந்து நாங்க தொடர்ந்து கண்காணித்து அடுத்த வருடம் வந்து இதே வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல பெஸ்டா வளர்த்த ஒரு ஹெல்த்தியா இருக்கிற ட்ரீய வளர்த்த அந்த குழந்தைங்களுக்கு சிறப்பா வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரேட்ல ஒரு 250 ட்ரீஸ் நட்டிருக்கோம் எங்களோட ஸ்டாஃப் மெம்பர்ஸோட சேர்ந்து. கிரீன் மிஷன் தமிழ்நாடுல வந்து வி ஹாவ் டார்கெட் ஆஃப் அரௌண்ட் 6 lakh ட்ரீஸ். அந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து நட்டு ராணிப்பேட்டை வந்து ஒரு பசுமையான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆக்கணும் அப்படின்றது தான் எங்களோட குறிக்கோள். அதற்கு பொதுமக்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு அதுக்கான ஆதரவை தரணும்.
2: ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு செய்தார். ஆய்வில் உள் நோயாளிகளுக்கு அன்றாட தேவையான குடிநீர் மற்றும் சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ தேவைகள் குறித்து மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் கேட்டறிந்தார். மருத்துவமனையில் செயல்பட்டு வரும்

0: நோயாளிகள் பிரிவு, அவசர நோயாளிகள் பிரிவு, நுண்கதிர் வீச்சு மற்றும் மருந்தகம் பிரிவுகளை நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவமனையில் வழங்கப்படும் உணவுகள் தரமாக உள்ளதா என்பதையும், விஷ பூச்சி மற்றும் விஷக்கடிகளுக்கான விஷமுறிவு மருந்து இருப்புகள் உள்ளதா எனவும் ஆய்வு செய்தார். மேலும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் மருத்துவமனை குறித்து விவரங்களை மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். இந்தியாவில் ஆண்டுதோறும் மக்கள் தொகை அதிகரித்து வருவதால் மத்திய அரசு மக்களின் தேவைக்கேற்ப திட்டங்களை வகுத்து ஒவ்வொரு துறைகளையும் மேம்படுத்தி வருகிறது. அதில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்பவும் வளர்ந்து வரும் சூழலை கருத்தில் கொண்டு இந்தியாவில் உள்ள ரயில் நிலையங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையம் நாட்டின் வடக்கு மேற்கு தெற்கு பகுதியுடன் இணைக்கும் ஒரு முக்கிய நுழைவாயிலாக திகழ்கிறது. ஆகவே மத்திய அரசு இந்த ரயில் நிலையத்தில் செயல்பாட்டு திறனை அதிகரிக்கவும் உட்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தவும் ரயில்களின் வேகம் அதிகரிப்பு விரைவு ரயில் மற்றும் புறநகர ரயில் சேவைகள் தங்கு தடையின்றி சீரிய முறையில் இயங்குவதை உறுதி செய்ய ₹97.73 கோடி மதிப்பீட்டில் மிகப்பெரிய ரயில் பாதை மற்றும் நடைமேடைகள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் சென்னை அரக்கோணம் ஜோலார்பேட்டை ரேணிகுண்டா சென்னை பெங்களூர் ஆகிய வழித்தடங்களில் எளிதில் பயணம் செய்ய வழிவகுத்துள்ளது. மேலும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தக்கோலத்தில் செயல்பட்டு வரும் ராஜாத்திய சோழ மண்டல பயிற்சி மையமான CISF மையத்தில் உலக மிதிவண்டி தினத்தை முன்னிட்டு பிட் இந்தியா திட்டத்தின் கீழ் CISF மற்றும் NDRF வீரர்களின் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நடைபெற்றது. தொடர்ந்து உள்ளூர் மக்கள் மற்றும் மாணவர்கள் இளைஞர்களுடன் இணைந்து பள்ளி வளாகத்தில் இருந்த செடி கொடிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் இதர குப்பைகளை அகற்றி சுற்றுச்சூழலை விழிப்புணர்வு செய்ததுடன் சமூக ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். சுமன்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிதி ஆயோக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் உலக அளவில் தொழில் தொடங்க முடியும் என்று கூறினார். மகளிர் தலைமையிலான முன்னேற்றம் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். விவசாயம், அறிவியல், புத்தாக்கம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மகளிர் பங்காற்றி வருவதாக கூறிய அவர், மகளிருக்கு கல்வி அளிப்பதில் மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். 2046 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே இந்த ஆண்டின் நிதி ஆயோக் கூட்டத்தின் கருப்பொருளாகும். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 14 தேதி பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் மேற்கு பிராந்திய செயலர் திரு சிபி ஜார்ஜ், பிரான்சின் இவியன் நகரில் வரும் 15 தேதி தொடங்கி 17 தேதி வரை நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக கூறினார். இந்த உச்சி மாநாட்டின் போது உலகத் தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்ற

0: ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் மாவட்டம் ராம்கரில் 20 கிலோவாட் FM பண்பலை ஒலிபரப்பு சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர், ஜெய்ப்பூரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப தரவு மையம் தொடங்கப்பட இருப்பதாக கூறினார். ராஜஸ்தான் மாநிலத்தில் ரயில் திட்டங்களுக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் 200 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி, ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டில் ஜவுளி வர்த்தகம் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயத்திற்கு பிறகு ஜவுளித்துறை மிக அதிக வேலைவாய்ப்புகள் அளிப்பதாக கூறினார். நாட்டின் பட்டு உற்பத்தி 42,005 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், பட்டு இறக்குமதி 50% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். வரும் 2047 ஆண்டிற்குள் ஜவுளித்துறை வருவாய் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்தியா தற்போது 191 நாடுகளுக்கு ஜவுளி ஏற்றுமதி செய்து வருவதாக திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். மத்திய அரசும் இன்ஸ்பேஸ் நிறுவனமும் இணைந்து குஜராத்தின் கோர்ஜாவில் விண்வெளி உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்க உள்ளது. குஜராத் மாநிலத்தின் விண்வெளி தொழில்நுட்ப கொள்கையின் அடிப்படையில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படுகிறது. இதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்களும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் விண்வெளித்துறையில் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய உள்ளன. இன்ஸ்பேஸ் நிறுவனம் இத்திட்டத்திற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழிற்பூங்காவிற்கான கட்டமைப்பு வசதிகளை மாநில அரசு ஏற்படுத்தும் என்று குஜராத் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் சுயசார்பு எட்ட மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். குஜராத் தலைநகர் காந்திநகர் IIT உரையாற்றிய அவர், உயர் தொழில்நுட்பத்துறையில் தனியார் பங்களிப்பை வரவேற்பதாக கூறினார். அணுசக்தி துறையிலும் தனியார் பங்களிப்பை அனுமதிக்கப் போவதாக அவர் தெரிவித்தார். தேசிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இயக்கம் மூலம் புத்தாக்க மையங்கள் அமைக்கப்பட்டு கணினி கல்வித்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், இது தொடர்பாக அமெரிக்க தூதரக அலுவலரை அழைத்து இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக கூறினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேற்காசிய பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கூடுதல் செயலர் திரு அசீம் மகாஜன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள இந்திய தூதரகங்களும் துணை தூதரகங்களும் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் MT மேரிவெக்ஸ் வர்த்தக கப்பல் மீது கடந்த திங்கட்கிழமை தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர், அதில் பயணம் செய்த 24 இந்திய மாலுமிகள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். இவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அசீம் மகாஜன் கூறினார். ஓமன் கடல் பகுதியில் MT செட்டுபெலோ வர்த்தக கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உயிரிழந்த 3 இந்திய மாலுமிகளின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய கப்பல் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். மத்திய அரசு அவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார். இந்த கப்பலில் பயணம் செய்த இந்திய மாலுமிகளை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உயிரிழந்த 3 இந்தியர்களின் உடல்களை இந்தியா கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதனிடையே ஓமனின் ஷீனஸ் துறைமுகம் அருகே வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது.

0: அறிக்கை வெளியிட்டுள்ள ஓமன் நாட்டிற்கான இந்திய தூதரகம் நிலைமையை கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்றுப்பகுதிகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் சிறப்புஞ்சி என அழைக்கப்படும் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி பகுதியில் நேற்று மட்டுமே 124 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் சின்னக்கல்லாறு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதியில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு நீர்வீழ்ச்சி மற்றும் ஆற்று பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரித்து வருகின்றனர். மானாம்பள்ளி வனச்சரகத்திற்குட்பட்ட இப்பகுதி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சி செல்ல வனத்துறை சார்பில் தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. மெக்சிகோ, அமெரிக்கா மற்றும் கனடாவில் நடைபெறும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா, பிரேசில், ஜெர்மனி, ஸ்பெயின் உள்ளிட்ட 48 அணிகள் பங்கேற்கின்றன. இறுதியாட்டம் அடுத்த மாதம் July 19 நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் MR அர்ஜுன் ஹரிஹரன் அம்சக்கருடன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு நாடுகளுடனான தடையற்ற வர்த்தகம் மூலம் ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் வானொலி சேவையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஓமன் கடற்பகுதியில் வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் துவக்க ஆட்டத்தில் மெக்சிகோ ஆப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்கலாம் நேர்களே. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை முதல் லேசான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 20-21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 13-14 டிகிரி செல்சியஸ் ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 95% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 85% ஆகும் இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2-4 கிலோமீட்டர் அளவுக்கு வீசக்கூடும். கனமழை, இடியுடன் கூடிய மழை, மின்னல், புயல், வலுவான காற்றுகள் போன்றவை எதிர்பார்க்கப்படுகிறது. போடிய

0: போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் சார்ந்த பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விலை மூதம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் 4 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். குறுமிளகு ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பாரலம் அல்லது பெசிலஸ் செப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக்கு 500 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். வாழை 5 மாத வயதுள்ள மரங்களுக்கு மரக்கம்பங்களை பயன்படுத்தி ஆதரவு அளிக்கவும். வடிகால் வசதி செய்து உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். அழுகல் மற்றும் அழுகிய இலைகளை அகற்றுதல் மற்றும் அழித்தல் வேண்டும். நேயர்கள், இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த நேர்முகம், கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சாண்டினெல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி காரு அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம்.
1: சார் வணக்கம்.
2: வணக்கம்.
1: கால்நடை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய சொத்து. நிறைய வீடுகளில் கால்நடைக்கு ரேஷன் கார்டில் கூட இடம் கேட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஜோக்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஸோ அது வந்து கேட்கும்போது ஒரு ஜோக்காக இருந்தாலுமே அவர்களுடைய பாசம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. வீட்டினுடைய ஒரு மெம்பராக தான் கால்நடையாக பார்க்குறாங்க. ஸோ கால்நடையை வந்து நம்ம எப்படி ஒரு ஹியூமனை ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி ட்ரீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதுக்கு என்ன உணவு தேவைகள் இருக்குது, அதனுடைய மற்ற தேவைகள் எல்லாமே அறிஞ்சு செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி தெரியாத, அதை பற்றின விழிப்புணர்வு இல்லாத நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம கொண்டு போகலாம். கால்நடைகளுக்கு தாது உப்புகள் அளிக்க வேண்டியதன் அவசியம் தலைப்பே உங்களுக்கு சொல்லிடும். ஸோ தாது உப்பு அப்படிங்கிறது உப்பு தானே, அதில் என்னப்பா பெரிய விஷயம் இருக்க போகிறோம் நம்ம நினச்சிடக்கூடாது. ஸோ நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இல்லைங்களா?
2: கட்டாயமா சார்.
1: நான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம், ஒரு கால்நடைகளுக்கு உப்பின் தேவை ஏன் அவசியமாக இருக்குது?
2: கால்நடைகளுக்கு உப்புன் தேவையை பற்றி சொல்லதுக்கு போகிறேன். மனிதர்கள் மாதிரி தான் கால்நடைகளுக்கு ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்குமே வந்து உயிர் வாழ 6 ஊட்டச்சத்துக்கள் மிகவும் இன்றியமையது சார். இன்றியமையல் முதல்ல வந்து என்ன, நீர் தான். தண்ணி இல்லைனா, அதாவது சாப்பாடு இல்லைனா 10 நாள் கூட படுத்துருந்தலாம், ஆனால் வந்து நீர் இல்லைனா 3 நாள் செத்து போயிடும். அந்த அளவுக்கு வந்து நீர் தான் மிகவும் முக்கியமான ஊட்டச்சத்து சார். அதுக்கப்புறம் கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து தேவை, புரதச்சத்து தேவை. புரதச்சத்து என்னென்னா வந்து தசைகள் எல்லாமே புரதத்தினாலானது, உடலில் சுரக்கக்கூடிய நிறைய என்சைம்ஸாக இருக்கட்டும் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து புரதத்தினாலானது. புரதமும் கட்டாயம் தேவை. அடுத்து வந்து கொழுப்புச்சத்து. கொழுப்புச்சத்தில் வந்து இன்றைய

0: கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கொழுப்பில் கரையும் விட்டமின்கள் எடுத்துட்டு போவதற்காக கொழுப்பு சத்து கட்டாயம் தேவைப்படுகிறது. தாது உப்புகள் மற்றும் உயிர் சத்துக்கள் எல்லாமே தேவைப்படுது. நம்ம தாது உப்புகளுக்கு எதுக்காக இன்றியமையான்னு சொல்ல வரோம் அப்படின்னா, மிச்சம் எல்லாமே அது சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமா நம்ம கட்டாயம் கொடுத்துடலாம். இப்ப நம்ம சோறு சாப்பிடறோம், அதே மாதிரி நாய்க்கு பூனைக்கு வந்து உணவுகளை கொடுக்கறோம். நாய் வந்து வெஜ்ஜும் சாப்பிடும், நான்வெஜ் சாப்பிடும், பூனை முழுக்க முழுக்க வந்து நான்வெஜ் தான் சாப்பிடும். அது மூலமா சில தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது புரத தேவையோ எரிசக்தி தேவைக்கான கார்போஹைட்ரேட்டோ கொழுப்பு சத்தை கொடுத்துட முடியும். ஆனா தாது உப்புகள் வந்து கட்டாய உணவில் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கு கால்நடைகளை பொறுத்த அளவுக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, முந்தி வந்து நம்மளுடைய நிலம் வந்து நிலம் பயிர் கால்நடை இது மூன்றுக்கும் ஒரு ஒற்றுமை, அதாவது ஒரு தொடர்பு இருக்கு சார். இல்லைன்னா வந்து நிலத்துல வந்து கனிமச்சத்து அதிகமா இருந்துச்சுனா, கனிமங்கள் அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பார்த்திருப்போம், நம்ம நவீன ஆவர்த்த நாட்டை பார்த்து 118 கனிமங்கள் போட்டிருப்பாங்க. 94 கனிமங்கள் வந்து இன்றைய இயற்கையாக பூமியில கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒரு 15 கனிமங்கள் கட்டாயம் ஆடு மாடுகளுக்கு தேவையானதாக இருக்கிறது. இந்த கனிமங்களோட செறிவு வந்து முந்தையெல்லாம் வந்து மண்ணில் அதிகமா இருந்துச்சு, அதனால மண்ணில இருந்து அது வளரக்கூடிய தாவரங்கள் அதிகமா இருந்துச்சு. அந்த தாவரங்களை சாப்பிடும்போது மாடுகளோ ஆடுகளோ அதுக்கு தேவையான தாது உப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத இருந்துச்சு. ஆனா நம்ம 1970 அப்புறமா வீரிய சாகுபடி அதிகமான ரசாயன உரங்கள் எல்லாம் போட்டு அந்த மண்ணுடைய தன்மையில ரசாயனங்கள் செலுத்தினால அந்த தாது உப்புகளுடைய அளவு மிக மிக கம்மியாயிடுச்சு. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்ணுடைய தன்மை இந்த பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 13% தான் அந்த தாது உப்புகள் இருக்கு. 87% நம்ம வந்து எக்ஸ்பேர்ட் ஆகி போயிருச்சு. அதனால மண்ணில் இல்லங்கும் போது அதை வந்து கட்டாயம் பயிரில் எதிர்பார்க்க முடியாது, பயிரில் இல்லங்கும் போது அனிமல் போய் சேராது. அதனால தாது உப்புகளை கட்டாயம் செயற்கையாக நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஆடு மாடுகள் நல்ல வளர்ச்சியை பெறும். தேவை வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும், ஆனாலும் சரி அந்த குறைந்த தேவையை இருக்கக்கூடியதை வந்து நம்ம கொடுக்கா மட்டும்னா எளிதில் நோய்வாய்ப்படுவதற்கோ அல்லது உற்பத்தி குறைபாடாவதற்கோ வாய்ப்பாக அமைந்துவிடும். அதை தடுக்க கட்டாயம் தாது உப்புகள் கொடுக்க வேண்டும்.
1: அழகா அதே சமயத்துல வந்து ஆழமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. தாவரங்களை பொறுத்த வரைக்கும் 3 வகையான நியூட்ரிஷன் நம்ம சொல்லலாம், பிரைமரி நியூட்ரிஷன், செகண்டரி நியூட்ரிஷன் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும்.
0: இங்கே தாது உப்புகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா சார் ரெண்டாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து உணவில் வந்து கிராம் கணக்கில் தேவைப்படக்கூடியதை வந்து மேக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய மேக்ரோ மினரல் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்படக்கூடிய வந்து மைக்ரோ மினரல்ஸ் அல்லது நுண் தாது உப்புகள்னு சொல்லுவாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தாது உப்புகள், கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, சல்ஃபர், மெக்னீசியம், இது 5 வந்து அதிகமாக தேவைப்படும். அதாவது மில்லிகிராம் கணக்குலயும் கிராம் கணக்குலயும் தேவைப்படும். இது வந்து என்ன வந்து மேக்ரோமல் சொல்றோம். இது போக மிச்சிருக்கக்கூடிய அயன், காப்பர், ஜிங்க், கோபால்ட் இந்த மாதிரி சின்ன கொஞ்ச அளவு இதெல்லாம் வந்து மைக்ரோ கிராம் பர் கேஜி அல்லது மில்லி கிராம் பர் கேஜி இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தேவைப்படும். இந்த தாது உப்புகளுடைய இப்போ ஒவ்வொரு தாது உப்புகளுக்கும் ஒவ்வொரு பயன்கள் இருக்கு சார். சப்போஸ் இப்போ சுண்ணாம்பு சத்துன்னு எடுத்துட்டீங்கன்னா, சுண்ணாம்பு சத்து வந்து எங்கே இருக்குன்னா உடம்புல வந்து எலும்புகள்லையும் போன் எலும்புகள்லையும் பல்லையும் இருக்கும் சார். மொத்தம் 99% வந்து கட்டாயம் அங்கே தான் இருக்கும். இந்த தாது உப்புகள் எல்லாமே ஒரு உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு 100 இடைவில் ஒரு அனிமலில் பார்த்தா 3 இருக்கும். அதாவது ஒரு 100 ஒரு அனிமல் எரிச்சோம்னா 3 சாம்பல் கிடைக்கும். சாம்பல்ங்க தான் வந்து இன்னார்கானிக் காம்பவுண்ட், அதுதான் வந்து மினரல்ஸ். இதில் வந்து 1.4% 3% 1.4% சுண்ணாம்பு சத்து தான் இருக்கும், 0.7% பாஸ்பரஸ் சத்து இருக்கும், அதுக்கப்புறம் சல்ஃபர் சொல்லக்கூடிய 3வது சல்ஃபர் சத்து, இந்த மாதிரி கனிமங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ சுண்ணாம்பு சத்துவோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, 1 உடலுக்கான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான போனுக்கான ஒரு மெட்டீரியல் இருக்குது, 2வது தசைகள் சுருங்கி விடுவதற்காகவும் அதாவது நரம்பு மண்டலத்தில் சிக்னலை வந்து கடத்துவதற்காகவும் கட்டாயம் தேவைப்படுது, ரத்தம் உறைதலுக்கும் வந்து சுண்ணாம்பு சத்து தேவைப்படுகிறது. இந்த சுண்ணாம்பு சத்தில் இன்னொரு பெக்குலியாரிட்டி என்னங்கன்னா, சுண்ணாம்பு சத்து கம்மியாகும் போது அது நம்ம பல்ல இருந்தோ அல்லது எலும்புகள்ல இருந்து என்னன்னா வந்து சுண்ணாம்பு உறிஞ்சிக்கிறோம். இப்போ ஒரு மாடு வந்து ஒரு 7 மேலதான் முழு வளர்ச்சி அடையும். கன்றுக்குட்டி கன்றில் இருக்கும்போது கருவில் இருக்கும்போது முதல் 6 வளர்ச்சி அதிகமா இருக்காது. 6வது அப்புறம் 7வது ஆரம்பிக்கும் போதுதான் 60% வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு தேவை அது எலும்பு வளரும் இல்லைங்களா, அதுக்காக தேவைகள் என்ன பண்ணா நீங்க உடம்புல கொடுக்கலன்னா அம்மாட்டு இருக்க உடம்புல இருந்து அப்படி உறிஞ்சி எடுத்துக்கிட்டு இது வளர்ந்துட்டு இருக்கு. இந்த குறைபாடு இருக்கலாம். அம்மா என்ன பண்ணா வந்து கண்ணு போட முடியாம எந்திக்க, கண்ணு போட்டோன்னு எந்திக்க முடியாம போகலாம், கண்ணு போடுறதுக்கு முன்னாடி எந்திக்காம போகலாம், அண்ணு கண்ணு போட்டு 2-3 கழிச்சு எந்திக்காம அப்படி படுத்துரு. ஏன்னா உடம்புல வந்து அந்த எலும்புல சுண்ணாம்பு சத்து இல்லைனால பலன் இல்லாம பலகீனமாகி அப்படியே படுத்துரும். இது சுண்ணாம்பு சத்தை பொறுத்த அளவுக்கு
1: பால் காய்ச்சல்,
0: இதுதான் பால் காய்ச்சல் வந்து பால் சுரம் சொல்லக்கூடிய சார். ஏன்னா கண்ணு போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி 10 முன்னாடி 10 அப்புறம் தான் வந்து ஏற்படக்கூடியது. இது எதனால அப்படின்னா நம்ம முறையாக சுண்ணாம்பு சத்தை கொடுக்காதனால அம்மாட்டிருந்து சுண்ணாம்பு சத்தை எடுத்து கன்றுக்குட்டி வளர்ந்து அதனால அம்மாட்டிற்கு சுண்ணாம்பு சத்து குறைபாடு இருக்கிறது. பெரும்பாலான தாது உப்புகள் குறைபாடுகள் என்ன பண்ணும் சார், எதுவுமே வெளியே தெரியாது. அதாவது இப்போ ஒரு பாக்டீரியா இருக்கு, அது வந்து இன்ஃபெக்ஷன் கொடுக்கலாம், காய்ச்சல் அடிக்கும், அதனால வந்து டாக்டர் போய் பார்க்கறதுக்கு அறிகுறியை கொடுக்கல, டைரியா இருக்கு, கழிச்சல் இருக்குன்னு டாக்டர் கொடுக்கும், இது வந்து அப்படியே இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் உற்பத்தியை குறைச்சிடும். 10 பால் கொடுத்துட்டு இந்த மாடு சுண்ணாம்பு சத்து குறைபாடு அடுத்த நாள் 9 ஆகும், அடுத்த 8 ஆகும். அப்படிங்கும்போது இந்த பணியாளர்களால் இதனுடைய குறைபாடுகளை வந்து எளிதில் கண்டறிய முடியாது. ஏன்னா குறைபாடுகள் எந்தவித அறிகுறியும் ஏற்படுத்தாது.

0: வந்து ப்ரொடக்ஷன் அப்படியே குறைச்சிரும், உடல் வளர்ச்சியை கம்மி பண்ணிடும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆடாக இருந்தால் 150 கிராம் உடல் எடை இருக்கணும், ஒரு நாளைக்கு எடை இருக்குன்னா அவ்வளவு கூடாது, 65 கிராம் இருக்கும், சில 35 கிராம் அப்படி குறைஞ்சிடும். அதனால வந்து பணியாளர்கள் எளிதில் வந்து தாதுப்பு குறைபாடை கண்டுபிடிக்க இயலாது.
1: ஸோ எப்போ இது வந்து ஒரு சிவியரான கண்டிஷன் போகுதோ அப்போதான் நமக்கு தெரியும்.
0: ஆமாம் சார்.
1: ஸோ அது வரைக்குமே நம்ம நோட் பண்ணிக்கவே மாட்டோம் இல்லைங்களா சார்?
0: சார்,
1: அடுத்ததா பாஸ்பரஸ்.
0: பாஸ்பரஸ் சத்தை பொறுத்தல பாத்தீங்கன்னா சார், பாஸ்பரஸ் சத்தா வந்து ஏடிபின்னு சொல்லக்கூடிய அட்னோசன் ட்ரை பாஸ்பரஸ், அதாவது உடலுடைய எரிசக்திக்கு வந்து மிக மிக முக்கியமானதாக இருக்குது. எலும்புகள் எப்போதும் கால்சியம் பாஸ்பரஸ் ஒன்றா தான் இருக்கும் சார், 2:1 ரேஷியோ இருந்தால் மட்டும்தான் உடல்லேருந்தே அப்சார்ப் ஆகும். போன்லேயும் அதே மாதிரி தான், ஏற்கனவே சொன்ன 1.4%, 0.7%, அதே மாதிரி 2:1 ரேஷியோவில் தான் வந்து உடம்புலையுமே வந்து இருக்கும். இந்த கனிமத்தில் பார்த்தீங்கன்னா எலும்புகள் உருவாக்க தேவை செல்லில் வந்து ஆற்றலை உற்பத்தி செய்ய, ஏடிபின்னு சொல்லக்கூடிய எனர்ஜியை உற்பத்தி செய்யறதுக்கு வந்து கட்டாயம் வந்து பாஸ்பரஸ் தேவை. மரபணுக்களில் வந்து டிஎன்ஏவின் கட்டமைப்புக்கான மூலப்பொருளாகவும் பாஸ்பரஸ் தான் இருக்குது.
1: ஓகே சார். சார், அடுத்ததான் என்னென்ன
0: மேக்னோல? அடுத்தது மக்னீசியம் முக்கியமாக தேவைப்படும் சார். மக்னீசியம் பார்த்தீங்கன்னா எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படும், செல்லில் நடக்கக்கூடிய எரிசக்தி வினைகளுக்கு ஒரு முக்கிய பொருளாக காணப்படும், கேட்டலிஸ்டாக கூட இருக்கும். உடலில் வந்து 300 மேற்பட்ட வேதி வினைகளுக்கு வந்து மெக்னீசியம் கட்டாயம் ஒரு பங்காற்றுகிறது. இதுவும் வந்து டிஎன்ஏ தொகுப்புக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. ரத்தத்தினுடைய அழுத்தத்தை சீராக்குவதிலும் மெக்னீசியம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதுபோக எலும்புகளின் தசை சுருங்கி விரியதற்கும் மெக்னீசியம் கட்டாயம் தேவை.
1: இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா, அடுத்து வந்து மேக்னீசியம் இருக்குது, சோடியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, குளோரின், சல்ஃபர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்களா? ஸோ இதெல்லாம் இதனோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும் சார்? இது ஐ மீன் இதோட ஃபங்க்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கா
0: சார்? இப்போ அது சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் சார் செல்களுடைய அந்த செல்லுடைய தன்மையை நிலைநிறுத்தவே கட்டாயம் தேவை. ஏன்னா செல்லுக்கு வெளியே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃபுல்செல்ல வந்து சோடியமும் குளோரைடும் இருக்கும், செல்லுக்கு உள்ள வந்து பொட்டாசியம் இருக்கும். இது எல்லாமே பண்ணா திரவ சமநிலையை, அதாவது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணதுக்கு கட்டாயம் தேவை. சப்போஸ் உள்ள வந்து பொட்டாசியம் லெவல் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா அந்த செல் வந்து உப்பிவிடும், உருந்துக்குள்ள உறிஞ்சி உப்பிடும். இல்ல சோடியம் லெவல் வந்து வெளியே அதிகமாச்சுன்னா செல் அப்படி சுருக்கி விட்டுரும். அதாவது செல் வந்து செல்லா இருக்குன்னா கட்டாயம் திரவ சமநிலை கட்டாயம் முக்கியம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் முக்கியம், சவ்வூடு பரவல் சொல்லக்கூடிய அதுக்கெல்லாம் முக்கியம். இது எல்லாமே வந்து சோடியம் பொட்டாசியம் குளோரைடு மூணுமே வந்து பங்கு வகிக்குது. இதில் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா தசை மற்றும் நரம்பு செயல்பாட்டுக்கும் கட்டாயம் வந்து தேவைப்படுது. குளோரின் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்லக்கூடிய உடம்புல சுரக்கக்கூடிய வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்புக்கும் ஒரு முக்கிய பொருளாக தேவைப்படுது சார்.
2: இதுவரை கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து சாண்டினெல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பசுபதி காரு அவர்களுடன் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். தொடர்வது கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். இனி தகவல் களஞ்சியம். ஆட்டுப்பண்ணைகளில் கடைபிடிக்க வேண்டிய உயிர் பாதுகாப்பு முறைகளை பற்றி இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் 40 விழுக்காடு மக்களுக்கு ஆடு வளர்ப்பு மிக முக்கிய தொழிலாகும். நம்பகமான வருமானத்தை இந்த ஆடு வளர்ப்பு வழங்குகிறது. தமிழகத்தில் ஆடு வளர்ப்பில் தென் மாவட்டங்களின் பங்கு மிக முக்கியமானது. ஆடுகளின் எண்ணிக்கையில் திருநெல்வேலி மாவட்டம் 3 இடத்திலும், அதைத் தொடர்ந்து விருதுநகர், மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி மாவட்டங்களும் உள்ளன. ஆட்டுப்பண்ணைகளின் பொருளாதாரத்தை பாதிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பது நோய் தாக்கமாகும். ஆகவே பண்ணைகளில் உயிர் பாதுகாப்பு முறைகளை கையாண்டு நோய்கள் ஏற்படா வண்ணம் பாதுகாப்பது பண்ணையை லாபகரமான முறையில் நடத்தி செல்ல வழிவகுக்கும். சிறந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை பண்ணையில் கையாளுவதனால் நமது பண்ணையை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அருகிலுள்ள பிற பண்ணைகளையும், கால்நடைகளையும், பண்ணையில் வேலை செய்பவர்களையும், மனிதர்களையும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்க ஏதுவாகிறது. உயிர் பாதுகாப்பு என்பது கால்நடைகளை தாக்கும் நோய் கிருமிகளிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது என்று பொருள்படும். உயிர் பாதுகாப்பு முறைகளில் பலதரப்பட்ட மேலாண்மை முறைகள் அடங்கும். உயிர் பாதுகாப்பு முறைகளை நடைமுறைப்படுத்துவதால் முக்கியமாக கால்நடைகளின் உடல் நலம் பேணப்படுகிறது. பல்வேறு வழிகளின் மூலம் பண்ணைக்குள் வருகின்ற நோய் கிருமிகள் தடுக்கப்படுவதால் பண்ணையில் நோய்களின் தாக்கத்தை மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம். மேலும் எலிகள், பறவைகள், மற்ற விலங்குகள் போன்றவற்றால் ஏற்படும் பிரச்சினைகளையும், கால்நடைகளை தாக்கும் நோய்களையும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தடுக்க முடியும். இதன் காரணமாக நோய்களின் சிகிச்சைக்கு ஆகும் செலவு வெகுவாக குறைவதால் பண்ணையின் பொருளாதாரம் மேம்படும். நோய் தாக்கம் ஏற்படும் போது ஆரம்ப நிலையில் வெளிப்படையாக நோய் அறிகுறிகள் தென்படாது. தகுந்த உயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளாமல் ஒரு நபர் வெளியிலிருந்து பண்ணைக்குள் சென்றாலோ, பண்ணையிலிருந்து வெளியே சென்றாலோ அவர் மூலமாக நோய் கிருமிகள் பரவுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இனி சொல்லப்படும் வழிகளில் தொற்று நோய்கள் ஆட்டுப்பண்ணைகளுக்கு இடையே பரவுகின்றன. அதாவது, நோயுற்ற ஆடுகளை வெளியிலிருந்து பண்ணைக்குள் கொண்டு வருதல், வாகனங்கள், உபகரணங்கள், உடைகள், காலணிகள், மருத்துவர், பண்ணை வேலையாட்கள், வியாபாரிகள், பிற பண்ணையாளர்கள் மூலமாகவும், தீவனம் மற்றும் தண்ணீர் மூலமாகவும், நாய், பூனை, எலி, பறவைகள் மற்றும் பூச்சிகள் மூலமாகவும் தொற்று நோய்கள் ஆட்டுப்பண்ணைகளுக்கு இடையே பரவுகின்றன. உயிர் பாதுகாப்பு முறைகளின் முக்கிய நோக்கம் வெளியிலிருந்து புதிய நோய்கள் பண்ணைக்குள் நுழையும் வாய்ப்பினை தடுத்தல் அல்லது குறைத்தலாகும். நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதையும் பண்ணையிலிருந்து வெளியே பரவுவதையும் உயிர் பாதுகாப்பு முறைகள் தடுக்கின்றன. உயிர் பாதுகாப்பு முறைகளில் கவனிக்க வேண்டிய முக்கிய உட்கூறுகள். முதலாவதாக, புதிய ஆடுகளை பண்ணையில் சேர்த்தல். புதிதாக வாங்கப்பட்ட ஆடுகளை பண்ணைக்குள் கொண்டு வரும்போது அவற்றின் மூலமாக நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சொல்லப்படும் செயல்முறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஆடுகளை பிறரிடமிருந்து வாங்கும்போது உடல் நலன் குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். புதிதாக வாங்கப்பட்ட ஆடுகளை மற்ற ஆடுகளுடன் உடனே சேர்க்காமல் 3-4 வாரங்கள் தனியாக பிரித்து வைத்து பராமரிக்க வேண்டும். புதிதாக வாங்கப்பட்ட ஆடுகளுக்கு முறையாக குடற்புழு நீக்கம் செய்தல் வேண்டும். புதிய ஆடுகளை வாங்கும்போது கூடுமானவரை நமக்கு தெரிந்த பண்ணைகளிலிருந்து வாங்க வேண்டும். வாங்குகின்ற பண்ணையிலுள்ள ஆடுகளின் உடல்நலம் மற்றும் போடப்பட்ட தடுப்பூசிகள் குறித்த தகவல்களை அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய பண்ணையிலிருந்து விற்பனை செய்யும் ஆடுகளின் எண்ணிக்கையை ஈடு செய்ய நம்முடைய பண்ணையில் பிறந்த குட்டிகளை அதிகபட்சமாக வளர்த்து ஈடு செய்தல் வேண்டும். தேவைப்பட்டால் மாத்திரமே பிற பண்ணையிலிருந்து ஆடுகளை வாங்க வேண்டும். வயதான ஆடுகள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இரண்டாவதாக, போக்குவரத்து. பண்ணையிலுள்ள ஆடுகளை கண்காட்சிக்கோ விற்பனைக்கோ வெளியே செல்லும் பொழுது இந்த ஆடுகள் நோய் கிருமிகளை மற்ற ஆடுகளுக்கு பரவ செய்ய வாய்ப்புள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் உதவியுடன் அத்தகைய ஆடுகளை பரிசோதித்து நோய் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர்தான் வெளியே கொண்டு செல்ல வேண்டும். அண்மையில் குட்டியின்ற ஆடுகள் மற்றும் கருச்சிதைவு ஏற்பட்ட ஆடுகளை கண்காட்சிக்கு எடுத்து செல்லக்கூடாது. கிருமிநாசினி மருந்து தெளித்து நன்கு சுத்தம் செய்யப்பட்ட வாகனங்களிலேயே ஆடுகளை கொண்டு செல்ல வேண்டும். ஆட்டு பண்ணைக்கு இன்றே ஒரு வாகனம் வைத்திருப்பது நல்லது. போக்குவரத்தின் போதும் கண்காட்சியிலும் பிற கால்நடைகளுடன் நேரடி தொடர்பு ஏற்படாதவாறு பார்த்துக் கொள்ள வேண்டும். படுக்கை மற்றும் தீவனம் சொந்த பண்ணையிலிருந்தே எடுத்துச் செல்ல வேண்டும். தீவனத்தட்டு, தண்ணீர் வாளி போன்ற உபகரணங்களை சொந்த பண்ணையிலிருந்தே எடுத்துச் செல்ல வேண்டும். பிறர் நமது ஆடுகளை தொடுவதை தவிர்க்க வேண்டும். உயிர் பாதுகாப்பு முறைகளில் அடுத்ததாக தீவனத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும்.
ஆட்டு தீவனத்தின் மூலமாக நோய் கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. நோய் காரணிகள் தீவனத்தில் தங்கியிருக்கும். தகுந்த முறையில் பாதுகாக்கப்படாத தீவனத்தின் தரம் கெட்டுப்போவதுடன் சில பூஞ்சை காளான்கள் அவற்றில் வளர்கின்றன. இத்தகைய தீவனத்தை ஆடுகள் சாப்பிடும்போது கழிச்சல் போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. தீவன முட்டைகளை நான்கு புறமும் சுவருள்ள அறையில் ஈரம்படாதவாறு தரையில் மரப்பலகை போட்டு அதன்மேல் சுவர் ஓரம் சாயாமல் வைக்கலாம். தீவனத்தை ஈரம்பட்ட கையிலோ பாத்திரத்திலோ அள்ளக்கூடாது. தீவன மூட்டைகளின் வாயை மூடி வைத்திருத்தல் அவசியமாகும். தரமான தீவனத்தை கடைகளிலிருந்து வாங்கி பயன்படுத்த வேண்டும். வாகனத்தில் தீவன மூட்டைகளை ஏற்றி வரும்போது மழைநீர் பனி படாதவாறு தார்பாலின் போட்டு மூடிக்கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது மனிதர்கள் நடமாட்டம். பண்ணையில் பணிபுரியும் வேலையாட்களுக்கு பண்ணையில் பின்பற்றுகின்ற உயிர் பாதுகாப்பு முறைகள் குறித்தும் அவற்றை செயல்படுத்துவது குறித்தும் விளக்கம் அளிக்க வேண்டும். அதுபோல பண்ணைக்கு வரும் நபர்களிடமும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள உயிர் பாதுகாப்பு முறைகளை தெரியப்படுத்த வேண்டும். பார்வையாளர்களின் பதிவேடு ஒன்றினை பராமரித்து அதில் முக்கிய தகவல்களை பதிவு செய்தல் வேண்டும். தேவையான இடங்களுக்கு மட்டும் அவர்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும். பண்ணைக்குள் வரும் அனைவரும் கிருமிநாசினி மருந்து கலந்த கலவையினால் கைகளை ஆடுகளை தொடுவதற்கு முன்பும் பின்பும் கழுவ வேண்டும். பண்ணையின் வாயிலில் பாத்தி அமைத்து அதில் கிருமிநாசினி மருந்து கலந்த கலவையால் நிரப்பி பண்ணைக்குள் வருபவரும் வெளியே செல்பவரும் காலை நனைத்துச் செல்ல வேண்டும். அடுத்ததாக கவனிக்க வேண்டியது வாகனங்கள். வாகனத்தின் எந்த பகுதியும் நோய் கிருமிகளையும் பூச்சிகளையும் பண்ணைக்குள் சுமந்து செல்ல வாய்ப்பிருக்கிறது. பண்ணைக்குள் செல்லும் வாகன போக்குவரத்தை கட்டுப்படுத்தாவிடில் நோய் கிருமிகள் பண்ணைக்குள் நுழைவதை தவிர்ப்பது கடினம். கிருமிநாசினி மருந்து கலந்த கலவையை வாகனத்தின் மீதும் சக்கரத்திலும் தெளிக்க வேண்டும். வாகனத்தை கழுவுவதற்கு வசதியில்லை எனில் கிருமிநாசினி கலந்த தண்ணீரின் மீது சக்கரம் ஏறி செல்லும்படியாக வாசலில் பாத்தி அமைக்க வேண்டும். பண்ணையின் வாசலுக்கு அருகில் வாகனத்தை நிறுத்தி வைத்து அதில் ஆடுகளை ஏற்றுவதும் இறக்குவதும் உகந்தது. தீவன வாகனங்கள் ஆட்டு கொட்டகைக்கு அருகில் செல்லாமல் தீவன சேமிப்பாறைக்கு அருகில் சென்று தீவனத்தை ஏற்றவும் இறக்கவும் வேண்டும். வாகன பதிவேடு ஒன்று பராமரித்து தேவையான அனைத்து தகவல்களையும் அதில் பதிவு செய்ய வேண்டும். இனி பண்ணை உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். பண்ணை உபகரணங்களை ஒவ்வொரு முறையும் பயன்படுத்துவதற்கு முன்பும் பின்பும் கிருமிநாசினி மருந்து கலவை கொண்டு கழுவி சுத்தம் செய்தல் வேண்டும். நோய்வாய்ப்பட்ட ஆடுகள் அடைக்கப்பட்டிருக்கும் கொட்டகையில் அவற்றிற்கென்று தனியான உபகரணங்கள் வேலையாட்களுக்கு காலணிகள் உடைகள் பயன்படுத்த வேண்டும். தகவல் களஞ்சியம் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி எம் தர்மராஜ், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 944-2643-542 944-2643-542. உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி FM-இல். தொடர்புக்கு 944-2643-542 944-2643-542.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, वाट अ सरप्राइज, நீ டூக்கேலியும் இருக்கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபுபா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: நேர்லே உங்கள் ஊட்டி FM 101.8 நீங்க கேட்ட பாடல நாங்க தரப்போறோம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தினந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை இணைந்திருங்கள். இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கு எல்லாமே சமகிட்டு.
4: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். உலகளாவிய நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நித்தி ஆயோக் ஆட்சிமன்ற குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் நித்தி ஆயோக் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இளையோருக்கு தரமான கல்வி, திறன் மேம்பாட்டு பயிற்சி, வேலை வாய்ப்புகள் அளிப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திறன் பயிற்சி பெற்ற இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பேசினார். நாட்டின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமான தமிழகம் வரும் 2030 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக முன்னேற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இளையோர், ஏழைகள், மகளிர், விவசாயிகளின் நலனுக்காக முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் பயிற்சி, புத்தாக்கம், வேலைவாய்ப்பு அளிப்பதில் மாநில அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து மாவட்டங்களிலும் தொழில் திறன் மையங்கள் அமைக்க மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறிய முதலமைச்சர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் 500,000 இளையோருக்கு பயிற்சி அளிக்க உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு பதிலாக மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு விஜய் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு விவசாயிகளின் நலனுக்காக கிசான் சம்ருத்தி திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வேளாண் தொழில் வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வேளாண் துறையில் அறிவியல் தொழில்நுட்பம், நவீனமயமாக்கல், ஒட்டுமொத்த வளர்ச்சியின் மூலம் விவசாயிகளின் வருவாய் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்களையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். வரும் 18ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் திரு பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு மட்டும் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வேட்புமனுக்களை இன்று பிற்பகல் 3 மணி வரை திரும்பப் பெறலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. இதனையடுத்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து தமது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து தமிழகத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க அரசு செயல்படுத்தும் திட்டங்களுக்கு துணை நின்று குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். ஐநா சார்பில் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பள்ளிக்கு சென்று கல்வி பயிலும் பருவத்தில் குடும்ப சூழ்நிலைகளால் வேலைக்கு செல்கின்ற குழந்தைகளை அக்கொடுமையிலிருந்து விடுவித்து முறையான கல்வியினை வழங்குவது நம் கடமையாகும் என்று தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு குழந்தைக்கும் சுதந்திரமாக வாழும் உரிமை, பாதுகாப்பு உரிமை மற்றும் கல்வி உரிமை அவசியமானது என்று அவர் கூறியுள்ளார். இவற்றை வழங்க மறுப்பது சமூக நீதிக்கு எதிரானது என்றும் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். மகளிரின் பாதுகாப்பில் முதலமைச்சர் அக்கறை செலுத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஸ்ரீவைகுண்டத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு முழுமையான நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், அறிவிக்கப்படாத மின்வெட்டால் சிறு தொழில்கள், விவசாயம், மாணவர்களின் படிப்பு என அனைத்தும் பாதிக்கப்படுவதாக மக்கள் குற்றஞ்சாட்டுவதாக தெரிவித்துள்ளார். அதிக மின் தேவையை கருத்தில் கொண்டு அது உடனே சரி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெற்றன. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் எம் ஆர் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆஸ்திரேலியாவின் மிச்சேல் ஓவென், நியூசிலாந்தின் டைலான் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் மெக்சிகோவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி 101.8. நினைத்தாலே இனிக்கும் இந்த நிகழ்ச்சி, நினைத்தாலே இனிக்கும் கேட்டால் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபேவரட்டான 80s பாடல்களை நினைச்சாலே இனிக்கக்கூடிய அந்த பாடலை கேட்குற நிகழ்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் தான் நம்ம வந்து கேட்டஞ்சோ பண்ண போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 80s வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், உங்களுடைய ஃபேவரட் பாடல் என்ன பாடலோ அந்த பாடல் தான் இன்றைய ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு 9 வரைக்கும் கேட்க போகிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான 80s சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-1001018, மற்றொரு நம்பர் 8300-1019-1018. லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம், 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781. இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான 80s சாங்ஸை கேட்டஞ்சா பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்குது, உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 8300-1019-1018. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பாடல் வேணும், என்ன திரைப்படத்திலேருந்து, நீங்கள் அதை யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க, நீங்கள் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க, இதெல்லாம் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட்டான பாடல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அமைச்ச அந்த பாடல் இன்றைய நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் வந்து ஒளிபரப்பாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியோட முதல் பாடல் அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து எந்த நேயர் முதல்ல மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சாம்ராஜ் பகுதியிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க பிரியங்கா. இவங்க வந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அண்ட் அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: வெற்றி விழா திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நேர்த்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அண்ட் நிகழ்ச்சியில வந்து அடுத்த நேயர் யார் எங்க இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: குமார்.

இந்த கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனசில் திடீர்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே தோணும். ஆனால் அந்த விஷயங்கள் வந்து நம்ம எப்போவுமே வந்து இக்னோர் பண்ணிவிடுவோம். அதாவது அதுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எதுக்கு தோணுது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து விட்டுருவோம். ஆனால் நம்மளுடைய மனிதனுடைய மூளைக்கு சில அபரிவிதமான சக்தி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதில் ஒரு விதமான சக்தி தான் வந்து இந்த ஆள் மனசில் தோன்றக்கூடிய அந்த ஆசைகளாகட்டும், அதே மாதிரி ஆள் மனசில் தோன்றக்கூடிய அந்த திடீர்னு சடனாக நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆள் மனசில் ஒரு விஷயம் இதுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சம்டைம்ஸ் தோணிட்டே இருக்கும். என்னதான் அதுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லைனாலும், எந்த ப்ரூஃப்மே இல்லைனாலும், இந்த ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆள் மனசில் அதிகமாக தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, மனசு வந்து சொல்கிற விஷயங்களை வந்து கொஞ்சம் காது கொடுத்து நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா, நிறையா விஷயங்கள் நம்மளுடைய மூளையோட அபரிவிதமான பவரை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அருமையான பாடல்

கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டீங்க. உடி எஃப்எம் 101.8 நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நீத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். அடுத்ததா எந்த நேயரோட விருப்பமான பாடலை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருந்து மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க தீபா. அண்ட் இவங்க வந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க சிகரம் திரைப்படத்திற்காக. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இது

0: சிகரம் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கிடைஞ்சா பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில பேச போற நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், வாழ்த்துக்களோடு பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க?
1: நீங்களா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: இன்னைக்கு வந்து அருமையான பாட்டு, நெருப்பிலே பூத்த மலர் படத்து எங்கெங்கும் அவள் முகம் என்ற பாடல்.
0: உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் அந்த பாடல் இதோ.

0: அருமையான பாடலை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கீங்க UTFM 101.8. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடலும் இடம்பெறும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344-1010-1018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா 8300-0019-1018 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லைனா லேண்ட்லைன் நம்பரான 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 2966781 இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இன்றைய நேத்தாலே இன்னிக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான 80s சாங்ஸை நீங்கள் கேட்டஞ்சா பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து கால் பண்ண முடியல, லைன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 8300-0019-1018 அண்ட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் தான் பண்ணணும். இந்த நம்பருக்கு இதே சேம் நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நார்மல் கால், வாட்ஸ்அப் கால் இந்த நம்பருக்கு வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய விருப்பமான பாடலை வந்து கேட்க முடியாது. ஓகே, நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: அழகான இரவு வணக்கங்களுடன் அன்புடன் நான் ராஜு, சென் மீரிச்சில இருந்து. நல்லமா இருக்கீங்களா சிஸ்டர்?
0: நல்லா இருக்கேன் ராஜு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கும் சிஸ்டர்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: சிஸ்டர்? எனக்கு எப்பம் ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தாருக்கும், ஆர்ஜிஸ் குடும்பத்தாருக்கும், தங்கள் குடும்பத்தாருக்கும், நினைத்தாலே நினைக்கும் நிகழ்ச்சியில் இணைந்து அனைத்து துன்பங்கள் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் புன்னகை மண்ணிலிருந்து வான்மேகம் பாடலை காட்டழுத்த விடுங்கள். வாய்ப்பு தந்த தங்களுக்கு நன்றி, மகிழ்ச்சி.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கேன். அந்த பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 80s சாங்ஸ் எல்லாம் வந்து நேயர்கள் கேட்கும் போது நிச்சயமா நம்ம வந்து எதிர்பார்க்காத பாடல் திடீர்னு ரேடியோவில் வந்து ஒளிபரப்பாக்கும் போது அதோட எக்ஸைட்மெண்ட்டே தனிதான் இல்லையா? ரேடியோ வந்து நம்ம கேட்டுகிட்டே இருக்கும் போது திடீர்னு நம்மளோட பிடிச்சமான பாடல், நம்மளோட ஃபேவரட்டான பாடல், அதுவும் பழைய பாடல், 80s பாடல் திடீர்னு ரேடியோவில் கேட்கும் போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக மனசுக்கு வந்து ஒரு இதமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம நிறையா மொபைல் ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இப்போ ஒரு பாட்டு வேணும்னா அது ஒரு விஷயமே கிடையாது, நம்மளுடைய மொபைல் எடுத்து நம்ம வந்து அந்த பாடலை ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த மாதிரி ரேடியோவில் நம்ம வந்து கால் பண்ணி கேட்டு இல்லைனா ரேடியோவில் அந்த பழைய பாடலை கேட்கும் போது நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே கேட்கும் போது அதோடைய சுகமே நிச்சயமாக வந்து தனிதான்னு சொல்லணும். அண்ட் இப்போ வந்து இந்த விஷயத்தை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டெக்னாலஜிக்கு வந்து அடிக்ஷன் அப்படின்றது வந்து நிறையாவே ஆயிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறையா ஹார்ட் அட்டாக்ஸ்லேருந்து, ஸ்ட்ரெஸ்லேருந்து, முடிக்கொட்டுறதுலேருந்து நிறையா பிரச்சனைகள் வந்து வருது. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, ஆனால் சரியாக தூங்காமல் இருக்கிறது அப்படின்றது இந்த மொபைல் ஃபோன் அதில் வந்து ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தூக்கம் அப்படின்றத வந்து கட் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை ரொம்ப நேரம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் இந்த தூக்கமின்மை காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நேச்சுரலாக தூக்கம் வரலனா பரவாயில்ல, பட் வர தூக்கத்தை மொபைல் வச்சு கட் பண்ணுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு கருத்தோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் UTFM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்கள் கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஊட்டிஎஃப்எம் 101.8 நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் எந்த நேயர் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சத்யதேவ் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து திருப்பூர் மாவட்டம்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. அந்த பாடல் உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இதுவும்

0: 101.8 நேர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும் கேட்டுட்டே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணியும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி பாடலெல்லாம் கேட்டஞ்சா பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் லைன் கிடைக்கல, இல்லைனா லைன் வந்து கட் ஆகிடுச்சு, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் வாட்ஸ்அப்பில் அடுத்ததான் எந்த நேயர் வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான 80s சாங்கை வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முருகன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்காரு. அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் இதோ.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

0: நினைத்தாலே இனிக்கும் கேட்டிருக்கோம் ஊட்டி எஃப்எம் 101.8 அந்த வரிசையில நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர் வணக்கம். இரவு வணக்கம், சொல்லுங்க யார் எங்க இருந்து?
1: மரத்துக்குள வட்டம் தாசரவதி பாலசுரம்.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும் எனக்கு?
1: அபூர்வ சகோதரிகள் பரப்பு எங்கே மெய்தான் அந்த பாடல்.
0: ஓகே, அந்த பாடல் உங்களுக்காக எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அண்ட் நிறைய நேர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா லைன் கிடைக்குது, ஆனாலும் வந்து உங்களுடைய சிக்னலாக இல்லை எங்கள் சிக்னலாக என்னன்னு தெரியல, ஆனால் வந்து பேச முடிய மாட்டேங்குது. அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நிறைய மெசேஜஸ் வந்து வந்திருக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எந்த பாடலெல்லாம் கொடுக்க முடியுமோ அப்படின்னு வரிசையாக வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதே நிகழ்ச்சி வந்து நாளைக்கும் 8 மணிக்கு நீங்கள் வந்து கேட்கலாம், 8:05. ஸோ இதே நிகழ்ச்சியில் நீங்கள் 80 சாங்ஸை வந்து நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் நாளைக்கும் கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த வரிசையில் அடுத்த பாடல் உங்களுக்காக இதுவும்

0: அபூர்வ சகோதரிகள் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டோம். நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து கால் பண்ணிங்க, நிறைய பேருக்கு லைன் கிடைக்கல, நிறைய பேருக்கு லைன் கிடைச்சும் பேச முடியல. அண்ட் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிங் ஆகிட்டே இருந்தது, ஃபோன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா பேச முடியல. அண்ட் சில டெக்னிக்கல் ப்ராப்ளம் அண்ட் கிளைமேட்னால சில சிக்னல் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. அண்ட் அதையும் தாண்டி வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மீறி வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிங்க. ஸோ இவ்வளோ சவால்களை தாண்டி இன்றைக்கி நம்மளுடைய நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட் சாங் இடம் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு சப்போஸ் அப்பவும் லைன் கிடைக்கல, வாட்ஸ்அப்பில் அமிச்சும் உங்களுடைய பாடல் வந்து கேட்க முடியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கவலையப்பட வேணா. தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா 8:05 வந்து நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சி தான் நீங்கள் வந்து கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க. நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட்டான அந்த பழைய பாடல்களை வந்து நீங்கள் சந்தோஷமாக கேட்டு என்ஜாய் பண்ணலாம். வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பலாம் தினம் தினம். அதே மாதிரி நீங்கள் வந்து கால் பண்ணியும் உங்களுடைய ஃபேவரட் சாங்ஸை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்றைக்கு இன்றைய நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் அனுஜா குமார் வித் தி நியூஸ் அட் 9. The headlines. Prime Minister Narendra Modi says India's growth story continues to inspire the world as major economies are facing uncertainty. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Centre and governments of Assam and Nagaland ink an MOU for exploration and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns US strikes on oil ship which killed 3 Indian sailors off the coast of Oman. Summons US Charge d'Affaires to lodge protest. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to women's singles quarterfinals of Australian Open, and FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. And now the news in detail. Prime Minister Narendra Modi has said when many major economies are facing uncertainty and economic challenges, India's growth story continues to inspire the world. Chairing the 11th Governing Council meeting of Niti Aayog at Rashtrapati Bhavan in New Delhi, he emphasized the need to further strengthen the nation's resolve towards self-reliance and highlighted the importance of adopting and implementing global best practices, particularly in the renewable energy sector. Mr. Modi said, as India progresses towards achieving the vision of Viksit Bharat, the collective responsibility of the centre and states becomes even greater. The Prime Minister urged states to focus on One District, One Product initiatives and develop export-oriented strategies around it. He also identified defence manufacturing as an emerging sector where India is establishing a distinct identity and encouraged the states to formulate policies to leverage the opportunities arising from its growth. The theme of this year's meeting is Inclusive Human Development for Viksit Bharat at 2047. Briefing media after the conclusion of the Governing Council meeting, Niti Aayog Vice Chairman Ashok Kumar Lahiri said the topic of the meeting was Inclusive Human Development for Viksit Bharat at 2047, and it covers all aspects of life, including education, health and employment. Mr. Lahiri emphasized that a well-educated and skilled population is the key to success.
2: The topic for the Governing Council meeting was Inclusive Human Development for Viksit Bharat 2047. And it was about details. The states talked about what they're doing. Inclusive Human Development covers all the 4 stages of life, from childhood to youth to working life to old age. A skilled population is the key to success.
1: A tripartite memorandum of understanding, MOU, was signed between the centre and the governments of Assam and Nagaland for exploration and production of crude oil and natural gas along the Assam-Nagaland border. The MOU was signed in New Delhi in the presence of Union Home Minister Amit Shah, Assam Chief Minister Himanta Biswa Sarma, and Nagaland Chief Minister Nephew Rio. Speaking on the occasion, Mr. Shah termed it a historic moment, as this initiative will enhance the prospects of oil and natural gas exploration and opens up possibilities for mineral mining as well. Mr. Shah informed that a single field alone holds the potential for recoveries exceeding 15,000 crore rupees.
3: Today we are witnessing a historic moment. This will enhance the prospects for oil and natural gas exploration. This pattern opens up possibilities for mineral mining as well. Both states decided not to let concerns hinder the extraction of India's oil resources, agreeing instead to a 50-50 sharing arrangement. This is national wealth, and I believe this sentiment is crucial.
1: Union Textiles Minister Giriraj Singh today said that India's textile market has grown from about 8.5 lakh crore rupees in 2014-15 to over 16 lakh crore rupees at present. Briefing the media in New Delhi on the occasion of 12 years of achievements of the Modi government, Mr. Singh said that the textile sector is the largest employment generating industry in the country after agriculture. Mr. Singh emphasized that India is now exporting textile products to 191 countries across the world, underscoring the sector's growing global reach. India has undergone a remarkable transformation driven by the principles of Sabka Saath, Sabka Vikas, Sabka Vishwas and Sabka Prayas under the visionary leadership of Prime Minister Narendra Modi in the last 12 years. During this period, the Modi government carried out many flagship initiatives for the welfare and empowerment of the poor, farmers, women and youth. Akashwani News brings you a special feature. 12 Saal, I beg your pardon, 12 Saal, Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke. Today we focus on the measures taken by the government towards the welfare of the poor.
4: Over the past 12 years, the Narendra Modi government has implemented several flagship schemes for the welfare of the poor and to strengthen social security. Housing for the poor is the major focus area of the Modi government. Under the Pradhan Mantri Awas Yojana Grameen, more than 4 crore houses have been allocated to states for economically weaker families in rural areas. In the area of food security, the government is providing free food grains to over 81 crore beneficiaries across the country under the Pradhan Mantri Gareeb Kalyan Anna Yojana. Talking to Akashwani News, Indramani Nayak of Kalahandi in Odisha said that the poor people are benefiting through this scheme.
5: My name is Indramani Nayak. I belong to Kamthana Panchayat in Bhavanipatna, Kalahandi. Under the Garib Kalyan Anna Yojana that Narendra Modi has started, our family consists of 5 members and we are receiving 5 kg of grains per person. Earlier we used to face a lot of hardships, but now we are all living in peace and happiness.
4: The world's largest public health care scheme, Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, is providing health coverage of 5 lakh rupees to vulnerable families, while Pradhan Mantri Jan Aushadhi Kendras are offering generic medicines at affordable rates. Around 10 crore 82 lakh beneficiaries have availed cashless treatment under the Ayushman Bharat scheme. Talking to Akashwani News, Fayaz Ahmed of Baramula, Jammu and Kashmir, said the Ayushman Bharat scheme is facilitating the poor to avail treatment during emergencies.
6: I am very grateful to the NDA government and Modi ji for launching so many schemes. For the first time in the country's history, a poor person has received direct benefits through digitalization. I would like to talk about Ayushman Bharat. What used to happen in the country earlier before Modi ji's government was that when someone fell ill, people either had to sell their land or some expensive household item to arrange money for operations and other treatment. But ever since Modi ji launched the Ayushman Bharat scheme, there is no longer the case across the country.
4: Over 10 crore 55 lakh women have been provided free LPG gas connections under the Pradhan Mantri Ujjwala Yojana, freeing them from the health hazards of traditionally cooking fuels. Meanwhile, under the PM Swanidhi scheme, more than 1 crore 12 lakh loans have already been disbursed to street vendors so far. India's social protection coverage has risen sharply from 19% in 2015 to more than 64% in 2025, covering nearly 94 crore citizens under the government welfare schemes. Around 25 crore people have been lifted out of poverty, reflecting a significant shift towards inclusive growth and welfare-driven governance. With Dipendra Kumar, Suparna Saikia, Akashwani News, Delhi.
1: This is Akashwani giving you the news. For quick news updates round the clock, follow us on our X handle at AIR News Alerts. And for details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and download the News on AIR app. India strongly condemned the recent attack on a Palau-flagged tanker, MT Setebello, off the coast of Oman, in which three Indian nationals lost their lives. Addressing an inter-ministerial media briefing in New Delhi, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that in this regard, the government has lodged a strong protest by summoning the US Charge d'Affaires. Mr. Jaiswal noted that the continuing attacks on shipping in the region are deeply worrisome and linked to the ongoing conflict.
7: We attach high importance to the welfare and well-being of our seafarers community. Yesterday, we condemned the attack on a ship off the coast of Oman, in which, unfortunately, we lost three Indian nationals. We had summoned the US CDA here to register a strong protest. The continuing incidents of attacks on shipping in the region are deeply worrisome. These attacks must cease and end. And we also call for dialogue and diplomacy so that we can have an early return to peace and stability in the region.
1: India has dispatched a consignment of 20,000 doses of measles vaccines and approximately 3 tons of medical supplies to support the government of Maldives in strengthening immunization coverage and safeguarding public health. External Affairs Ministry said in a statement that this timely assistance will help address the increasing cases of measles in Maldives and reinforce the response efforts of the government. India and Nepal have launched a peer-to-peer cross-border remittance mechanism to strengthen bilateral digital financial connectivity. The Ministry of Finance, in a statement, said the newly operationalized system establishes a direct link between India's Unified Payments Interface, UPI, and Nepal's National Payments Interface, NPI. This integration enables citizens of both the nations to make seamless, real-time and secure instant money transfers directly through mobile banking applications and digital wallets. The UPI-NPI linkage represents a major advancement in financial inclusion, fostering stronger economic and digital ties between both the countries. Prime Minister Narendra Modi will be on a visit to France and Slovakia from 14th to 18th of this month to participate in the upcoming G7 summit. Briefing media in New Delhi this afternoon, Secretary West in the Ministry of External Affairs, Sibi George, said this will be a highly productive and wide-ranging visit. He added that visit spans three destinations in France: Nice, Evian and Paris, and Slovakia.
8: The visit will provide an opportunity for the Prime Minister to engage with the world leaders present at the G Summit on issues of importance to India as well as to the Global South. This will be India's 13th participation at the G7 Summit and Prime Minister Mr. Modi's 7th consecutive participation at the summit.
1: This will be India's 13th participation at the G7 Summit and Prime Minister Modi's 7th consecutive participation at the G7 Summit. On to sports. Sports fans across the world are set for a month-long football spectacle as the 2026 FIFA World Cup kicks off tonight at the historic Estadio Azteca in Mexico City. In the opening match, hosts Mexico will take on South Africa in a Group A clash. The match begins at 12:30 a.m. Indian Standard Time. Interestingly, the fixture brings back memories of the 2010 World Cup opener, which also featured the same two sides. Here is more from football's biggest stage.
9: This edition of the World Cup will be the biggest in history, with an expansion from 32 to 48 teams. A record 104 matches will be played, with 72 in the group stage and 32 in the knockout rounds, across host nations, United States, Canada and Mexico. The three host nations qualified automatically, while 45 teams earned their places through a demanding two-year qualification journey. The competition features 12 groups of four teams each. The top two teams from every group, along with the eight best third place teams, will advance to the round of 32. This expands the knockout stage to 32 teams for the first time in tournament history. The grand final is scheduled for 19th of July, promising a thrilling conclusion to football's greatest celebration. Shagun Chopra from Sports Desk.
1: In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to the women's singles quarterfinals of the Australian Open in Sydney today. Two-time Olympic medalist Sindhu defeated compatriot Isharani Barua in the round of 16. She will next face Chen Su Yu. In another All-India pre-quarterfinal clash, Tanvi Sharma overpowered Malvika Bansal. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India's growth story continues to inspire the world as major economies are facing uncertainty. Chairs 11th Governing Council meeting of Niti Aayog in New Delhi. Centre and governments of Assam and Nagaland ink an MOU for exploration and production of crude oil and natural gas. New Delhi strongly condemns US strikes on oil ship which killed three Indian sailors off the coast of Oman. Summons U.S. Chargé d'Affaires to lodge protest. In badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to women's singles quarterfinals of Australian Open. And FIFA World Cup 2026 to kick off tonight. Mexico to take on South Africa in the opening encounter at Estadio Azteca in Mexico City. That is all in the news at 9. Good night.
10: நேரம் 9:15.
11: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
12: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளின் பல்வேறு சேவைகள் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். வேளாண்மை கால்நடை வளர்ப்பு தவிர மீன் வளர்ப்புலையும் விவசாயிகள் ஈடுபட்டு வர்றாங்க சார். மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது சார்?
13: வேளாண்மை அறிவியல் மையத்துல ஒரு குடையின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க. அதுல முக்கியமா மீன்வளத்துறையும் இருக்கிறாங்க. மீன்வளத்துறையில மீன்வள பயிற்சிகள் வந்து தனியாக நடத்தப்படுகின்றது. அதுல குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்கள் வந்து மீன்வளத்துல வந்து புதுசா ஈடுபடுறதுக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்கோ, புதிய ரகங்கள் என்னென்ன நமது மீன்வள பல்கலைக்கழகங்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்களோ அதன் மூலியமா என்ன லாபம் பெறலான்றதுக்கு தனி பயிற்சியும் செயல் விளக்கங்களும் கண்டறிஞ்சு புதிய இளைஞர்களை ஊக்குவிச்சு எப்படி வந்து மீன்வளத்தின் மூலியமாக லாபம் அடையாதுன்றத வழிகாட்டுறோம் நாங்க.
12: சொட்டு நீர் பாசனம் பற்றிய நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்குல்ல சார் விவசாயிகள் கிட்ட, அதெல்லாம சொல்லலாம் இல்லையா சாதனைகளா?
13: கண்டிப்பாக. ஏன்னா இப்ப அதுல வந்து விவசாயம் சார்ந்த தொழில உழவியல் ஈடுபடுறப்பையும் அவங்க வந்து கேக்குறாங்க எப்படி வந்து நீர் மேலாண்மையில வந்து சொட்டு நீர் பாசனத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி, அதற்கும் அரசு மானிய உதவியில நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க.
12: ஆண்டுக்கு 6,000 ரூபாய் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம், அது செயல்படுத்திட்டு வர்றாங்க. இது விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
13: குறிப்பா நீங்க சொன்னது போல ஒரு மிகப்பெரிய வெற்றி திட்டமா அவங்க செயல்படுத்திட்டு வராங்க மேடம். இப்ப ஆண்டுக்கு விவசாயிகள் வந்து அவங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டாலும் அந்த 6,000 ரூபாய் மூலியமாக 3 தவணைகளாக மத்திய அரசு கொடுக்கின்ற பட்சத்துல விவசாயம் பொய்க்கின்ற நேரத்துல அதை வைத்து அவர்களால மற்ற வாழ்வாதார மேம்பாட்டு பணிகளுக்கு வந்து ஈடுபட முடியுது. கிட்டத்தட்ட 3 தவணையா இது வரைக்கும் மத்திய அரசுல கொடுத்துட்டு வராங்க. மகளிருக்கு PM கிசான் சொல்லக்கூடிய 100% நிதியுதவி திட்டம் வந்து மத்திய அரசுடைய கீழ் வந்து செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட 2018ல இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இதனால மக்கள் வந்து தொழில ஈடுபடுறப்ப அவங்களால வந்து தன்னுடைய சுயசார்பு இலக்கு அடைய முடியுன்றதான் மத்திய அரசுடைய நோக்கமா செயல்படுத்துறாங்க மேடம்.
12: இப்ப கால்நடை வளர்ப்புக்கான என்னென்ன மாதிரியான நிதி உதவிகள் வழங்கப்படுது கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுக்காக?
13: குறிப்பா சொல்லணும்னா மேடம், அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு ஒன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அது தவிர பாத்தீங்கன்னா நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன், தற்சமயம் மத்திய அரசுடைய 50% மானிய உதவி தொகையுடைய நீங்க வந்து பண்ணைய ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு வந்து உங்களுக்கு நேரடியா மத்திய அரசுடைய நிதியுதவி தராங்க. கால்நடை சார்ந்த மேம்பாட்டு நிதியில பாத்தீங்கன்னா சுயசார்பு இந்தியான்னு சொல்றது, இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடி நிதியுதவியுடன் 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா இறைச்சி மற்றும் பால் பொருட்கள் செயலாக்கம் சொல்றாங்க, கால்நடை தீவன உற்பத்தி மற்றும் கழிவுகளிலிருந்து செல்வம் உருவாக்கும் மேலாண்மை ஆகியவற்றில் தனியார் மற்றும் கூட்டுறவு முதலீடுகளை வந்து ஊக்குவிக்கிறாங்க. முக்கியமா வந்து நீங்க இப்ப ஏற்கனவே கேட்டது போல இளைஞர்களை ஈர்க்கிறதுக்காக இப்ப பாலை மட்டும் விற்பனை செய்தா அவர்களுக்கு லாபம் கிடையாது, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாற்றி சந்தைப்படுத்துதல்ல மிகப்பெரிய லாபம் அவங்க வந்து சந்திக்கலான்றதற்காக இந்த உட்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு இந்த நிதி ஒதுக்கி தராங்க மேடம்.
12: விவசாயிகளுக்கான பயிர் காப்பீட்டு திட்டம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு சார்?
13: இது வந்து ஒரு முக்கிய பங்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விவசாயம் பொய்க்கின்ற பொழுது அவங்க வந்து பயிர் காப்பீடு வந்து மத்திய அரசுடைய நிதியுதவியில தான் கொடுத்தாலுமே

0: எங்க வேளாண்மை அறிவியல் மையத்திலையும் வரக்கூடிய விவசாயிகள் வந்து நாங்க சந்திக்கிறப்ப முதல்ல வந்து எங்களுக்கு வந்து மகசூல் அதிகமா வரலன்னு சொன்னாங்கன்னா முதல்ல வந்து மண் பரிசோதனையும் நீர் பரிசோதனையும் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்போம். சராசரியா மனித செயல்பாட்டுக்கு வந்து நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு கேட்கறது போல மண் வள அட்டை வந்து தீவிரமா வந்து மத்திய அரசு முன்னெடுக்கிறதுல ஆரோக்கியமான பூமி பசுமையான பண்ணை மண் வள அட்டையை வச்சுதான் நாங்க முடிவுக்கு கொண்டு போவோங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன கொண்டு போறாங்க, இந்த அட்டையின் மூலம் வந்து மண் ஆரோக்கியத்தை சார்ந்த குறியீடுகள் வந்து நாங்க கணக்கிடுறோம், அவை தொடர்பான விளக்க குறிப்புகளும் இதுல இடம்பெற்று இருக்கும். இந்த இக்குறியீடுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விவசாயிகளுடைய நடைமுறை அனுபவம் மற்றும் உள்ளூர் இயற்கை வளங்கள் குறித்த வந்து அந்த அடிப்படையில வந்து அமைஞ்சிருக்கும். வந்து சாயில் ஹெல்த் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மண்ணல அட்டையனை வச்சுதான் தங்கள் மண்ணில் வந்து எந்தெந்த சத்துக்கள் குறைவாக உள்ளது அப்புறம் வந்து குறித்த தெளிவான வந்து ஒரு புரிதலை வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் வழங்குவோம். இதன் மூலம் பாத்தீங்கன்னா எந்தெந்த பயிர்களை எப்பெல்லாம் பயிரிடலாம், சிறந்தது எது என்பதையும் நாங்கள் வந்து பரிந்துரைப்போம்.
1: நிச்சயம், அதாவது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற போல எந்தெந்த பயிர்களை எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிடலாம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த பகுதியில என்ன மாதிரியான பயிர் வந்து நல்ல வளர்ச்சி காணும் அப்படின்ற தகவல்களும் வழங்கப்படுதா சார் வேளாண் அறிவியல் நிலையம் வாயிலாக?
0: கண்டிப்பாக மேடம். இப்போ உதாரணத்துக்கு தமிழக மாநிலத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு 7 ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகமா மழை பெய்யக்கூடிய பகுதிகளான கன்னியாகுமரி அப்புறம் வந்து உதகை மாவட்டங்களை தவிர மீதி எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு ஒரு பரிந்துரைக்கும் இப்ப என்னென்ன வந்து வேளாண்மை அறிவியல் நிலையம் நான் சொன்ன மாவட்டங்கள்ல இயங்குதோ அவங்க அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய பரிந்துரைகளையும் அந்த விவசாயிகளுடைய தேவைக்கு ஏற்ப அதற்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பரிந்துரைப்பாங்க மேடம்.
1: நிச்சயமா சார், எப்பவுமே வந்து விவசாயிகள் நலன் சார்ந்து முக்கியமான விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு வந்து பகிர்ந்துட்டே வரீங்க. அந்த வகையில மத்திய அரசோட விளைநிலம் காப்போம் திட்டம் தற்போது June 1st நடைபெற்று வருது, இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன சார்?
0: இப்ப முன்னெடுத்திருக்கிறது வந்து மேடம் சமையல் எரிவாயு தட்டுப்பாடை தாண்டி இப்ப விவசாயிகளுடைய ஒரு வருமுன் காக்கும் திட்டம் தான் இந்த திட்டம். இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மூலியமா நமது மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் வச்ச பேர் வந்து கேத் பச்சோ அபியான். மண் விவசாயம் விவசாயி, மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம். இப்ப இந்த கேம்பெயின் பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முழுக்க மத்திய அரசு முன்னெடுத்திருக்கிறாங்க. இது என்ன பண்ண போறோம் நீங்க கேட்டது போல ரசாயன உரங்கள்ல குறிப்பா யூரியாவுடைய அதிகப்படியான பயன்பாட்டை வந்து கட்டுப்படுத்துறது தான் இதோட அடிப்படை நோக்கமே. அதாவது ஒரு பக்கம் மறைமுக காரணங்களால மேற்காசிய போரால யூரியா போன்ற ரசாயன உரங்கள் தயாரிப்பதற்கான உபப்பொருட்கள் கிடைக்க தட்டுப்பாடு ஏற்படும் என்பதை முன்னிறுத்தி இப்பவே வந்து நமது விவசாய மக்களுக்கு இந்த மாறி வரும் இயற்கை வேளாண்மை அதற்கு தகுந்த மாதிரி இந்த ரசாயன உரங்களை குறைத்து மற்ற உயிர் உரங்கள்ல மாறணும்ன்றத நோக்கத்தோட தான் மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை காப்போம் என்ற இந்த இயக்கம் வந்து ஏற்படுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த இயக்கம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட June 30 வரைக்கும் நாங்க செயல்படுத்திக்கிட்டு வரோம். இதுல 3 முக்கியமான சொல்லியிருக்கிறாங்க பரிந்துரை. 1, சீரான ஊட்டச்சத்து மேலாண்மை. நீங்க ஏற்கனவே கேட்டது போல அந்த மண் சுகாதார அட்டை மூலியமா இந்த சீரான ஊட்டச்சத்து மேலாண்மையை கடைபிடிக்கணும் விவசாயிகள். அந்த நிலத்திற்கு வந்து என்ன உண்மையான ஊட்டச்சத்து தேவையோ அதை மட்டும்தான் அந்த வரம்புக்கு மீறி கொடுக்க கூடாது, அளவுக்கு மிஞ்சினால் அந்த அமிர்தமும் நஞ்சு என்பது போல இந்த யூரியா பயன்பாடை குறைப்பதற்கு முதல் இது. 2வது பாத்தீங்கன்னா நிலையான நடைமுறைகளை பின்பற்றணும் விவசாயிகள். முக்கியமா நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இயற்கை இடுபொருட்கள், உயிர் உரங்கள், பசுந்தால் உரங்கள், நீங்க ஆங்கிலத்துல இப்ப கிரீன் மெனியூர்னு சொல்லுவாங்க,
1: பஞ்சகவ்ய அந்த மாதிரி பொருட்கள்,
0: பயோ ஃபெர்டிலைசர், எங்க வேளாண்மை அறிவியல் மூலியமாக நாங்க விற்பனைக்கு அதுவும் கொண்டு விவசாயிகள்ட்ட சேர்க்கிறோம். அப்ப இந்த உயிர் உரங்களை மாறணும்ன்றதுதான் இந்த 2வது அவங்க பரிந்துரைக்கிற நிலையான நடைமுறைகள். 3வதா பாத்தீங்கன்னா இப்ப இதன் மூலியமா இந்த 1 நடக்கக்கூடிய முகாம்ல இதற்கு மற்ற திட்டங்களையும் இணைக்கலாம்னு சொல்லி மத்திய அரசு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அதுல முக்கியமா நீங்க ஏற்கனவே கேட்டது போல PM கிசான் சம்மான் நிதியில வந்து யாரெல்லாம் இதுவரைக்கும் சேரலையோ, அப்புறம் வந்து கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்துல யாரெல்லாம் அந்த பயிர் காப்பீடுல உள்ள வரலீங்களோ விவசாயிகள்ட்ட கொண்டு போய் தெரிவிப்பதால இந்த விழிப்புணர்வு முகாம் மூலம் அதையும் சேர்ந்து செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு நாடு தழுவிய அளவிலான முன்னெடுப்பா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதன் மூலம் அவங்களுடைய செயல்பாடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கிட்டத்தட்ட சுமார் 10 லட்சம் விவசாயிகள் வந்து இந்த இயக்கத்துல வந்து வெற்றிகரமா தொடர்பு கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த நடைமுறை பயிற்சிக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து களத்துல வந்து வேளாண்மை அறிவியல் மையங்களோட பயணிச்சு எப்படி வந்து இந்த இயற்கை வேளாண்மையில வந்து ஈடுபடலான்றத நாங்க அந்த ரசாயன உரங்களை குறைத்து கொண்டு செயல் விளக்கங்களும் கத்துத்தரோம் மேடம்.
1: நிச்சயமா சார், அதாவது மத்திய அரசின் விளைநிலம் காப்போம் திட்டம் வந்து எதனுடைய அடிப்படையில வந்து செயல்படுத்தப்படுது, அதன் மூலம் வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள், அதனுடைய பயன்கள் வரைக்கும் வந்து ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சார். இதுல இருந்து 2 விஷயத்தை வந்து என்னால பிரிச்சு பார்க்க முடியுது. 1, இயற்கை உரங்களுடைய பயன்பாடு அப்படின்ற விஷயம். இன்னொன்னு, வேதி உரங்களுடைய பயன்பாட்டை வந்து குறைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கம். இந்த 2 விஷயத்தையும் வந்து பார்க்க முடியுது. மக்களுடைய நலன் சார்ந்துதான் இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து அரசு எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். முடியுது. இயற்கை உரங்களோட பயன்பாடு வந்து அதிகரிச்சு

0: வரதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி பார்க்கலாம் சார் நம்ம?
1: கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்னது போல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா நுகர்வோர்கிட்டையும் நான் ஏற்கனவே சொன்னது போல பண்ணை முதல் நம்ம சாப்பிட்ற தட்டு வரைக்கும் ஆங்கிலத்தில் ஃபார்ம் டு ஃபோர்க்னு வாங்க மிகப்பெரிய ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கு. எல்லாருமே வந்து தங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து இந்த செயல்படுத்துறதுல இயற்கை முக்கியமாக வந்து உபப்பொருட்களோ இல்லை மற்ற நுகர்வோர் வாங்குறப்ப வந்து ஒரு தரம் வந்து அதிகமாக இருக்கிறப்ப அதற்கு வந்து செலவு செய்வதிலையும் அவங்க குறையறது கிடையாது. நீங்க ரசாயனம் கலந்த மற்ற மாற்று வழி உணவுகள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து மருத்துவர் அணுகிறதுக்கு பதிலாக முன்னெடுப்பா முதலேயே வந்து நம்ம ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக இந்த இயற்கை சார்ந்த வழிமுறைகளுக்கு மாறுறது வந்து மிக சால சிறந்தது மேடம்.
0: நிச்சயமா சார். இப்ப விவசாயிகள் உற்பத்தி செஞ்சிடுறாங்க சார், அதற்கு அப்புறமா வந்து அதை சந்தைப்படுத்துறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமமான விஷயம்தான். அதற்கான வழிகாட்டுதல நீங்க வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா என்னென்ன வழிகாட்டுதல கொடுக்குறீங்க சார்?
1: இப்ப மத்திய அரசுடைய சந்தைப்படுத்துதல வந்து ரெண்டு மிக முக்கியமான செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கு மேடம். ஒன்னு வந்து இந்த இநாம் போர்ட்டல்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரானிக் மார்க்கெட்டிங் இதுக்கு. இன்னொன்னு வந்து அந்த அக்மார்க் நெட்னு சொல்லக்கூடியது மேடம். இதுல பாத்தீங்கன்னா நமது எல்லா விவசாயிகளும் வந்து எப்படி வந்து இந்த மின்னணு வர்த்தக தளமா அவங்க வந்து அவங்களுடைய பொருட்களை விற்கலான்றதுல வந்து ஒரு உட்கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நம்ம எப்படி ஒரு கைபேசி செயலி மூலியமா இந்த இநாம் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திக்கிட்டு வராங்க. இப்ப நீங்க உதாரணத்துக்கு நம்ம நிறைய ஆன்லைன் வியாபாரங்கள் நீங்க சந்திச்சிருப்பீங்க, அதுல வந்து நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய இந்த மெய்நிகர் சந்தையாகவே அந்த இநாம் செயலி மூலியமா இதை கொண்டு போய் சேர்க்கறாங்க நுகர்வோருக்கு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா சந்தை அமைப்பு வந்து விவசாயிகள் மத்தியில வந்து ஒரு முறை பதிவா தான் கொண்டு போறாங்க மத்திய அரசின் கீழ் இயக்கக்கூடிய இந்த இநாம் செயலி மூலியமா. இதனால அவங்களுக்கு என்னன்னா இடைத்தரகர்கள் இல்ல, அப்புறம் வந்து நேரடியா வந்து நுகர்வோர்கிட்ட என்னென்ன இது கொண்டு போக முடியுது, அவங்களுடைய தேவை என்னென்ன அறிஞ்சு எது விற்பனை வாய்ப்பு அதிகமா இருக்கு, அதிக லாபம் எந்த காலகட்டத்தில் அவங்களால ஈட்டலாம் என்றத முடிவு செஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி சாகுபடியை மேற்கொள்ளலாம் மேடம்.
0: நிச்சயமா சார். இப்ப ஒரு விவசாயி வந்து மத்திய அரசின் திட்டங்கள் கீழே வந்து ஒரு பயனாளியா வந்து பயனடையணும் அப்படின்னா அதற்கான வழிகாட்டுதல்கள் வந்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா வழங்கப்படுதா சார்? ஏன்னா இப்ப அவர் வந்து என்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு டிஜிட்டல் டெக்னாலஜி தெரியாம இருக்கும் விவசாயிகளுக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை உங்க மையங்கள் வாயிலா நீங்க வழங்குறீங்க சார்?
1: இது ஒரு நல்ல கேள்வி மேடம். இப்ப வந்து விவசாயிகள் வந்து படிப்பறிவு இல்லாத விவசாயிகள் தாண்டி நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொழிற்படிப்பு படித்தவங்க இல்ல ஒரு மிகப்பெரிய ஓய்வு எடுக்கணும்னு விரும்புறவங்க எல்லாருமே இந்த பண்ணை தொழில் ஈடுபடுறதுக்கு எங்களுடைய வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்ந்து நாடி வராங்க. நீங்க குறிப்பா கேட்டது போல அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களையே தயார்படுத்தி நிறைய இந்த ஊடகங்கள்ல இதெல்லாம் பார்த்துட்டு சார் இது இப்படி இருக்கு இதனால அதிக லாபம் வருமா நாங்க பண்ணை தொழில் ஈடுபடலாமா நிறைய கேள்விகளோட தான் வராங்க. ஆனா முறையா நாங்க பரிந்துரைக்கிறது என்னன்னா நீங்க முதல்ல உங்களுடைய நில அளவு எங்க இருக்கு, அப்புறம் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறீங்க, உங்களுடைய மூலதனம் எவ்வளவு, நீங்க வந்து இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுற மாதிரி ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா, இல்ல வெறும் கால்நடை தொழில் சார்ந்த தொழில ஈடுபட போறீங்களா, இல்ல உங்களுக்கு நகரம் மிக அருகாமையில் இருக்கிறதால சில பொருட்களை மட்டும் தயாரிச்சு விற்பனைக்கு கொண்டு போறீங்களா, இந்த மாதிரி உங்களுடைய வசதி வாய்ப்புகளையும் நீங்க கண்டறிஞ்சு அதன் மூலியமா நீங்க அணுகிறப்ப எங்களால நேரடியா ஒரு வெற்றியடையறதுக்கு என்ன வழின்றத ஒரு குறிப்பா சொல்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். நீங்க இப்ப மத்திய அரசின் கீழே பாத்தீங்கன்னா கிசான் கால் சென்டர்னு சொல்லுவாங்க, எல்லா விவசாயிகளுமே வந்து அந்த 1551 அந்த எண்ணிற்கு வந்து நீங்க வந்து நேரடியா தொடர்பு கொண்டு 22 உள்ளூர் மொழிகள் வந்து பதில் கேட்டு பெறுறாங்க. அது தவிர நிறைய பேர் நான் சொன்னது போல சமூக ஊடகங்கள்லயும் வெற்றி கதைகளை பார்த்துட்டு எங்களிடத்தும் வராங்க. குறிப்பா வந்து விற்பனையிலயோ வேளாண் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கு முன்னாடி விவசாயிகளுடைய லாப நோக்கம் அப்புறம் விற்பனை வாய்ப்பு அப்புறம் இதனால நம்மளால தொடர்ச்சியா செயல்படுத்தி அதை வெற்றியடைய முடியுமான்றத ஒரு சின்ன ஒரு திட்டத்தையாவது அவங்க வந்து எழுதி வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அந்த முடிவை வந்து செயல்படுத்துறதுல இறங்கினா வெற்றியடைய முடியும் மேடம்.
0: நிச்சயமா சார். அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் வாயிலா என்ன மாதிரியான உதவிகள் வழங்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஒருத்தர் வந்து மண்வள அட்டைக்காகவோ இல்ல வந்து பயிர் காப்பீடு திட்டத்துக்காகவோ பதிவு செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான வழிகாட்டுதல்களையும் நீங்க வழங்குறீங்களா சார்?
1: கண்டிப்பா மேடம். இப்ப வந்து உதாரணத்துக்கு இப்ப மண்வள அட்டை அது வந்து நமது மாநில அரசின் வேளாண்மை துறை மூலியமா நேரடியா வந்து அந்தந்த களத்துல வந்து வழங்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல பிரதான் மந்திரி பயிர் உற்பத்தி திட்டத்தின் கீழே பதிவு செய்யறப்ப ரெண்டு முக்கியமான களத்துல செயல்படுத்துறாங்க. உதவி வேளாண் அலுவலர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து நேரடியா வந்து மண்வள அட்டையும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இப்ப எப்படி நமக்கு ஆதார் எண் இருக்கோ அந்த மாதிரி விவசாயிகளுக்கு தனியா அடையாள எண் கொடுக்கறாங்க. அடையாள எண்ணையும் விவசாய அந்த மண்வள அட்டையுமே நீங்க பெற்றிருந்தா இல்ல நீங்க பெறாம இருந்திருந்தாலும் அந்தந்த இப்ப நம்ம மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய வேளாண்மை துறைக்கு கீழே உதவி இயக்குனர் மூலியமா வந்து நீங்க தாராளமா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அந்தந்த ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளையும் அவங்க செஞ்சு கொடுக்கறாங்க.
0: நேயர்களே, விவசாயிகள் நலனுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த இந்நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: நேரம் 9:30.
1: ஆல் இண்டியா ரேடியோ அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்திருப்பவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர்.

0: தேவி நாகம்மா, விளைந்து நிற்கும் இந்த கரும்பு தோட்டத்தை பார்த்தாயா? ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே வளர்ந்து வந்த கரும்பு இன்று குடிமக்கள் குடிசையோரம் எல்லாம் விளைந்து நிற்கிறது. இந்த பெருமையெல்லாம் தமிழ் மூதாட்டி அவையாரையே சார்.
1: கரும்பு பயிர் மட்டுமா அரசே? இன்று மக்கள் போற்றும் மன்னராக நீங்கள் விளங்குவதற்கே அந்த அம்மையார் தானே காரணம்.
0: உண்மைதான் தேவி, உண்மைதான். புலவர் பெருஞ்சித்திரனாரை காசு கொடுத்து அவமானப்படுத்தினேன், அவையாரை பரிசு கொடுக்காமல் அவமானப்படுத்தினேன். இருந்தாலும் அந்த அம்மையார் தன் பண்பட்ட அறிவினால் மெல்ல மெல்ல என்னை அணுகி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை திருத்தி இன்று ஊர் மக்கள் வள்ளல் அதிகமான் என்று போற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அந்த தெய்வம்தானே?
1: ஆமரசே, அண்டை நாடுகளோடு அடிக்கடி முரண்பட்டு நீங்கள் போரிடுவதை அடியோடு தவிர்த்தவர் அவ்வையார் தானே. அன்பு வழி அமைதி வழி என்னும் பேர் உண்மையை போதித்தவர் அந்த அம்மையார் தானே?
0: தேவி, அன்பு வழி அமைதி வழி என்று நாம் சொன்னாலும் விதி என்னவோ நம்மை போருக்கு அழைக்கிறதே.
1: அரசே, என்ன சொல்கிறீர்கள்? என்ன, போருக்கு அழைப்பா?
0: ஆம் தேவி, நம் ஒற்றர்கள் செய்தி மேல் செய்தி அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள்.
1: என்னவென்றே?
0: தொண்டைமான் படை திரட்டி வருகிறானாம். வெகு விரைவில் நம் தகடூர் மீது பெரும்படை தாக்குதல் நடத்தப் போகிறானாம்.
1: இறைவா, இது என்ன சோதனை?
0: நாம் திருந்தினாலும் நம்மை திருந்த விட மாட்டார்கள் போலிருக்கிறது. சரி, நாமும் போருக்கு தயாராக வேண்டியதுதான். இன்று இரவே அமைச்சரவையை கூட்டுவோம்.
1: கடவுளே, கரும்பு வெட்டுவதற்கு நாள் குறிக்கலாம் என்று இருந்தோம், போருக்கு நாள் குறிக்க வேண்டியதாயிற்றே. இறைவா, போர் மூளாமல் தடுக்க வழியே இல்லையா?

0: அரசே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அவசியமே இல்லை. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். இது ஆன்றோர் வாக்கு. நல்லதே நடந்திருக்கிறது. மகிழ்ச்சி அடைவோம்.
1: அமைச்சரே, என்ன சொல்கிறீர்கள்?
0: போர் தொடுக்கும் எண்ணத்தை அடியோடு கைவிட்டு விட்டானாம் தொண்டைமான்.
1: என்ன, போர் தொடுப்பு இல்லையா? ஏன், இது யார் சொன்னது?
0: தொண்டைமானே சொன்னது. இதோ அவரே கைப்பட எழுதிய ஓலை.
1: எங்கே கொடு ஓலையை? நானே படித்து பார்க்கிறேன்.

0: தகடூர் மன்னன் அதியமானுக்கு
1: திருக்கோவலூர் மன்னன் தொண்டைமான் எழுதுவது. தங்கள் மீது போர் தொடுக்க தற்கொலையாக முயற்சி மேற்கொண்டேன். அது எவ்வளவு பெரிய தவறு என்று நம் தாய் போன்ற ஒரு பெண் தெய்வம் அருளை கேட்டு நான் திருந்தி விட்டேன். இனிமேல் பழிக்கு பழி என்னும் எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். உன்னை இகழ்ந்து என்னை புகழ்ந்து ஒரு கவி பாடினார்களே, ஆஹா, அப்படியே திக்குமுக்காடி போய்விட்டேன். அதியமானே, என்னையும் உன் நண்பனாக ஏற்றுக்கொள். ஆம், நண்பனாக ஏற்றுக்கொள். நீவி வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
0: இப்படிக்கு மன்னர் தொண்டைமான். அமைச்சரே,
2: அரசே,
0: எனக்கு எல்லாம் புதுமையாகவே இருக்கிறது. ஆமாம், தொண்டைமானுக்கு அறிவுரை எடுத்து சென்றவர் யாராக இருக்க முடியும்?
2: அரசே, இன்னுமா புரியவில்லை? நாடும் மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று சதா சிந்தித்துக் கொண்டிருப்பவர், நாம் தூது அனுப்பாமலேயே தூது போகும் தன்மை படைத்தவர், தம் புலமையால் உலகையே வெல்லும் ஆற்றல் படைத்தவர். ஆம், அந்த பெண் தெய்வம் தமிழ் மூதாட்டி ஔவையாராகத்தான் இருக்க முடியும்.
0: அமைச்சரே, அது முற்றிலும் உண்மை. சமாதான தூது சென்ற அந்த வெள்ளைப்புறா ஔவையாராகத்தான் இருக்க முடியும். அம்மா தாயே, என் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. என் நிலைமையை புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கின்றீர்கள். ஆஹா, தாயே, நீங்கள் இப்பொழுது எங்கிருக்கிறீர்கள்?
2: அரசே, ஔவையாருக்கு நன்றி கூறி சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் என்ன?
0: கண்டிப்பாக. ஆமாம் அமைச்சரே, தொண்டைமான் மனம் மாற அப்படி என்ன கவி பாடியிருப்பார்?
2: தொண்டைமானைத்தான் கேட்க வேண்டும், அல்லது ஔவையாரை அழைத்து கேட்டு பார்க்க வேண்டும்.

0: அரசி நாகம்மாள், ஆண்டவன் நம்பக்கன்தான் இருக்கின்றான். நீ வேண்டியபடியே போர் தவிர்க்கப்பட்டு விட்டது.
1: ஆம் அரசி, அனைத்தும் கேள்விப்பட்டேன். தொண்டைமான் மிகவும் மென்மையானவன், அவன் நல்ல மனம் வாழ்க. அரசே, இதற்காக பாடுபட்ட அவ்வையாரை நாம் அழைத்து கௌரவிக்க வேண்டாமா?
0: என்ன செய்யலாம்? சமாதானத்திற்காக பாடுபட்ட அவருக்கு நல்லதொரு நினைவு பரிசை தர வேண்டும்.
2: கபிலருக்கு செல்வக்கடுங்கோ வாழியாதன் நன்றா என்னும் குன்று ஏறி கண்டீரா, இந்த நிலமெல்லாம் உமக்கே என்றாரா? அதுபோல அந்த அம்மையாருக்கு ஊர்களை தானமாக கொடுங்கள்.
0: இந்த தமிழ்கூறும் நல்லுலகமே அவருக்கு சொந்தம். நாம் கொடுக்கும் இந்த ஊர்கள் எல்லாம் பெரிதா? வேறு ஏதாவது இருந்தால் சொல்.
1: அரசே, சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை புலவர் அரசியல் கிழாருக்கு 900,000 பொற்காசுகளை படியளந்து கொட்டினார்களாம். அது போல நீங்களும்
0: பைத்தியக்காரி. காசா பெரிது? செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றலரிது என்பார் வள்ளுவர். நாகம்மாள், நாம் தூதுபோ என சொல்லவில்லை. இருந்தாலும் நம் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்பட்ட அந்த அம்மையாருக்கு அரியதொரு பரிசு தர வேண்டுமே. அது இந்த உலகம் உள்ளளவும் மக்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டுமே.
1: அரசே, அப்படி என்ன பரிசை நம்மால் தர முடியும்?
0: யோசிப்போ. முதலில் அவ்வையாரை அரண்மனைக்கு அழைக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை துவக்க வேண்டும்.

0: ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: யாரது? ஒரு சிவனடியார் வருவது போல் தெரிகிறது.
2: ஆம் சுவாமி.
1: வாருங்கள் சுவாமி, வாருங்கள், வணங்குகிறோம்.
2: வணக்கம் சுவாமி.
0: வாழ்க பல்லாண்டு, தகடூர் மன்னன் அதியமானே, தங்களை காணவே யாம் வந்தோம்.
1: அப்படியா சுவாமி? யார் நீங்கள், எங்கிருந்து வருகிறீர்கள்?
0: கஞ்சமலையிலிருந்து வருகிறேன். கஞ்சமலை கருவேலங்காட்டு சித்தன் என்பார்கள் என்னை.
1: அப்படியா சுவாமி? சுவாமி, தங்கள் வருகையால் என் அரண்மனையே புனிதமடைகிறது.
0: அதியமானே, தங்கள் பண்பும் மக்கள் மீது கொண்ட அன்பும் ஆட்சி திறமும் கண்டு கஞ்சமலை சித்தர்கள் மிகவும் மகிழ்ந்து உம்மை பாராட்டுகிறார்கள்
1: சுவாமி.
0: அதன் விளைவாக யாருக்குமே எளிதில் கிடைக்காத அரிய நெல்லிக்கனி ஒன்று இந்த ஆண்டு மலையில் கிடைத்தது. அதை தாங்கள் உண்டால் நல்லது என கொண்டு வந்திருக்கிறேன் உமக்காக.
2: சுவாமி, என்ன சொல்கிறீர்கள், அரிய நெல்லிக்கனியா?
0: ஆம் தாயே, சூரிய சக்தி நிரம்பிய கருநெல்லிக்கனி இது. இதை உண்டால் மூப்பு நரை திரை எதுவுமின்றி இளமையாக நல்ல உடல் நலத்தோடு இருப்பார்கள்.
1: சுவாமி, அதற்கு நான் தகுதி உடையவன் தானா?
0: நிச்சயமாக, அதை உண்ணும் தகுதி உமக்கே உள்ளது. இதோ பெற்றுக்கொள் மன்னா.
1: சுவாமி, இதை நான் மட்டுமே உண்ண வேண்டுமா அல்லது?
0: அதியமானே, நீங்கள் அரசியார் மற்றும் இளவரசர் எல்லோரும் கூட பகிர்ந்து உண்ணலாம். முழு பழமாக சாப்பிட்டால் முழு பலனும் கிட்டும், அவ்வளவுதான்.
2: சுவாமி, வாருங்கள், உணவருந்தி செல்லலாம்.
0: மன்னிக்க வேண்டும் தாயே, அரண்மனையில் உண்டு பழக்கமில்லை எமக்கு. வருகிறேன்.
1: சுவாமி, ஏதேனும் நினைவு பரிசு தரட்டுமா?
0: அரசே, நல்லாட்சி நடத்துங்கள், அதுவே எங்களுக்கு போதும். வருகிறேன்.
1: நாகம்மாள்.
2: அரசே.
1: யார் இவர்? திடீர் என்று வந்தார்.
2: ஆமா.
1: கனியை தந்தார், உடனே சென்று விட்டாரே.
2: அரசே, நம் தேவையை புரிந்து கொண்ட இறைவனே சித்தர் வடிவாக வந்து இந்த கனியை தந்துள்ளார் போலும்.
1: இறைவா, வந்தது நீயா, கனியை தந்ததும் நீயா? நாகம்மாள்
2: சொல்லுங்கள்,
1: இந்த கனியை நாம் உண்பதை விட?
2: ஆம் அரசே, நீங்கள் நினைப்பதே சரி, அதை அப்படியே செய்வோம்.

0: ஔவையார் அவர்களே, நீவீர் வாழ்க வாழ்க, தங்கள் வரவு நல்வரவாகட்டும்.
1: தாயே, தமிழே, அருந்தமிழ் மூதாட்டியே, வருக வருக.
2: அதியமானே, என்ன இது? வழக்கத்திற்கு மாறாக ஆடம்பர வரவேற்பு.
1: இதுவரை வந்ததற்கும் இப்போது வருவதற்கும் வேறுபாடு உண்டு தாயே.
2: என்ன வேறுபாடு? சோழ நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த வேளையில் தொண்டைமானின் போர் முயற்சி காதில் விழுந்தது. என்னால் பேசாமல் இருக்க முடியவில்லை. போய் அவனை பார்த்தேன், பேசினேன். இது என் கடமை தானே. அதியமானே, எவ்வளவோ பெரிய காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாய், அதற்கு முன் இது?
1: சரி, அது இருக்கட்டும் தாயே. தொண்டைமான் மனம் மாற அப்படி என்னதான் கவி பாடினீர்கள்? அவனை புகழ்ந்தும் என்னை இகழ்ந்தும்.
2: அதுவா? நீ பெரிய வீரன், சூரன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன், அவன் மாறவில்லை. உன் தோல் வலிமை, படை வலிமை என அடுக்கிக் கொண்டே போனேன், அவன் மாறவே இல்லை.
1: தாயே, இதையெல்லாம் அவன் ஏற்கனவே அறிந்ததுதானே. இதை கேட்டால் அவன் பயந்து விடுவானா என்ன?
2: உண்மைதான், அவன் கோழையல்ல, பெரிய வீரன்தான். பேசிக்கொண்டே அவனது படை வீட்டை அடைந்தோம். அங்கே அணியணியாக வைக்கப்பட்டிருந்த போர் ஆயுதங்கள், ஈட்டி, வாள், வில், அம்பு, கேடயம் என பல பல ஆயுதங்கள் நீ பூசி மயிலிறகு மற்றும் மலர் சூட்டி வைக்கப்பட்டிருந்தன. இதையெல்லாம் பெருமையாக எனக்கு சுட்டி காட்டினான்.
1: பிறகு நீங்கள் என்ன சொன்னீர்கள் மூதாட்டியே?
2: ஆஹா, எவ்வளவு அழகாக, பத்திரமாக, புத்தம் புதிதாக உன் ஆயுதங்கள் உள்ளன. ஆனால் அதிகமான ஆயுதங்களோ முனை மழுங்கி, சுடர் ஒடிந்து, ஆணி கழன்று கொல்லன் வீட்டின் மூலையில் கிடக்கின்றன. நீயோ உன் வீரர்களோ எவ்வளவு அழகாக உள்ளீர்கள், ஆனால் அவர்களோ போரில் ஏற்பட்ட விழுப்புண்களோடு கிடக்கின்றனர். ஆஹா, நீ போர் தொடுத்தால் வெற்றி யாருக்கு என்று நான் சொல்லவும் வேண்டுமோ என்ற பொருளில் கவி பாடி முடித்தேன்.
1: அப்படியே ஆடிப்போயிருப்பானே, பேச்சு மூச்சே நின்றிருக்குமே அவை முதாட்டியே.
2: அதியமானே, தொண்டைமான் மிகவும் நல்லவன். என் கவியின் ஊடே ஒளிந்திருந்த உண்மையை புரிந்து கொண்டான். போர் தொடுக்க ஆயுதம் மட்டும் போதாது, அனுபவம் வேண்டும், ஆற்றல் மிக்க வீரர்கள் வேண்டும். இதை தெளிவாக தொண்டைமான் உணர்ந்து விட்டான்.
1: ஆமாம் தாயே, ஆமாம். சற்றேறக்குரிய 10 ஆண்டுகள்

0: முன் நான் போரிட்டு தொண்டைமானை தோற்கடித்தேன். இப்போது உங்கள் அறிவுரையை கேட்டு போர் தொடுப்பதையே தவிர்த்து விட்டார். அவன் இன்று வெற்றி பெற்றதாகவே நான் உணர்கிறேன்.
1: இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் அரியமானி.
0: மிக்க நன்று தாயே. உணவருந்தும் நேரம் வந்துவிட்டது. எங்களோடும் சேர்ந்து உணவருந்தலாமே.
1: என்னுடன் வந்த பாணர்கள் விரலியர்களுக்கு உணவு பரிமாறுங்கள். எனக்கு வேண்டாம்.
0: தாயே, பழங்களாவது உண்டலாமே. தேவி நாகம்மா,
1: பிரபு,
0: அந்த படத்தட்டை கொண்டு வா.
1: ஆகட்டும். அரசி நாகம்மாளா, என்னம்மா நலம் தானே?
2: தாயே, தங்கள் ஆசியால் பரிபூர்ண நலமே.
1: எங்கே இளவரசன் எழினி?
2: படைவேட்டில் உள்ளான், போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளான்.
1: பலே பலே, போர் பயிற்சியும் தேவை, நூல் பயிற்சியும் தேவை. எதிர்காலத்தில் இந்த அப்பனையே மிஞ்சும் பிள்ளையாக அவன் விளங்க வேண்டும்.
0: மிக்க நன்றி தாயே, மிக்க நன்றி.
1: மா, பலா, வாழையோடு நெல்லிக்கனியும் உள்ளதே, முதலில் நெல்லிக்கனியை சுவைப்போம். சுவையாக உள்ளதே. அமைச்சரா, வாருங்கள் வாருங்கள், கரும்பு விளைச்சல் எப்படி உள்ளது?
3: எதிர்பார்த்ததை விட சிறப்பாக வளர்ந்துள்ளது தாயே. நாளை அறுவடை திருநாள், தாங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
1: அதற்குத்தான் அழைத்து வந்து விட்டீர்களே. கண்டிப்பாக கலந்து கொள்கிறேன் அப்பா அரியமானி. தவமிருந்து உன் முன்னோர்கள் தேவர்களிடமிருந்து கரும்பு விதை கரணைகளை பெற்றார்களாம். நான் தவம் ஏதும் செய்யவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன், கொஞ்சம் விதைக்கரணைகளை கொடேன். என்ன இப்படி என்னையே பார்த்து சிரிக்கிறீர்கள்? நெல்லிக்கனியை மென்று விழுங்கியதற்கா அல்லது கரும்பு விதை கரணை கேட்டதற்கா?
0: அது அது வந்து தாயே, இரண்டிற்கும் தான்.

0: அவை பிராட்டியே வணங்குகிறேன். நலம்தானே?
1: யாரது? கஞ்சமலை சித்தரா? வணக்கம் வணக்கம், நலமாக உள்ளேன்.
0: அதியமானை சந்தித்து விட்டு வருகிறீர்கள். கண்டிப்பாக நலமாகத்தான் இருப்பீர்கள். கை கால் குடைச்சல் மூட்டு வலி இருக்காது. தோள்பட்டை வலியும் மாயமாக மறைந்திருக்குமே. மேலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறீர்கள். என் வாழ்த்துக்கள். இது எதனால் ஏற்பட்ட மாற்றம் என்று தெரியுமா உங்களுக்கு?
1: தெரியவில்லையே. நான் இப்போது அதியமானை பார்த்துவிட்டு வருகிறேன். அதனால் ஏற்பட்ட தெம்பு என்று நம்புகிறேன்.
0: அது மட்டுமல்ல, அதற்கு மேலும் ஒரு உண்மை புதைந்திருக்கிறது. அதை வெளிக்கொணர வேண்டியது என் கடமை.
1: புதைந்திருக்கும் உண்மையா? அது என்ன?
0: சொல்கிறேன் சொல்கிறேன். அதற்கு முன் இதற்கு பதில் கூறுங்கள். சந்தித்தவுடன் தெம்பு தரும் அளவிற்கு அதியமான் என்ன அவ்வளவு புனிதமானவனா?
1: சித்தரே, என்ன சொல்கிறீர்?
0: அதியமான் உங்களை பொறுத்தவரை நல்லவனாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை அவன் ஒரு நம்பிக்கை துரோகி.
1: சித்தரே, நீர் என்ன பித்தராகி விட்டீரோ? இப்படி உளறுகிறீர்கள். ஊர் மக்கள் இதை கேட்டால் உம்மை கல்லால் அடித்து துரத்துவார்கள்.
0: என் நியாயத்தை கேட்டுவிட்டு துரத்தட்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி என்னை ஏமாற்றியவன் அந்த அதியமான்.
1: மன்னர் அதியமான் மாண்புடையவர், யாரையும் ஏமாற்ற மாட்டார். நடந்தது என்ன விளக்கமாக கூறுங்கள்.
0: தகடூர் மக்களே, நீங்களும் கேளுங்கள். அவ்வையே, யாருக்குமே கிடைக்காத அரிய பொருள் கஞ்சமலையில் கிடைத்தது. அதை மன்னர் பயன்படுத்த வேண்டும் என்று காடும் மலையும் கடந்து வந்து கொடுத்தேன். அதை அவரோ அரசியாரோ இளவரசரோ பயன்படுத்தாமல் வேறு யாருக்கோ கொடுத்திருக்கிறார். அதுவும் ரகசியமாக. இதைத்தான் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மகா கேவலம்!
1: அது என்ன பொருள்?
0: அது அது அது அதோ அரசரே வந்து விட்டாரே.
2: சித்தரே, நிறுத்துங்கள். தயவு செய்து கூட்டத்தை விட்டு இப்படி வாருங்கள். நான் விளக்கமாக கூறிவிடுகிறேன்.
1: அதியமானே, என்ன இது? சித்தர் கண்டபடி உளறுகிறார். நடந்தது என்ன?
2: அது வந்து தாயே, ஒன்றுமில்லை. நீங்கள் புறப்படுங்கள்.
1: முடியாது. நடந்தது என்ன? விவரம் அறியாமல் இங்கிருந்து நான் நகர மாட்டேன். சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: இது நல்லது. அவ்வையே, நீங்கள் தெய்வத்தன்மை உள்ளவர்கள். என் வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூற வேண்டும்.
2: சித்தரே!
1: அதியமானே, பேசாதே. சித்தரே, நீங்கள் சொல்லுங்கள்.
0: சொல்கிறேன் அம்மையாரே, சொல்கிறேன். இரும்பு சத்து நிரம்பிய அரியதொரு கனியை கொண்டு வந்து கொடுத்தேன். அதை உண்டவர்கள் நரை திரை மூப்பின்றி நெடுநாள் உயிர் வாழ்வார்கள். அத்தகைய அபூர்வ கனியை, அமுத கனியை அரசர் உண்ணாமல் அவருக்கு வேண்டிய ஒரு பெண்ணிடம் கொடுத்திருக்கிறார். இது என்ன அநியாயம்? அவ்வையே, என்னை ஏமாற்றிய அதியமானுக்கு தக்கதொரு தண்டனையை கொடுங்கள்.
1: சித்தரே, கனி என்கிறீர்கள், அது என்ன கனி?
0: அது அது நெல்லிக்கனி தாயே, நெல்லிக்கனி.
1: என் தலையே சுற்றுகிறது. சித்தரே, கருநெல்லிக்கனியா?
0: ஆம் அவ்வையே, ஆம், கருநெல்லிக்கனிதான். நீங்கள் அதை பார்த்தீர்களா?
1: சித்தரே, உங்களை சாதாரண சித்தராக நான் கருதவில்லை. சித்தர்களுக்கே தலைவனான அந்த சித்தேஸ்வரனாகவே கருதுகிறேன். வணங்குகிறேன் சுவாமி. என் பாலுள்ள அன்பின் காரணமாக அந்த அரிய கனியை தான் உண்ணாமல் எனக்கு கொடுத்து உண்ண வைத்து விட்டான் அதியமான். என் பொருட்டு அவனை மன்னியுங்கள் சித்தரே.
0: அவ்வையே, நாங்கள் மதித்து வந்ததை விட 100 மடங்கு, ஏன் 1000 மடங்கு உயர்ந்து விட்டார் அதியமான். அவ்வையே, நீங்கள் அரண்மனைக்கு வந்ததும் கனி கைமாறி போயிருக்கும் என்று சந்தேகித்தேன். உண்மையை வெளிக்கொணரவே விசாரணையை சற்று கடுமைப்படுத்தினேன். அரசே, வாழ்க பல்லாண்டு! நீர் வாழ்க பல்லாண்டு, பலகோடி நூற்றாண்டு! யாம் வந்த காரியம் இனிதே முடிந்தது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.
1: அதியமானே, வா இப்படி தலை நிமிர்ந்து என்னை பார்.
2: தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் நெடுநாள் உயிர் வாழ்ந்து என்ன செய்யப் போகிறேன்? தகடூர் மக்களுக்கு நல்லாட்சி தருவேன் என்பது உண்மையானாலும், நீங்கள் நெடுநாள் உயிர் வாழ்ந்தால் இந்த நாடே நலம் பெறும். தாயே, தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் நல்வழி காட்டியது போல இன்னும் எத்தனையோ மன்னர்களுக்கு நல்வழி காட்டுவீர்களே.
1: உலகையே கடல் கொண்டு சென்றாலும் உன் தியாகம் அழியாது நிற்கும். நஞ்சும் அமுதமும் ஒரு சேர கிடைத்த போது அமுதத்தை உலகோர்க்கு கொடுத்துவிட்டு நஞ்சை தானுண்ட அந்த சிவனை போல் அமுத கனியை எனக்கு கொடுத்த நீவீர் நீடூழி வாழ்க, நீடூழி வாழ்க, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது அமுதக்கனி நாடகம். எழுதியவர் சேலம் கா. ஜெகநாதன் அவர்கள். இதில் நடித்தவர்கள் எம் வி சபரிதாசன், எம் கே மூர்த்தி, முத்துப்பேட்டை என் ராஜ்மோகன், டி என் மங்களம், எஸ் வசந்த மீனாட்சி ஆகியோர். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மேடை நாடக பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா? ஆம் நேயர்களே, ஒலிக்கவிருக்கும் பாடல் வரிகளின் இணைவில் நாமும் நம்மை கலப்போம். முதல் பாடல் 16 வயது நிலை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பி. சுசீலா குழுவினர்

நிகழ்ச்சிகள் அடுத்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் மண்வாசனை படத்திற்காக

நேரம் 10:18 25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. ஒலிக்கும் அடுத்த பாடல் டிக் டிக் டிக் படத்திற்காக. பாடியிருப்போர் கே. ஜெயசுதாஸ், ஜென்சி.

ஒலித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் அடுத்த பாடல். கிழக்கே போகும் ரயில் படத்திற்காக மீண்டும் அதே குரல்கள்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.4°C, குறைந்தளவு வெப்பநிலை 30.9°C. பதிவான ஈரப்பதம் 85%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.6°C, குறைந்தளவு வெப்பநிலை 31.6°C. பதிவான ஈரப்பதம் 66%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36°C ஒட்டியும், குறைந்தளவு வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டியும் பதிவாகக்கூடும். நகரின் சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடர்வது இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை. நாளை காலை 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை, இதில் காந்தி அஞ்சலி தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோக பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 12-ஆம் பகுதி இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம். வாகன ஒலிப்பான்களை முறையாக பயன்படுத்துவோம், குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்திக்கோவை இடம்பெறும். 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:20, 8:30 திரைகானம். 9 மணிக்கு அரங்கிசை, இதில் பி வரமூர்த்தி குழுவினரின் நாகசுர இசை இடம்பெறும். இந்நிகழ்ச்சி 100.1 FM Gold அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 இலக்கியம் பேசுவோம். தஞ்சாவூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர் சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், இதில் அப்பராஜிதா கிரிதர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். டாக்டர் காயத்ரி சங்கரன் அவர்கள் வயலின், புவனூர் ஆர் விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதித்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழிலில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. பெயர் சொல்லும் கதை சொல்பவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். சட்டம் நமக்காக உரை வழங்குபவர் வழக்கறிஞர் சரளா அவர்கள். கதை அரங்கம் வழங்குபவர் திவ்யா அவர்கள். 2:15 திரைகானம், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி கன்னட மொழி பாடல். இயற்றியவர் தொத்தா ரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள். 2:35 வானிலை. மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. நாளிரவு 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:25 பன்னிச்செய்தி. 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி அனுபவங்கள். திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு கண்டிகை ஆர் கருணாகரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர். நாளை இரவு 9:30 அரங்கிசையில் எஸ் மாளவிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், பி சீவராமன் அவர்கள் மிருதங்கம், வி அனிருத் ஆத்ரேயா அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா. 101.4 FM ரெயின்போவில் நாளை காலை 7 மணிக்கு வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 11:02 உங்களுடன் ரெயின்போ. 12 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் விலை நிலைப்படுத்துதல் நிதித்திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 12:05 ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு ரெயின்போ பயாஸ்கோப்பில் சமீரா பிலிம்ஸின் என்றென்றும் காதல் திரைப்பட ஒளிச்சித்திரம் இடம்பெறும். இதில் நடித்திருப்பவர்கள் விஜய், ரம்பா, ரகுவரன், பானுப்பிரியா, நேழ்கள் ரவி, ராதா ரவி, எம் என் நம்பியார் ஆகியோருடன் பலர். கதை வசனம் இசை மற்றும் இயக்கம் மனோஜ் பட்நாகர். வானொலி வடிவம் எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா. 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அல்பானிசம் குறித்த தோல் மருத்துவர் ஆர் மது அவர்களுடன் நேர்முகம். 5:02 ரெயின்போ மேடையில்